புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்த மாதம் 21ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: குரலோசை வெகுளாமை 31 அதிகாரம் 4வது குறட்பா.

முகமலர்ச்சியான நகையையும் அகமலர்ச்சியான உவகையையும் கொல்லும் சினத்தினும் உயிருக்குப் பகையானவை வேறு உளவோ?

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

இந்த அறிவிப்பை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் மின் சுலமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி ரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எம் லக்ஷிகா. 7:00 திரை இசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்பு. காலை 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:05 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. வாழ்க்கை முறைமாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். காலை 10:00 சிந்தனை அரங்கம் அறிவு தேடல் என்ற தலைப்பில். காலை 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.

0: வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி சேலம் மங்கலன்மங்கள் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். விளம்பரதார நிகழ்ச்சி 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 BK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி LSE, 3:30 LSE, 4 மணிக்கு அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 4ஆம் தேதி ஒளிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் கே மணிகண்டகுமரன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு தேநீர் நேரமாக. மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய்வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தொருகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறுவைக்கேற்ற தொழில்நுட்பங்கள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சை MP ஜீவன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காற்றில் வரும் காணம், 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will chair the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan Cultural Centre in New Delhi today. In line with the Prime Minister's vision of Team India for a Viksit Bharat, this year's theme, Inclusive Human Development for Viksit Bharat at 2047, focuses on the well-being and development of every Indian, regardless of age, region, gender or socio-economic background. The Governing Council meeting will deliberate on the approach to realise this vision and translate it into concrete, measurable outcomes for every citizen across the country. This Governing Council meeting will bring together chief ministers and lieutenant governors to discuss the inclusive human development framework. Prime Minister Narendra Modi has said aspirations of 140 crore citizens of the country will definitely be fulfilled. He said that National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mantapam in New Delhi yesterday evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said the rising sun of hope in 2014 has today transformed into a ray of renewed confidence. He said for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, the development also takes place at a rapid pace.
2: Bharat ke logon ne pehli baar ye dekha hai ki jab sahi niyat se sarkar chalti hai to tez gati se vikas bhi hota hai. NDA sarkar ke in 12 varshon mein 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना ये दिखाता है कि हमारी नीतियां सही है, हमारी दिशा सही है. ये सफलता आज देश के हर उस व्यक्ति को एक भरोसा देती है कि एक न एक दिन उसके सपने भी पूरे होंगे.
1: In his address, Mr. Modi said that at a time when the economies of major countries around the world are struggling, India has still achieved a growth rate of 7.7% in 2025-2026. BJP President Nitin Naveen has said that a total of 75 delegates from 35 political parties participated in the NDA conclave held at Bharat Mantapam in New Delhi. Speaking to media, Mr. Naveen

0: said the NDA leaders expressed their gratitude for Prime Minister Narendra Modi's leadership and congratulated him on a historic milestone, calling it a moment of pride for 140 crore people of the country. Mr. Naveen said, under Prime Minister Modi's leadership, India is moving forward towards the vision of Viksit Bharat. He added that the Prime Minister's guiding mantra of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwa, Sabka Prayas has connected people across the country. Prime Minister Narendra Modi has expressed gratitude to Italian Prime Minister Giorgia Meloni, Malaysian Prime Minister Anwar Ibrahim, German Federal Chancellor Friedrich Merz, Canadian Prime Minister Mark Carney and Prime Minister of Israel Benjamin Netanyahu for their warm wishes and messages. In a social media post, Mr. Modi thanked his Italian counterpart Giorgia Meloni for her warm wishes. In another post, the Prime Minister thanked Malaysian Prime Minister Anwar Ibrahim for his warm wishes and kind words. He also thanked German Chancellor Friedrich Merz for his warm words. Meanwhile, US President Donald Trump has described Prime Minister Narendra Modi as a great one. In a social media post, President Trump said, Mr. Modi is a strong, healthy and wise man and will have many years of greatness and success ahead of him. External Affairs Minister Dr. S. Jaishankar met Bulgaria's Prime Minister Rumen Radev in Sofia yesterday. Dr. Jaishankar highlighted India's robust bilateral ties, recent opportunities created by the strengthening India-Bulgaria strategic partnership and the imperative for closer bilateral cooperation to de-risk and diversify in an increasingly volatile world. In a social media post, he said they discussed deepening collaboration in trade and investment, pharma, semiconductors, AI, space, defense, mobility, tourism, and creative entertainment industry. The External Affairs Minister will visit Finland today to attend the 14th edition of the Kultaranta Talks. And that is the end of this news bulletin.
1: இலையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும் போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் தெருநாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பான்

0: ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும்போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:15. பக்தி பா மலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:24:30. அடுத்து வரும் பாடல் எஸ்பி சைலஜா, பி எஸ் சசிரேகா இணைந்து பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது. பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 28 வியாழக்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. அப்போ

0: நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: உழவர்களுக்கு
5: ஏன் சுபாக்கா, விதை பரிசோதனை இருக்குல்ல, அத பத்தி நிறைய வலைத்தளங்கள்ல அதிகமா வந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: விதை பரிசோதனை அந்த அளவு முக்கியம்னு நினைக்கிறேன் பொங்கொடி.
5: ஏன்க்கா அப்படி சொல்றீங்க?
6: ஆமா பொங்கொடி, வேளாண்மையோட முதன்மையான இடுபொருளே விதைகள் தான். அந்த விதை ஒழுங்கா இருந்தாதான் அந்த சாகுபடி சிறப்பா முடிஞ்சு நல்ல மகசூல் கிடைச்சு வருமானம் வரும். அப்போ விதைய பரிசோதனை செய்யறது முக்கியம் தானே பூங்கொடி?
5: கண்டிப்பாக்கா. சுபாக்கா, இந்த விதை பரிசோதனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்களேன்.
6: பொதுவா முளைப்பு திறன் அப்படிங்கிறது ஒரு விதையிலிருந்து உயிரும் வீரியமுமா கரு முளை விட்டு ஒரு செடிக்கு தேவையான எல்லா பாகங்களுமே வளர்றதுக்கான திறன் ஒரு விதையில இருந்துச்சுன்னா அதை தான் முளைப்பு திறன் சொல்றோம்.
5: ஓ அப்படியாக்கா?
6: ஆமா பூங்கொடி, நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைச்சோன்னா வயல்ல பயிர்களோட எண்ணிக்கை சரியா இருக்கும், நல்லா செழித்தும் வளரும். இதுக்கு விதை சட்டம்னே ஒன்று இருக்கு. 1966 பிரிவு 7 படி ஒவ்வொரு பயிருக்கும் குறைஞ்ச அளவு முளைப்பு திறனை நிர்ணயம் செய்யறதுக்காக.
5: சரிக்கா, முளைப்பு திறன் செஞ்சு அதை எப்படி தரம் பிரிக்கிறாங்க?
6: நல்லா கேட்ட பொங்கொடி. முளைப்பு திறன் சோதனை செய்யும் போது நாற்றுங்களை இயல்பானது, இயல்பு இல்லாதது, முளைக்காத விதை, உயிரற்றது இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்க. ஒரு ஒரு பயிருக்குமே குறைந்தபட்சம் முளைப்பு திறன் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இருக்கு பொங்கொடி.
5: அது என்னன்னு சொல்லுங்கக்கா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
6: மக்காச்சோளத்துக்கு 90% வர முளைப்பு திறன் இருக்கணுமா, நெல்லு, கொள்ளு, எள்ளு, சணப்பு இதுக்கு 80% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமா. சோளம், கம்பு, கேழ்வரகு, துவர, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பட்டாணி, பிரெஞ்சு பீன்ஸ், அவரை இதுக்கு 75% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதான். நிலக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, சோயா பீன்ஸு, கத்திரி, தக்காளி, கீரை, முட்டைக்கோசு, நூல்கோசு, வெங்காயம், முள்ளங்கி, டர்னிப், கொத்தவரை, முருங்கை, கொளிஞ்சி, தக்கப்பூண்டு இதுக்கெல்லாம் 70% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதான். நம்ம பருத்தி, வெண்டை, காலிஃபிளவர், மல்லி இதுக்கெல்லாம் 75% இருந்தாலே போதுமானதான். பூசணி, தடியங்காய், பாகல், மிளகாய், புடலை, பீர்க்கு, சுரை, தர்பூசணி, பப்பாளி இதுக்கு 60% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதான் பூங்கொடி.
5: சரிக்கா, விதை பரிசோதனை செய்யறதுக்கு விதை மாதிரி எல்லாம் எப்படி எடுக்கிறது?
6: இதுக்கு விவசாயிங்கெல்லாம் இருப்பு வச்சிருக்கிற விதையிலிருந்து விதை மாதிரியை எடுத்து விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்பணும் பூங்கொடி. ஒரு ஒரு பயிருக்குமே மாதிரி எடுத்து அனுப்ப வேண்டிய அளவு மாறுபடும். கூடுதலா இன்னொரு விவரமும் சொல்றேன் பாரு.
5: அது என்ன?
6: இப்ப நம்ம திருவாரூர் மாவட்டத்துல உள்ள பெரிய மில் தெரு விஜயபுரத்துல விதை பரிசோதனை நிலையம் இருக்குல்ல, அங்க கூட இப்ப இந்த விதை பரிசோதனை செய்யறதுக்காக விவசாயிகளை அழைக்கிறாங்க.
5: அப்படியாக்கா? இந்த பரிசோதனை செய்யறதுக்கு என்னென்ன விவரங்கள்லாம் எடுத்துட்டு போகணுங்கா?
6: யாரு விதை பரிசோதனை செய்யறாங்க, அவங்களோட முகவரி, என்ன பயிரு, அது என்ன ரகம், குவியல் எண், இது மட்டும் இருந்தா போதும் பூங்கொடி.
5: ஏன் சுபாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
6: திருவாரூர் மாவட்டத்துல உள்ள தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் து சிவவீர பாண்டியன் அவங்க, அப்புறம் திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் கா புவனேஸ்வரி அவங்க, அப்புறம் வேளாண்மை அலுவலர் ரா அனந்தகுமார் இவங்க அனுப்புன தகவல் மூலமா தெரிஞ்சுகிட்டேன் பூங்கொடி.
5: சுபாக்கா, நீங்க மட்டும் தெரிஞ்சுகிட்டது இல்லாம உங்களால நானும் தெரிஞ்சுகிட்டேன் விதை பரிசோதனை பத்தி.
4: கேட்டது உழவர்களுக்கு.
2: வேளாண் பெருமக்களின் இனிய நினைவிற்கு, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகம் மற்றும் கிசான் வாணியில் குறுவை கேட்ட தொழில்நுட்பங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சை எம்பி ஜீவன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
6: BSc பயோடெக்னாலஜி,
5: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
6: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
7: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பாரி, பரம்பு மலையை ஆட்சி செய்து வந்தான். ஈகை திறம், கொடைத்திறம், வீரம் முதலியவற்றில் சிறந்து விளங்கினான். பாரி பாரி என்று பலையெத்தி ஒருவர் புகழ்வர் சென்னாப்புலவர். பாரி ஒருவனும் மல்லன், மாரியும் உண்டு, ஈண்டு உலகு புறப்பதுவே என்ற பாடல் கபிலரால் பாடப்பட்டது. மாரி என்றால் மழை, மாரியை விட பாரியே சிறந்தவன் என அந்த பாடல் கூறுகின்றது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் கெடுக்கும், தேவையில்லாத நேரத்தில் பெய்தும் கெடுக்கும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய், மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்பார் வள்ளுவர். ஆனால் பாரியோ என்னாலும் எல்லோர்க்கும் எப்போதும் கொடுப்பான். அதனால் மாரியை விட பாரியே சிறந்தவன் என்று கபிலர் கூறுவார். பாரி சிறந்த வீரனாகவும் கொடைவள்ளலாகவும் திகழ்ந்திருக்கின்றான். பாரிக்கு 2 பெண்கள் இருந்தனர். அவர்களை பெண் கேட்டு மூவேந்தர்களும் வந்தனர். பாரி பெண் தர மறுத்ததால் அவமானம் அடைந்தனர். ஒவ்வொருவராக பாரியிடம் போரிட்டு தோல்வியுற்றனர். இந்நிகழ்வுகளை கபிலர் பார்த்தார். நீங்கள் படையுடன் போரிட முயன்றால் பாரியை உங்களால் வெல்ல முடியாது. நீங்கள் இரவலராக வந்து கேட்டால் பாரி தன்னுடைய நாட்டையும் மலையையும் தந்துவிடுவான் என்று கூறுகின்றார். ஆகையால் மன்னர்களாகிய நீங்கள் ஆள் செய்து கொண்டு முன்வர உங்களுடைய மகளிர் விரலியர் கோலம் கொண்டு பின்னால் வர ஆடுவோரும் பாடுவோருமாக நீங்கள் சென்றால் அவன் தன் நாட்டையும் குன்றையும் உங்களுக்கே கொடுத்து விடுவான் என்று கூறுகிறார். இறப்பவர்க்கு அவன் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டான் என்று பாரியினுடைய கொடைத்திறனை கபிலர் அழகாக விளக்குகின்றார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் நின் சொல்லமுது. வழங்கியவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
7: அமுது.

0: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ் பிபிஏ
1: பிசிஏ பிகாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
1: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500+ மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவ

0: சாத்தானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 ஒருமுறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி

0: ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளம் கவர்ந்த காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மறைவிலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு என்ன பண்ணுச்சா, தன்னை விட பெருசா இருக்கிற ஒரு பெரிய அரிசி மணிய தூக்கிட்டு போனுச்சா. வழியில அந்த எறும்பு அந்த அரிசி மணிய பல முறை கீழே போட்டுட்டே வந்துச்சா. அந்த எறும்பு பாத்துட்டு இருந்த ஒரு பட்டாம்பூச்சி சிரிச்சுக்கிட்டே, உன்னால முடியாது, விட்டுட்டு போ அப்படின்னு இலக்காரமா பேசுனுச்சா. ஆனா அந்த சின்ன எறும்பு சிரிச்சுக்கிட்டே, என்னால இன்னைக்கு முடியலன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் முயற்சி செஞ்சு அதை நான் தூக்கிட்டு போவேன் வீட்டுக்குன்னு சொன்னிச்சா. அதுக்கப்புறமா அந்த எறும்பு திரும்ப முயற்சி பண்ணுச்சான். ஒரு முறைக்கு 2 முறை அந்த அரிசி மணிய தூக்க முயற்சி பண்ணி கடைசியில தான் வீட்டுக்கே தூக்கிட்டு எடுத்துட்டு போயிடுச்சான். இத பார்த்த பட்டாம்பூச்சி ஆச்சரியப்பட்டு, உன் வெற்றியோட ரகசியம் என்னன்னு கேட்டுச்சான் அந்த எறும்பு கிட்ட. அதுக்கு எறும்பு பதில் சொன்னிச்சான், தோல்வினா என்ன ஒன்னு நிறுத்தல, எனக்கு இன்னொரு முறை முயற்சி செய்ய கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொன்னிச்சான் அந்த பட்டாம்பூச்சி கிட்ட. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முயற்சி விடாமுயற்சியாக மாறினால் வெற்றி நிச்சயம் நம் பக்கம் வரும் என்பதே.
6: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க நீங்க?
8: என்ன
7: ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
8: உங்க
7: அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேரு?
8: சரிம்மா,
7: இன்னைக்கு நேர்க்காக என்ன சொல்றதா இருக்கீங்க நீங்க? சரிமா, நீ வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கிறேன்.

0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலை விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
4: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: வான் அலைகளில் வசந்த அலை, உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. திரை இசை. தொடக்கமாக மோகமில் திரைப்பட பாடல், இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

காரைக்கால் பண்பலை 100.3 திரை இசையில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக வருகிறது சிகரம் திரைப்பட பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து சித்ராவோடு இணைந்து பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த திரைசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இணைந்திருங்கள், இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர்

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோவ் கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திர மோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்குத்துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக்கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமங்களை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாரணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்தது.

0: சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
8: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
9: உயர்ந்த மற்றும் தரமாய்ந்த அதிக மைலேஜ் தரும் ஹைபிரிட் XSR 150 CC பைக்கை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டுமில்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
8: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நன்னிலம், நீடாமங்கலம், ஏரவாஞ்சேரி, குத்தானல்லூர்.
9: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், மெகா சேல்ஸ் கேம்.
10: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
11: முகத்தில் பருவா சைபால், சரியா திருங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
12: சைபால்.
10: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
13: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
14: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
15: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: ஒரு பல்கலைக்கழகம், அங்க ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே, ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர்

0: முன்னாடி உட்கார்ந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா, அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவர். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே, நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேனா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா, நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோடய அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோடய அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா, நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. அந்த ரெண்டு பேர் யாருன்னா, ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங், அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகானது, ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது. அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாராம் அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே, ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானான் அவன்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்தார். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை திருவாரூர். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காலைக்காம்பு. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கோம்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
11: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேர்களே, உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் கவனம் செல்லும் திசையையே உங்கள் வாழ்க்கை பின்தொடர்கிறது. இவ்வாறு சொன்னார் அறிஞர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. நேர்களே, நம் மண்ணின் மனத்தை, கிராமங்களின் வாழ்வியலை, மனிதத்தின் உண்மையை திரையில் வாழ வைத்த கலைஞர் திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். திரைக்கடலில் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: காரைக்கால் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் உலக குருதி கொடையாளர் தின விழிப்புணர்வு குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பு, வரும் June 14 உலக இரத்த தான தினம். ஒரு துளி இரத்தம் ஒரு உயிரை காப்பாற்றும். விபத்துகள், அறுவை சிகிச்சைகள், பிரசவ அவசர நிலைகள் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு இரத்தம் மிக மிக அவசியம். இரத்தத்திற்கு மாற்று எதுவும் இல்லை. உங்கள் தன்னார்வ இரத்த தானமே பல உயிர்களுக்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் அளிக்கிறது. 18 வயது முதல் 55 வயதுக்குட்பட்ட ஆரோக்கியமான ஆண்களும் பெண்களும் பாதுகாப்பாக இரத்த தானம் செய்யலாம். உலக இரத்த தான தினத்தில் இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம் என்ற உறுதியை ஏற்போம். இரத்த தானம் செய்ய விரும்புவோர் காரைக்கால் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியை தொடர்பு கொள்ளவும். இரத்த தானம் உயர்ந்த தானம். உங்கள் ஒரு கொடை பல உயிர்களின் புன்னகை. காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் விடுக்கும் மின்துறை அறிவிப்பு. தற்போதைய கோடைக்காலத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு தடையற்ற மற்றும் சீரான மின் விநியோகம் வழங்கும் பொருட்டு சில விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீடுகள் மற்றும் கடைகளில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டியினை 25 டிகிரி வெப்பநிலைக்கு மேல்

0: வைத்து பயன்படுத்தவும், தேவையற்ற நேரங்களில் அனைத்து மின் சுவிட்சுகளையும் அணைத்து வைக்கவும், மின் சாதனங்கள் அனைத்தையும் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள மின் சாதனங்களை வாங்கி பயன்படுத்தவும், குளிரூட்டியை பயன்படுத்தும்போது அதாவது ஏசியை பயன்படுத்தும்போது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும். மேலும் ஒரே வீட்டில் பல குளிரூட்டியினை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின் சாதனங்களான வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இண்டக்ஷன் அடுப்பு முதலியவற்றின் பயன்பாட்டை மாலை 7 மணிக்கு மேல் உபயோகிப்பதை தவிர்க்கவும். இவ்வாறு காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சேவை செய்திகள். தரங்கம்பாடி வட்டம் தெருவடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வைகாசி சதய திருவிழாவில் இன்று 10ஆம் திருநாள் தீர்த்தவாரி பஞ்சமூர்த்திகள் சுவாமி விதியுள்ளார். நன்னிலம் தாலுகா பண்ணை விலாகம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி ஐயனாராலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 2ஆம் கால யாக பூஜைகள் ஆரம்பம். கோபூஜை காலை 11:15 விமான மகா கும்பாபிஷேகம். திருவிடைமருதூர் தாலுகா 56 வேப்பத்தூர் கல்யாணபுரம் காவிரி ஆற்றங்கரை ஸ்ரீ கிருஷ்ணம்மாள் ஸ்ரீ துறை மாரியம்மன் ஸ்ரீ உண்மத்தம பைரவர் ஆலய வைகாசி திருவிழாவில் இன்று கலை நிகழ்ச்சியில் ராம நாடகம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வியாண்டிற்கான 2026-2027 முதுகலை எம்காம் எம்ஏ எம்எஸ்டபிள்யூ எம்எஸ்சி பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாணவ மாணவிகள் www.kmkpgskkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இணையதள முகவரி www.kmkpgskkl.in. விண்ணப்பங்களை இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் இம்மாதம் 3ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 15-7-2026 அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியான 7 நாட்களுக்குள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று இக்கல்லூரியின் முதல்வர் கேட்டுக்கொள்கிறார். திருவாரூர் மாவட்டம் பழங்கிமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் விடுக்கும் அறிவிப்பு. பழங்கிமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி 2026-2027 கல்வியாண்டில் முதலாண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வலங்கைமான் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த 1ஆம் ஆண்டு நேரடி மற்றும் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பில் நேரடி சேர்க்கைக்கு தகுதியுள்ள மாணவர்கள் நேரில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

0: கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. தொல்லி வரும் பாட்டு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:00.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
5: அனைத்தையும்
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எவ்வளவுதான் அழகோடையும் அறிவோடையும் இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா நமக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நேரத்திலயும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஒரு கூட்டுல வந்து புறா வந்து வசிச்சுட்டு இருந்தது. அந்த புறாவுக்கு வந்து ரெண்டு குஞ்சு. அந்த ரெண்டு சின்ன குஞ்சுகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த புறா போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த உணவுகளை கொடுக்கும். இப்படி கொடுத்து கொடுத்து அந்த தாய் புறா கொடுக்க கொடுக்க அந்த ரெண்டு புறாவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அந்த தாய் புறாவுக்கு வந்து இந்த ரெண்டு புறாவுக்கும் நல்ல இறகுகளை முளைச்சி நல்ல ஒரு பறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தோடனே இதுங்களை தனியா அனுப்பி போய் உணவு தேட சொல்லணுங்கிற நினைக்குது. ஆனா அதுக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் போகும்பொழுது நிறைய பேர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். நீங்க வந்து தனியா இருக்கிற நேரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு புறாவும் அனுப்பி விடுது. ரெண்டும் நல்ல வெள்ளை கலர்ல அழகா இருக்கக்கூடிய புறா அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு திரும்பி வருது. கொஞ்ச காலம் தாய் புறா பார்க்குது ரெண்டு புறாவையும். ஒன்று ரொம்ப நோஞ்சானா இருக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா கொலு கொலுன்னு இருக்கு. உடனே அந்த தாய் புறாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அது, ரெண்டு பேரையும் ஒன்னாதானே அனுப்பணும், ஒன்று வந்து நல்லா இருக்கு, ஒன்றையே அப்படி மோசமாக இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அது சொன்னிச்சு, நல்ல வெள்ளை வெள்ளையர்னு அழகா இருக்கேன் நானு, நான் போகும்போது நிறைய பேர் வலைய விரிக்கிறாங்க, என்னை எப்படியா பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள என் மனசில் ஞாபகம் வந்தது. உடனே என்ன பண்ண, நல்லா சேராக இருக்கக்கூடிய ஒரு ஆத்து பகுதியில் போய் அந்த சேத்துல உழுந்து பிறண்டேன், மேலாம் அழுக்காயிட்டேன். நான் சேரோடு இருக்கிறத பார்த்தோன்னே என்னை யாருமே பிடிக்கிறது இல்லை, நான் யார்கிட்டையுமே போய் மெனக்கிறது இல்லை, எனக்கு தேவையான உணவு ஈஸியாக கிடைச்சிது, மக்கள் எல்லாருமே வந்து என்னை என்ன பார்த்தாங்க, ஐயா அசிங்கமாக இருக்கான்னு நினச்சிட்டு என்னை விட்டுட்டாங்க, நான் போனேன் சாப்பிட்டேன் வந்தேன். ஆனால் இவன் இருக்கான் பாரு, இவன் அழகாக இருந்துட்டு போகிறான், இவனை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து இவன் பின்னாடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இவனை விரட்டுறாங்க, இவனை பிடிக்க நினைக்கிறாங்க, இவனால வந்து உணவை தேட முடியல, ஒழுங்காக சாப்பிட முடியல, அரைகுறை வயிற்றோட வந்து வந்து டெய்லி மெலிஞ்சு போய் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து தாய் புறா சொன்னிச்சு, பாரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவன் வந்து அழகாக வந்து சேத்துல விழுந்து புரண்டு எழுந்துச்சு போய் அவன் வந்து அவனுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி அவன் நல்லா இருக்கான், நீ நல்லா இருக்குன்னு போய் நின்னதால உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ தான் அந்த இன்னொரு புறாவுக்கு புரிஞ்சுது. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ அறிவோடு இருந்தாலும் சரி அழகோடு இருந்தாலும் சரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீ நிறைய படிச்சிருக்கலாம், ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, அப்போ பார்க்கும்பொழுது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறத விட அந்த வேலையை நேர்த்தியாக நம்ம செய்யணும். சில பேர் புலம்பிட்டே இருப்பாங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் இந்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது, அவங்களுக்கு பணத்தையும் அவங்க சம்பாதிக்க முடியாது. ஸோ நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ அறிவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய ஆற்றல்களை முழுசாக பயன்படுத்தி நம்மளுடைய அறிவையோ அழகையோ நம்ம வந்து முன்னிலைப்படுத்தாமல் நம்மளுடைய திறமையை முன்னிலைப்படுத்தி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி புத்தி கூர்மையோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியாக உங்களால் வாழ முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 8:05.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம். 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 8 அல்லது 2995 8. உங்களுக்கான இன்றைய பொது அறிவு வினா: இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக எந்த ஈரநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது? விடையை பதிவிடலாம் நேர்களே. காரைக்கால் பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் துள்ளி வரும் பாட்டு அப்படின்ற போஸ்டர் கீழே சரியான விடையை பதிவிடுங்கள். இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக எந்த ஈரநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது? இது துள்ளி வரும் பாட்டு.

0: வாசல் காத்திருங்கள். நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம். ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்?
3: பொன்னியின் செல்வன்ல இருந்து டம் டம் டமாரே.
4: டம் டம் டம் டம் டமடமரே. டம் டம் டம் டம் டம் டமரே. டம் டமடம் டம் டம் டமரே.
5: Check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check check

0: மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர். நேரம் 8:17. தேவர் டிம்பர் டிப்போவின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு ஃபர்னிச்சர்களை மிக குறைந்த விலையில் ஆவணி ஃபர்னிச்சர் மன்னார்குடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
0: நேர்களே, நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
9: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
10: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
11: மாட்டிக்கிட்டீங்க.
12: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
13: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர்.

0: பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
2: அட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். அபி பேரிச்சை, நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க? வருக்கு வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கன்னு அழைக்கிறீங்க?
3: சிவில் அம்மா பட்டேல், நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: எல்லாருமே நலமா இருக்கோம் சார். உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: எனக்கு தர்பார் பாட்டு மேடம்.
0: ம்,
3: சும்மா செடிங்கன்னு ஒரு பாட்டு இருக்கீங்க மேடம்.
0: நன்றி.

0: சும்மா கீழ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம், ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். பொன்னகை வாங்கி

0: வாழ்க்கை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களை, நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து, நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
2: எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நாளை மாலை

0: மணியா காலை வணக்கம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கேருந்து அழைக்கிறீங்க?
0: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பட்டிலிருந்து பாக்கியராஜ் பேர்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
0: கூலி படத்திலிருந்து மோனிகா பாட்டு. மேடம், வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி கணத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
1: நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு வினா தொடுத்திருந்தோம் இல்லையா? இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக எந்த ஈரநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை உத்தரப்பிரதேச மாநிலம் சுர்ஹாத்தால் ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். கங்கை நதியால் உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஆக்ஸ்போ நன்னீர் ஏரி. இந்த சதுப்பு நிலம் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலம்பெயர் பறவைகளுக்கு மிகச்சிறந்த புகலிடமாக திகழ்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் இந்தியா ஆசியாவில் அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நாடுகளில் முதலிடத்தை பெற்றுள்ளது. நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. முல்லக்காடு பாபு, பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை, கடலூர் துறைமுகம் சுரேஷ், மேலவோடுதுறை விஜயராகவன், அடுத்தது அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், ஐயாவடி அசோக்ராஜ், அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் பாஸ்கர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நாகூர் ஜெகபர் சாதிக், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், நளினி சங்கர், அடுத்ததா அரியலூர் வீரதுரை, சோமசுந்தர பிரபு பழையவனாரப்பேட்டை, ராஜேந்திரன், ஜோதி சதீஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தர், அதம்பார் கலைச்செல்வி, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால், மின்சார கண்ணன் இஞ்சிக்குடி, திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, அடுத்ததா சந்தோஷ்குமார், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கலாவதி ராஜமோகன் எரவாஞ்சேரி, காரைக்கால் ஸ்ரீதர், ரவி லக்ஷ்மி திருபுவனம், அடுத்ததா கேவிஎஸ் நகர் குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, நாகை பாபு, காரைக்கால் நளினி, தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, பேரளம் செந்தில்கண்ணன், அடுத்ததா விளமல் தேன்மொழி, புதுத்துறை செல்வகுமார், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து விரா செந்தில் முருகன், நிறைவா நன்னிலம் சுப்பிரமணியன். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரையை நாம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
1: நலமா இருக்கும் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: செந்தில்கண்ணன், பேரளம் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: எனக்கு பைரவ படத்துல இருந்து நில்லாயோ என்னும் பாடலாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
5: நிகழ்ச்சிக்காக இணைவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
8: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
5: உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: மாதான் கொடை விழா படத்திலிருந்து மண்வெட்டி என்ற பாடல்.
5: நன்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கணித நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
4: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
5: மானாம்பேட்டையிலிருந்து தேவி.
2: தேவிமாக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
5: மகாராஜா படத்துல தாயே மகள் என வந்தார்.
2: நன்றி.
5: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கமா,
6: சொல்லுங்க சார், யார் இங்க அழைக்கிறீங்க? உங்களுக்கு பிடித்த பாடல்?
7: கோரி பாடத்திலிருந்து என்ன இந்த மாற்றமா? அந்த பாட்டு.
6: நன்றி.

நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. எலும்பு முறிவு குறித்த உங்களது சந்தேகங்களுடன் காத்திருங்கள்.

0: நேர்லி இன்று பிற்பகல் 2-5 வரை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் நிறைவான நேயர் வருக வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
4: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுலமி ராஜா மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: எனக்கு டான் படத்துல இருந்து பிரைவேட் பாட்டுன்னு பாடல் மேடம்.
0: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி கணத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். நாச்சியார் கோயில் வசனமாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி, திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
10: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்ப்.
5: உயர்ந்த மற்றும் தரமாய்ந்த அதிக மைலேஜ் தரும் ஹைபிரிட் XSR 150 CC பைக்கை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டுமில்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
4: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நன்னிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குத்தானல்லூர்.
5: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம் மெகா சேல்ஸ் கேம்ப்.
6: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
7: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
6: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
7: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
6: சிஎம், யூரலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
7: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
8: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: ஜிஎல் மருத்துவமனை,
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
9: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
10: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
11: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
10: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
11: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
12: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
13: இப்போ வளர்ந்து வர சூழ்நிலையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஸ்க்ரீன் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் டியூஷன்ஸு கிளாஸஸ் எல்லாம், ஆனால் வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் இதை ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வந்து அதிகமான கீரைகள், முக்கியமாக கருவேப்பிலைக்கு ஒரு சிறந்த ஒரு இது இருக்குது. அதில் விட்டமின் சியும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கண்ணை பாதுகாக்கக்கூடிய இதுவும் இருக்குது. இப்போ விட்டமின் ஏ அதிகம் உள்ள கேரட்டு, ஆரஞ்சு, பீட்ரூட், இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர்ட் ஃபுட்ஸு, இது பிரைட் கலர்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிடும்போது விட்டமின் ஏ அதிகமாக கிடைக்கும். என்ன தான் ஸ்க்ரீன் டைமில் அவங்க அதிகமாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா என்ன தான் நீங்கள் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்தாலும் அது உடம்புல சேராது. சோ அவங்க ஏதாவது ஒரு செட் ஆஃப்

0: பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எதர் யோகா, எக்ஸசைஸ், ஏதோ ஜிம்மு இல்லை ஜூம்பா, இந்த மாதிரி எது வேணாலும் அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் 3 hours பெர் வீக் அந்த மாதிரி கணக்குக்கு பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு 30 minutes to 45 minutes அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு 1 weekக்கு அவங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 3-3-3 பிளான்னு ஒன்று இருக்குது. அதாவது 3 meals பெர் டே, 3 bottles ஆஃப் வாட்டர் பெர் டே, அதே சமயம் இந்த 3 hours பெர் வீக், இந்த மூணுத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால தானே அவங்களுக்கு அந்த ஷோல்டர் இஷ்யூஸு, மூட்டுக்கல்ல பிடிப்பு, அஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து தடுத்துக்கலாம். 45 minutes தான் ஜூம் மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அந்த 45 minutes முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துலேருந்து எழுந்து வந்து தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கிரீன் கலர்டு பிளான்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிரீன் கலர் பிக்சரையோ, கிரீன் கலர் கிளாத் அந்த மாதிரி எதையாவது அவங்க பார்க்கும்போது ஸ்கிரீன் லைட்ல எக்ஸ்போஸ் ஆன வீரியம் வந்து குறையும். சோ கண்ணு வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு அது வரும், அதாவது அது ரெஸ்யூம் பண்ணிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்துட்டு கொஞ்சம் ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு சாலட்ஸ், ஜூசஸ் அந்த மாதிரி அவங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க இன்னுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க.
1: ஓகே, கண்ணுக்கும்
0: கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஆமா, அவங்க படிச்சதோட இது வந்து நல்ல மெமரியிலையும் ஸ்டோர் ஆகும். கேப்பே இல்லாம கண்டினியூஸா உட்கார்ந்து 2 மணி நேரம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் இடையில ஒரு 5-10 minutes எழுந்து அந்தாண்ட போயிட்டு திரும்ப வந்து உட்காரும் போது அவங்களுக்கு இன்னும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும்.
1: ஓகே டாக்டர், யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இளநரை அப்படின்றது, அதுக்கு என்ன காரணம் டாக்டர், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்?
0: பித்தம் அதிகமாக இருக்குது, அதிகமாக உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற உணவாகவே நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் கேலரிஸ் அதிகமாக இருக்கே தவிர நியூட்ரிஷன் பார்த்தோன்னா சில நேரம் 0 nutrition அப்படின்னு தான் சொல்லணும். ஹை கேலரி 0 nutritious ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம மாறி நம்ம வந்து ஆரோக்கியமான உணவாக எடுத்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய கறிவேப்பிலை சாறு, கேரட்டு, நெல்லிக்காய், அந்த முருங்கை கீரை, இரும்பு சத்து அதிகம் உள்ள கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: திசையட்டும் இசைமீட்டும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் இப்போது கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். மூளையை சுத்தம் செய்ய என்ன வழி? இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்களே, இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட். என்ன பாயிண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம டெய்லி மொபைலை வந்து சார்ஜ் செய்கிறோம், மொபைல் மெமரியை கூட தேவைப்படும் போது சுத்தம் செய்கிறோம், அதே போல் கம்ப்யூட்டர்லேயும் ரீஸ்டார்ட் செய்கிறோம், ஸ்டோரேஜ்லாம் டெலீட் பண்ணுறோம், வீட்டையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம். ஆனால் நம்ம மூளையை நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோமா? நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், பயங்கர மறதியோடு இருக்கோம், மன அழுத்தத்தோடு இருக்கோம். பல பேருக்கு ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இப்போது மாறிவிட்டது. அதுக்கு என்ன காரணம்? மூளையை சுத்தம் செய்ய மறந்து விட்டோம். மூளையை புத்துணர்வாக வைத்துக்கொள்வது எப்படி? அதைத்தான் நம்ம கேட்டிருக்கோம். மூளையை சுத்தமாக வச்சுருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். விஞ்ஞானம் மூளைக்கு ஓய்வு வேணும்னு சொல்லுது. இப்போது நேர்கள் சொல்லலாம், மூளையை சுத்தமாக வச்சுக்க, புத்துணர்வோடு வச்சுக்க என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம், எளிய வழிகள் என்னென்ன இருக்கிறது, நீங்கள் என்ன அதை கடைபிடிக்கிறீங்க, எங்கெங்கே சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? காரைக்கால் எஃப்எம் முகநூலில் இதற்கான கேள்வி போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ பார்க்கும்போதே 26 நேயர்கள்கிட்ட பதில் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அனுபவங்களை, மூளை சுத்தம் செய்ய வழிகளை இன்று பகிர்ந்து கொள்ளலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நேர்லே திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்ல இன்னைக்கு மூளையை புத்துணர்வோடு வைத்திருக்க, மூளையை சுத்தமாக வைத்திருக்க என்ன வழி? நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருக்கோம். ரொம்பவே பயனுள்ள பலவிதமான ஐடியாக்களை நம்ம நேயர்கள் தந்துகிட்டே இருக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.
1: அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மனதை ஒருநிலையாக வைத்திருந்தாலே மூளையை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன்னார் கோயில் டீம் அடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, நல்ல சிந்தனைகள் தேவை. எதை எடுத்துக்கொண்டாலும் கோபப்படக்கூடாது, எதையும் ஒரே நிலையிலிருந்து பார்க்க வேண்டும். யோகாசனம் இதற்கு சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நல்ல புத்தகங்களை படித்துக்கொண்டு நல்ல பாடல்களை கேட்டுக்கொண்டும் ஆரோக்கியமான மனதோடு சுறுசுறுப்பான உடலோடும் இருந்தால் மூளை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு தானிக்கோட்டை

0: நாடகத்திற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
1: மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், மன அழுத்தம் என்பது இல்லாமல் இருந்தால் மூளையை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, நான் மூளையை சுத்தம் செய்ய நன்றாக உறங்கி விழிப்பேன், அதாவது தூங்கி ஏஞ்சாலே போதுங்க, மூளை ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிச்சயமா, ஃபிசிக்கலாக பார்க்கும்போது உடலுக்கான ஓய்வு கொடுத்தால் மட்டும்தான் மூளை நல்லா வேலை செய்யும், சுத்தமாகவும் இருக்கும். அடுத்து கைபேசி அதிகமாக பயன்படுத்தாம இருங்க, அது போதுங்க, மூளை சுத்தமா இருக்குங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. காரைக்கால் மேலவுடுதுறை விஜயராகவன்.
0: அடுத்ததா திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, போதுமான தூக்கம், தினமும் 8 to 10 மணி நேரம், சத்தான உணவு, காய்கறிகள், பழங்கள், பருப்புகள், புரதம் நிறைந்த உணவுகள், தினசரி உடற்பயிற்சி முக்கியம், போதுமான தண்ணீர் குடித்தல், மன அழுத்தத்தை குறைத்தல், தியானம், சுவாச பயிற்சி, பொழுதுபோக்கு, மூளைக்கு பயிற்சி அளித்தல், படித்தல், புதிய விஷயங்களை கற்றல், புதிர்கள் போன்றவை தான் மூளையை வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ண அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
1: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது. நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
12: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: ஜிஎல் மருத்துவமனை
12: காரைக்கால்.
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நேயர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
3: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகைசாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் சேதியும் இன்று ஜூன் 11. உலக புகழ்பெற்ற கவிஞரும் ஞானியுமான கபீர்தாஸ் அவர்களின் ஜெயந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத நல்லிணக்கம், சமத்துவம், மனித நேயத்தை வலியுறுத்திய அவரது கருத்துக்கள் பல நூற்றாண்டுகளாக மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
0: அமெரிக்க பூச்சியியல் நிபுணரான லீலாண்ட் ஓசியன் ஹோவர்டின் பிறந்த நாள் இன்று. 1857 இதே தேதியில்தான் பிறந்திருக்கிறார். தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்துவது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர். இவர் வேளாண் மற்றும் மருத்துவ பூச்சியியலின் நிறுவனராக கருதப்படுகிறார். பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று முன்மொழிந்தவர்.
3: 1776 ஜூன் 11 அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை உருவாக்கும் பணிக்காக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. உலக ஜனநாயக வரலாற்றில் மிக முக்கிய ஆவணமாக அது உருவெடுத்தது.
0: பிரிட்டிஷ் விலங்கியல் மற்றும் பறவையியல் அறிஞரான ஆல்ஃபிரட் நியூட்டனின் பிறந்த நாள் இன்று. 1829 இதே தேதியில் தான் பிறந்தார். இவர் ஒரு பறவையியல் வல்லுநர். பறவைகளின் பாதுகாப்பிற்காக இயற்றப்பட்ட முதல் பாராளுமன்ற சட்டங்களை தயாரிக்க அவர் உதவினார். பறவைகள் குறித்து இவர் செய்த ஆராய்ச்சியின் தொகுப்பாக 4 தொகுதிகள் கொண்ட பறவைகளின் அகராதி என்ற நூலையும் எழுதியுள்ளார்.
3: எஃப்எம் வானொலி வளர்ச்சியில இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். 1935 ஜூன் 11 அன்றுதான் விஞ்ஞானி எட்வின் ஆம்ஸ்ட்ராங் எஃப்எம் அதாவது ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் வானொலி தொழில்நுட்பத்தை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அமெரிக்காவில் உலகின் முதலாவது எஃப்எம் பண்பலை ஒலிபரப்பு நியூ ஜெர்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று. இன்று நாம் தெளிவாக ஒளித்தரத்துடன் கேட்கக்கூடிய எஃப்எம் வானொலி சேவைகளின் அடித்தளமாக இந்த கண்டுபிடிப்பு அமைந்தது. தகவல், கல்வி, பொழுதுபோக்கை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் எஃப்எம் வானொலி ஒலிபரப்புகள் மிக முக்கிய பங்கை வகித்து வருகிறது.
0: தமிழே வாழ்வாகவும் வாழ்வே தமிழாகவும் வாழ்ந்தவர்கள் மிகச்சிலர். அச்சிலருள் ஒருவரை தனித்தமிழ் இயக்கத்தின் தலைவர், மொழி ஞாயிறின் முதல் மாணாக்கர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இன்று அவரின் நினைவு நாள். 1995 இதே தேதியில்தான் மறைந்தார். தமிழ் தனித்தமிழ் அறிஞர், புலவர், இதழாளர், பொது உடைமை, தமிழ் தேசிய செயற்பாட்டாளர். தன் 50 எழுத்து பணியில் கொய்யாக்கனி, கனிச்சாறு உள்ளிட்ட 40 மேற்பட்ட படைப்புகளை இயற்றியுள்ளார்.
3: 1895 ஜூன் 11 வரலாற்றில் முதலாவது தானுந்து பந்தயம் கார் ரேஸ் பாரிஸில் நடைபெற்றது இன்றுதான். ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்கள் 1897 ஜூன் 11 அன்று பிறந்தவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த புரட்சியாளர் மற்றும் கவிஞராக அவர் அறியப்படுகிறார். இன்று ஏசி திருலோகச்சந்தர் தமிழ் திரைப்பட இயக்குனர் அவர்களின் பிறந்த நாள். இவர் புகழ்பெற்ற பல தமிழ் திரைப்படங்கள், ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு படங்களையும் கூட இயக்கியுள்ளார். வண்ண திரைப்படமான அன்பேவா இதுதான் தமிழின் முதல் வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இவர்தான். முன்னணி நடிகர்களாக அந்த காலகட்டத்தில் விளங்கிய எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள், சிவாஜி கணேசனுடைய திரைப்படங்கள் பலவற்றை இவர் இயக்கியிருக்கிறார். இவரது தெய்வ மகன் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது தென்னிந்திய தமிழ் திரைப்படமாக விளங்குகிறது.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா

0: ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். மூளையை சுத்தம் செய்ய என்ன வழி?
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மூளையை சுத்தம் செய்ய என்ன வழி? நேயர்கள் கிட்ட நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நம்ம படிக்கலாம்.
4: இது ஒரு கஷ்டமான கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிஷான்களின் திட்டச்சேரியிலிருந்து. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்லிடுறேன். நல்ல தூக்கம், தியானம், ஆரோக்கியமான உணவு, இதுதான் மூளையை புத்துணர்ச்சியாக சுத்தமாக வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஐயாவடியிலேருந்து அசோக் ராஜ் கனிமொழி, மூளையை சுத்தம் செய்ய யோகா, தியானம், நல்ல சிந்தனை, அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பது, இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மூளை சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அரசடி குப்பம் சரவணன் சொல்லியிருக்காங்க, மூளையை சுத்தம் செய்ய ஒரு எளிமையான வழி இருக்கு, தியானம் செய்கிறது தான். ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு மௌனமாக இருக்கணுங்கிறாங்க, அது வந்து மூளையை சுத்தமாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா, குறைவான பேச்சு, தினசரி ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி, அளவான சிந்தனை, ஆழ்ந்த உறக்கம் ஆகியவர்களை கடைபிடித்தால் மூளையை சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நாகூர் ஏஜேஎம் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க.
4: நல்லா படிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உழைக்கணும், ஓய்வெடுக்கணும், சமுதாயத்துக்காக சேவைகள் செய்யணும், தீய எண்ணங்களை ஒழிக்கணும், போதை பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், கண்டபடி சாப்பிடக்கூடாது, நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படைப்பாளி பைரவி அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: மூளையை சுத்தம் பண்றதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அதோட முற்றிலுமாக சுத்தம் செய்ய, அதாவது பிரைன் வாஷ் செய்ய மிகவும் சிறந்த வழி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மனைவிங்கிறவங்க வந்தாங்கன்னா தினசரி அதை இலவசமாவே செஞ்சிருவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க.
4: நம்ம வாங்குற ஷாம்புலாம் முடியை மட்டும்தான் சுத்தம் செய்யுது, அவங்க வாங்குற ஷாம்பு மூளையே சுத்தம் செய்யுதான். அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, யோகா, தியானம், நல்ல சிந்தனை, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க.
1: மூளையை சுத்தமாக வைத்திருப்பதற்கு நாம் சற்று ஓய்வெடுக்க வேண்டும், பிறகு நல்ல சிந்தனை செயல்களை செய்ய வேண்டும். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கோ சங்கர் சொல்லியிருக்காங்க.
4: நிறைய புக்கு படிங்க, நல்ல சிந்தனையோடு இருங்க, நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரலம் செந்தில் கண்ணன் எழுதியிருக்காங்க.
1: மங்கை நல்லூர்லேருந்து ரேக்கி ராமதாஸ், ஒரு வேலை செய்யும் போது மற்றொரு வேலை செய்யாமல் செய்யும் வேலை, அதாவது செய்யாம ஒரு வேலை செஞ்சுட்டு போது மற்றொரு வேலை செய்யாமல் செய்கிற வேலையை கவனமாக செஞ்சால் மூளை ஒழுங்குபடும், தியானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் பல வேலை செய்கிறது. ஆனால் இது மனித மூளைக்கு மிகவும் ஆபத்தானது, ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலையை கவனமாக செய்தால் நாம் அந்த வேலையை திறம்பட சூப்பராக செய்ய முடியும். ஆனால் பல பேர் மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சொதப்பி வைக்கிறது தான் அதிகமாக நடக்குது இல்லையா.
1: கண்டிப்பாக.
4: அடுத்து இன்னொரு, மூளை சுத்தமாக இருக்கும்னா இதயத்தை தூய்மையாக வச்சுங்க அப்படின்னு ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து எழுதியிருக்காங்க.
1: மேமாத்தூர் அமுதாசேகர், மனசோர்வு இல்லாமல் இருக்கிறது, நல்ல தூக்கம் தூங்கினாவே மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: சந்தோஷமா இருக்கணும், மூணு வேளை சாப்பிடணும், இயற்கை சூழ்ந்த காட்சியை ரசிக்கணும், நிம்மதியா தூங்கணும், இனிமையா பாட்டு கேட்கணும், முக்கியமா காரைக்கால் எஃப்எம் கேட்டா நல்ல சிந்தனைகள் வருங்கிறதால மூளைய சுத்தமா வச்சுக்க இதை கூட ஒரு வழியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காரைக்கால் நளினி எழுதியிருக்காங்க.
1: அடுத்துதான் நாகை பாபு, இது மூளை இருக்கிறவங்களுக்காக கேட்கப்பட வேண்டிய கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்துல பல வேலைகளை இழுத்து போட்டு செய்யறதுனால எந்த வேலையும் முழுமை பெறாம டென்ஷன் தான் அதிகமா இருக்குது. அதனால் தனிமை ஏற்படுத்தி கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகை பாபு.
4: அடுத்து அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முகமது ரிஸ்வான், நல்ல கீரை பழங்கள் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணி குடித்தா போதும் மூளை சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாகர் முகமது ரஃபீக் எழுதியிருக்காங்க.
1: கும்பகோணம் குமரன், செல்போனை தூக்கி ஓரம் வைத்து விட்டு தினமும் ஒரு மணி நேரம் நல்ல புத்தகங்களை படித்தாலே போதும், மற்றபடி புத்தகங்களிலிருந்து வரும் குறுக்கெழுத்து புதிர்களை

0: விடுவித்தலும் மூளையை சுத்தம் செய்யும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: 8 மணி நேரம் தூங்கணும், டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி எழுதியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. எலும்பு முறிவு குறித்த சந்தேகங்களுடன் காத்திருங்கள் நேரிலே, இன்று பிற்பகல் 2:05 வரை. காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட். மூளையை சுத்தம் செய்ய என்ன வழி?
5: அடுத்து சந்தோஷமாக இருந்தால் போதும், மூளை வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ஆனந்த் எழுதியிருக்காங்க. தேவையில்லாத குப்பைகளை மூளையில் போட்டுக்காமல் இருந்தோம்னாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புவனகிரி சுமதி சொல்லியிருக்காங்க.
0: மூளையை சுத்தமாக வச்சுக்கணும்னா மூளையில் குப்பை அடையாமல் பார்த்துக்கணும், அதற்கு தியானமும் ஆன்மீகத்திலும் மனதை செலுத்த வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு திருமலை ராயன்பட்டினம் வினோத்குமார் சொல்லியிருக்காங்க.
5: அடுத்தது நன்னிலம் அம்பலவாணன், தினமும் 7 மணி முதல் 8 மணி நேரம் ஆழமான உறக்கம், அப்போ தான் வந்து செரிப்ரோஸ் அப்படிங்கிற திரவம், செரிப்ரோஸ் பைனான்ஸ் அப்படிங்கிற திரவம் வந்து சுரக்கும். அதனால் மூளை வந்து திறம்பட கழுவப்பட்டு சுத்தமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யோகா செய்யணும், பிராணாயாமம் செய்யணும், மூளையில் ஏற்படக்கூடிய மன அழுத்த ஹார்மோன்களை குறைத்து தெளிவு பிறந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் அம்பலவாணன்.
0: வெள்ளை மனம் பிள்ளை குணம் விட்டு கொடுத்தலும் அனுசரித்து போகக்கூடிய துணை மற்றும் மனசஞ்சலம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படாமல் இருந்துக்கணும், இவையெல்லாம் களை பிடிச்சோன்னா மூளை வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு வலங்கை மான் ஆட்டோதுரை சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி வந்து நல்லா சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அப்புறமா ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் வேணுமா, மைண்ட் ப்ரெஷரே இருக்கக்கூடாதான், நல்ல வேலை நல்ல வழிகாட்டி விளையாட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சொல்லியிருக்காங்க.
5: வல்லாரைக்கீரை வெண்டைக்காய் அதெல்லாம் தினமும் ஆகாரத்தில் சேர்த்துக்கணும். இதை வந்து 3 வேளை 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் மூளை சுத்தமாயிடும். நான் ஃபாலோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா, விவேகானந்தன்.
0: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நற்சிந்தனை, தியானம், யோகா, உடற்பயிற்சி, புத்தகங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு தேத்தக்குடி தெற்கு கலையரசன் சொல்லியிருக்காங்க.
5: சுத்தமாக மூளையை வச்சுக்கணும் அப்படின்னா மூளையை போட்டு ரொம்ப கசக்கக்கூடாது, தேவை இல்லாமல் சிந்திக்கக்கூடாது, அதிகமாக ஆசைப்படக்கூடாது, இயற்கையான காற்று வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. மேட்டுப்பாளையம் நாகராஜன்,
0: காலையில் நடைப்பயிற்சி செய்யணும், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்திராஜன் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
5: புற தூய்மையை விட முக்கியம் எது தெரியுமா? அக தூய்மைங்க. அதனால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் தேவை, தேவையற்ற நினைவுகள் இருந்தால் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்காங்க.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருஞ்சேரி ஜார்ஜ், மூளையை சுத்தமாக வைத்துக்கொள்ள நாம் அதிகம் சிந்தனை இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம மூளையை சுத்தம் செய்ய என்ன வழி?
1: நம்ம நேயர்கள் சூப்பரான பாயிண்ட்டு, யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பொதுத்துறை செல்வகுமார், நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களிடம் பழக வேண்டும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும், மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை நல்லா சுவாசிக்கணும், சுத்தமான காற்று, தேவையான தூக்கம் அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க பொதுத்துறை செல்வகுமார்.
0: கவலை, பேராசை, அதீத ஏச்சை ஆகியவற்றை மூளைக்குள் ஏற்றாமல் இருந்தாலே மூளை சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு செமனார் கோவில் குணசேகர் சொல்லியிருக்காங்க.
1: தேவனூர் ஜோதிலட்சுமி, புற தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடலை சுத்தப்படுத்துவதில் உள்ள கவனம் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் சிந்தனைக்கும் அடித்தளமாக இருக்கும். மூளையை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எண்ண அலைகளை மேடுகளாக குப்பையில் பதிவு செய்து மூளையை குப்பமேடு மாதிரி சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆழ்ந்த தூக்கம், நவீன அலைபேசி அதிக நேரம் அலைபேசி செலவிடுவதை தவிர்த்தாலே நல்ல மூளை வேலை செய்யும், அதே சமயத்தில் சுத்தமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருப்புவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, நாம் தேவையானவற்றை மட்டும் மூளையில் வைத்து கொண்டு தேவையில்லாதவற்றை மீண்டும் மீண்டும் யோசிப்பதை தவிர்க்க வேண்டும். அதனால் மூளையில் அதிகப்படியான அழுத்தம் சேராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சத்தான உணவு, உடற்பயிற்சி, தண்ணி குடிக்கிறது, மன அழுத்தத்தை குறைத்து கொள்வது, இதுதான் வந்து மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஷாகுல் கமித்ராஜா கொடிக்கால் பாளையத்திலிருந்து எழுதியிருக்காங்க.
0: மனதை ஒருநிலையாக வைத்திருந்தாலே மூளையை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க.
1: இப்போ நம்ம இந்த மூளையை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதை ரெண்டு ரீதியாக சொல்ல முடியும். ஒன்று வந்து ஃபிசிக்கலாக, உடல் ரீதியாக நாம் வந்து எப்படி மூளையை சுத்தமாக வச்சுக்கிறது, மன ரீதியாக எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, ரெண்டு பாயிண்ட்டாக நம்ம பிரிக்க முடியும். இதில் உடல் ரீதியாக பார்க்கும்போது தரமான தூக்கம், அதுதான் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும், ஏன்னா மூளைங்கிறதே ஒரு 75% வாட்டர் தான். அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். உடற்பயிற்சி அப்படிங்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளையை வந்து சுத்தப்படுத்தும். அடுத்து பார்த்தோம்னா மனதளவில் கேட்டிங்க அப்படின்னா தியானம் செய்கிறது, யோகா செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, டிஜிட்டல் டீடாக்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்ம தொடர்ந்து அதையே பார்த்துட்ருக்கிறதால இன்றைக்கி மூளை வந்து சுத்தமாக செயலிழந்த நிலையில் பல பேருக்கு இருக்கிறது, சுத்தமாக சுத்தம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த டிஜிட்டல் டீடாக்ஸின் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு திட்டமிட்டு அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் இந்த செல்லுலாய்ட் திரைகளை பயன்படுத்தினீங்கன்னா மூளை நிச்சயமாக சுத்தமாக இருக்கும்.
0: நிறைவு பெற்றது பாயிண்ட் டு பாயிண்ட்.

உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10 மணி. சிந்தனை அரங்கம், நேயர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. அறிவு தேடல். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் அறிவு தேடல் என்ற தலைப்பில்

பேச இருக்கிறோம். ஆதி மனிதன் கற்களில் வரைந்த சித்திரங்களில் தொடங்கி இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலம் வரை மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிவை தேடிக்கொண்டே இருக்கிறான், சேகரித்து கொண்டே இருக்கிறான், பகிர்ந்து கொண்டே இருக்கிறான், விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த தேடல் பயணத்தில்தான் எண்ணற்ற மேதைகள் தோன்றினார்கள், எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது, எண்ணற்ற புரட்சிகள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் முந்திய தலைமுறை கட்டிய அடித்தளத்தின் மீது மேலும் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சர் ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்கிறார், நான் மிகவும் தூரம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் மா மேதைகளின் தோள்களில் ஏறி நின்று நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் ஆதி மனிதன் தொடங்கி ஏ யுகம் வரை ஒரு விரிவான ஆழமான பார்வையில் அறிவு தேடலை நீங்கள் எப்படி மேற்கொண்டிருக்கிறீர்கள், எந்த அறிவு தேடல் உங்களை வியக்க வைத்திருக்கிறது? ஏன்னா அறிவு தேடல் என்பது மனிதனின் பிறப்பியல்பு அப்படின்னு சொல்லலாம், அது ஒருபோதும் நிற்கவே நிற்காது. அறிவு தேடல் குறித்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலையோடு இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.

உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கும் நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0436823123 மற்றொரு எண் 299480 இன்னொரு எண் 299580 அலைபேசி எண்ணில் அழைக்க 9566427231 அறிவு தேடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நேர்களே, இன்றைய சிந்தனை அரங்கத்துல நாம அறிவு தேடல் என்ற தலைப்புல நேருடைய கருத்துக்களை சுருக்கமாக சுவையாக வரவேற்கிறோம். மனிதனுடைய இந்த அறிவு தேடல்ல மூன்று வார்த்தைகள் மிக முக்கியமானவை. இதுதான் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி, வரலாற்றின் விதை அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த மூணு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன், எதனால், எப்படி. இப்படி கேள்விகள் கேட்க தொடங்கிய அந்த ஒரு இடத்திலிருந்து தான் மனிதனுடைய அறிவு தேடல் ஆரம்பமாகிறது. நம்ம நேயர்கள் சுவையான பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைய இருக்கிறார்கள் முதல் நேயர். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
7: வணக்கம், சொல்லுங்க.
8: இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
7: சொல்லுங்கம்மா.
8: நம்ம புதிய புதிய தகவல்களை அறிய உண்மைகளையும் உண்மைகளை அனுபவங்களை நமது செயல்களின் மூலமாக தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் சார் அறிவு தேடல்.
7: சரிங்க, நீங்க அறிவு தேடலுக்கு அதிகமா எதை பயன்படுத்துறீங்க?
8: நான் நிறைய பல்வேறு தலைப்புகள்ல புத்தகங்கள்லாம் சின்ன பிள்ளைல நிறைய புத்தகங்கள் படிச்சேன் சார்.
7: சரி,
8: வானொலி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் சார். அதனால நிறைய விஷயங்கள் எனக்கு அப்பப்ப எங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி செய்திகளை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
7: அருமை, அருமை.
8: அப்புறம் கட்டுரைகள் படிக்கிறது, ஆராய்ச்சிகள் செய்து தகவல்களை அறிவது, இதெல்லாம் தேடல் தான். அனுபவம் மிகுந்த பெரியவர்களோட பேசுறது, புதிய இடங்களுக்கு பயணம் போவது, மற்றவர்களோட கருத்துக்களை வந்து கேட்பது கூட அறிவு தேடல் தான் சொல்லலாம். இதையே அப்படியே சொல்றாரு பாருங்க, மதுரையில நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா

0: வழியாக எதையும் பகுத்தறியும் திறன் நமக்கு கிடைக்குது சார்.
1: சிறப்புக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். கும்பகோணம்.
1: ஆ பேசுங்கய்யா.
2: அதாவது மனித உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் எல்லாமே சாதா எலும்பு தானே, ரத்தம் தானே. அந்த தண்ணி கடைசியா சொன்னீங்க ஒரு 3 லிட்டர், 3 லிட்டர் கணக்கெல்லாம் தேவையில்ல சார். அறிவு சொல்லும் 5 லிட்டர் குடிக்க ஒரு நாள் தேவைப்பட்டாலும், வெயில் காலம் இல்ல மழை காலம்னா அது அது உடம்பே நம்மள வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பம் பத்தி சொன்னீங்க, அது வந்து இந்த காலத்துல நம்மளுக்கு வந்து 20,000 போகணும் தாக்கா நம்ம அறிவு தேடிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம ரொம்ப யோசிச்சோம்னா மனநோயாளியா மனநோயா ஞானியா மாறிடுவோம். நீங்க அடிக்கடி போயிருப்பீங்க ஸ்ரீரங்கம்.
1: சரி,
2: அது ஒரு தீவு திட்டம் தானே. அந்த சாலை போக்குவரத்து இல்லாத காலத்துல எப்படி அவ்வளவு கல்ல கொண்டு போய் அந்த கோயில கட்டினாங்க, அகிலாண்டேஸ்வரர் கோயில் கட்டினாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சோம்னா மனிதன் செஞ்சதா? அது மாதிரி அங்க ஜேசிபி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, என்ன பொக்லைன் இருந்துச்சு, ஏது இருந்துச்சு, இந்த கோயில் கட்டினாங்க? வேண்டாம், நம்ம காரைக்கால் தர்பாணியாச கோயில் வந்து கும்பகோணம் பக்கம் இருக்க எல்லா கோயிலும் கருங்கல்லே கிடையாது, நம்ம மண் வந்து களிமண் தான். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது? இதெல்லாம் யோசிச்சோம்னாக்கா நாம ரொம்ப யோசிச்சோம்னா மனநோலை ஆயிடுவோம். தேவை என்னன்னு சம்பாதிச்சமா போனோமா வாழ்ந்தோமான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு பாத்தீங்களா சார், அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% கெடுதல்தான் உண்டு பண்ண போகுது. ஆமா, அது வந்து ஓரளவு விஞ்ஞானத்துக்கு மற்ற ஒரு இதுலாம் வரும், ஆனா வேலைப்பளுவு வந்து குறைச்சிடும். நாளைக்கு வேலைக்கு வந்து சோம்பேறி ஆயிட போகுது. நாளைக்கு கோயிலுக்கு சோறு போடுறாங்க, அதே மாதிரி சோம்பேறி ஆகுற மாதிரி ஆயிட போகுது. ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி
2: நன்றி.
1: காலம் மாற மாற நம்மளும் மாறித்தானே ஆகணும். அப்படி கம்ப்யூட்டர் வந்தபோது இதே தான், நம்ம மக்கள் வந்து இந்த கணினி எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா மனிதர்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாள் கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியல. ரிசர்வேஷனில் ஆரம்பித்து, டிக்கெட்டில் ஆரம்பித்து, பேங்கிங்கில் ஆரம்பித்து, எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டருடைய பயன்பாடு. இதற்கு அடுத்த கட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, அதுவும் அதே போல தான். அது இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு பிறகு அது வேண்டாம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஏன்னா கால மாற்றத்தினுடைய கட்டாயம், அதை வந்து நம்ம நேர்மறையாக எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு கருவி, அது நம்முடைய அறிவை விரிவு செய்ய வந்திருக்கிறது, நம்முடைய பல வேலைகளை எளிதாக்க வந்திருக்கிறது. அதற்கு மேலே நம்ம என்ன செஞ்சு அதை நாம் ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: ஐயாவுக்கு வணக்கம். கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: ஆ சொல்லுங்க.
3: அதாவது சொன்னீங்க மனிதனுக்கு வந்து சிந்திக்கப்படுது, ஆறாவது எல்லா உயிரினங்களும் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு இருக்கு. அந்த மனிதனுக்கு வந்து ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி ஆதிகாலத்திலே வந்துருச்சு. அந்த ஆதிகாலத்துல இருந்து வந்தது படிப்படியா வந்து ஏன், எதற்கு, எப்படி என்று ஒரு ஒரு கண்டுபிடிப்புகள் இயற்கையிலேருந்து செயற்கைக்கு போகாம இயற்கையிலிருந்து மனிதன் ஒண்ணு
1: கண்டுபிடிச்சான்.
3: நம்ம இயற்கையோடு இணைந்து இயற்கையிலிருந்து ஒன்று போய் ஒன்று, அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி ஒன்று போய் போயின்றக்கே அதிக தகுதமான ஒரு வளர்ச்சியில் நம்ம இருக்கோம். என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக வந்து எனக்கு அறிவியல் தேடுவது வந்து நான் என்னுடைய தாய்மொழி தான் எனக்கு முதல் இது. தாய்மொழியை தவிர்த்து அதர் மொழிகளையும் போவேன், அதர் மொழிகளையும் போக்குவல்ல அங்கே கிடைக்கக்கூடிய அறிவு தேடல் எனக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வானொலி கேட்பது, வானொலி வந்து 90 வருடங்கள் வந்து இன்னைக்கு இருக்கனே எத்தனையோ அறிவு களஞ்சியங்களை அது உள்ள கொண்டு வருது. இளம் தலைமுறையிலிருந்து முதுமை உள்ள என்ன போன்ற புது ஓய்வு பெற்றவர்கள் வரைக்கும் என்னென்னங்கிறது அறிவு தடையில் புது புது கண்டுபிடிப்புகள், புது புது மாடல்கள் எப்படி வருது, வர்றது எப்படி செஞ்சா எப்படி நல்லா இருக்கு அப்படிங்கிறது அது மாதிரி ஊடகங்களும் கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன நம்மள இருக்கக்கூடிய அந்த அறிவு, ஆறாவது அறிவு பாருங்க, அந்த சிந்திக்கிற திறன் வந்து ஒரு சரியான நேர் பாதையில இருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப நம்ம வந்து என்ன செய்வோம், எல்லாத்தையும் கற்றுக்கொள்வோம். அதாவது இதுதான் கற்றுக்கணும் கிடையாது, எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம், எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த மொழியில் உள்ள நாகரிகம் கலாச்சாரம் அங்க என்ன கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம் நம் மொழியில் நம் கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். ஏன்னா அங்கே முழங்கு தமிழ் நீங்க சொன்னீங்க பாட்டை கொடுத்தீங்க, அந்த தமிழுக்கு தொட்டு அதுக்கு பிறகு அடுத்த மொழிகளும் போன தப்புங்கிற நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுல அறிவு தேடல் ஒன்னு இருக்கு சார், ஒரு ஒரு கலாச்சாரத்திலையும் இருக்கு, ஒரு ஒரு வாழ்க்கை முறையிலையும் இருக்கு. அப்ப நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது நேர்மையான வழியில கொண்டு போய் நல்ல எண்ணங்களை படிச்சு அதிகமான நூல்கள் நல்ல லைப்ரரிக்கு போகணும், நிறைய நிறைய புக்குகளை படிக்கணும், வானொலியை கேட்கணும். அப்படி கேட்டோம்னா அறிவு தேடல் நம்ம தெரியாம நமக்கு வரும், நம்மளால் 4 பேர் பயன்பெறுவாங்க சார்.
1: சிறப்புங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: எனக்கு வணக்கம்ங்க.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல இருந்து கணேசன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க, திண்டுக்கல் எப்படி, வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா?
4: வெயில தான் கேட்டிக்குது, மழைய காலமுக. நீ சொன்னா மழை பெய்யுதா நம்பிக்கை இருக்கு.
1: மழை இந்த வருஷம் சீக்கிரமா வந்துரும்னு சொல்லிருக்காங்க.
4: ஆமாங்க ஆமாங்க.
1: சரி சொல்லுங்க.
4: அதாவதுங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்லதே வச்சு கண்டுபிடிச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாட்டை வச்சு கண்டுபிடிச்சு, நீங்க பாத்தீங்கன்னா

0: செல்லுல தட்டோம்னா மழை எப்ப பெய்ய போய் சொல்லிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வந்து அறிவி வளர்த்து விடுறாங்க. நம்மளே தேடல அந்த அவங்கள அந்த இது கொண்டு வந்தாலும் நம்மளுக்குள்ள தேடல் நிறைய வருதுகிறது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க, நம்மள தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறது ஆர்வம் நம்மள வந்து தோண்டி வருது. முதல்ல பாத்தீங்க பிழையில மேல பறக்கதே பார்த்தா ரோனு பார்த்தா சின்ன சோப்டா தண்ணி கூட ரோனு பறக்குது. இன்னைக்கு நேரத்துல மதியானம் என்ன சட்டம் கேக்கு அண்ணாந்து பாக்குறது ஒரு சின்ன ரோனு அதுவாட பறந்து போய்கிட்டு இருக்குது.
1: சோப்பு டப்பா மாதிரி இருக்கா?
0: சோப்பு டப்பா மாதிரி இருக்கு. பயிற்சி விடுறாங்க நம்ம இதுல இருந்து.
1: ஆமா ஆமா, விவசாயத்திலயும் இப்ப ட்ரோன் வந்துருச்சு.
0: ஆமா,
1: அதுலயும் வந்து அதுலயும் செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு.
0: நம்மளுக்குள்ள தேடலை உருவாக்கி தராங்க அப்படிங்கறதே என்னோட கருத்தா இருக்குது.
1: சிறப்பு சிறப்புங்க, நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
1: நேர்லே, நம்மள பல பேருக்கு கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாவெல்லாம் தெரியாது. தாத்தாவை தெரியும், ஆனா ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான் ரொம்ப யோசிக்கும் போது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இந்த மனித வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய தந்தை தந்தை தந்தைன்னு போயிட்டே இருந்தோம்னா அவர் எங்கே இருந்திருப்பார், எப்படி இருந்திருப்பார்? கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆதி மனிதனாக இருந்திருப்பார். ஆதி மனிதனுக்கு எழுத்தறிவு இருக்காது, பள்ளிக்கூடம் கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது, ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் ஆதி மனிதர்கள்ட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவி இருந்தது. அது என்ன கருவி தெரியுமா? கவனிக்கக்கூடிய திறமை. பேச தெரியல, எழுத தெரியலன்னா கூட எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமாக கவனித்து அவர்கள் பார்த்து பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணி கொண்டார்கள், அதாவது உணர்ந்து கொண்டார்கள். மழை எப்படி வருது, மேகம் எப்படி தோணுது, சிங்கம் எப்படி நம்மளை தாக்கும், நம்ம எதை சாப்பிட்டா உயிரோடு இருப்போம், எதை சாப்பிட்டா அது விஷத்தன்மையுடையதாக இருக்கும். நினச்சி பாருங்களேன், ஒன்று ஒன்றையும் தேடி தேடி அறிவால் கவனித்து மனிதன் கற்றுக்கொண்டான். அவன் கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தான். அதனால தான் அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை எளிமையானது. இதுதான் மனிதனுடைய முதல் கற்றல் முறை, கவனித்து கற்றுக்கொள்வது. இப்போ நீங்கள் குழந்தைங்களாம் பாருங்களேன், நம்மளை கவனிப்பாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவங்க செய்வாங்க. நம்ம எண்ணத்தை தான் சொன்னாலும் எவ்வளவுதான் உபதேசம் செய்தாலும் நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க கற்றுக்கொள்கிறார்கள், அதுதான் உண்மை. அதே போல் கண்டுபிடிப்பில் அறிவியல் தேடலில் மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிறது நெருப்பை மனிதன் கண்டுபிடித்தது. இது ஒரு வெப்பம் மட்டுமில்லை, இது மனிதனுடைய ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அங்கே இந்த நெருப்பை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நெருப்புக்கு அப்புறம்தான் சமையல் வந்தது. ஆகாரம் வந்து சீரணமாகி மூளையை வளர்த்தது. இருளை விரட்ட நெருப்பு உதவியது. குளிரிலிருந்து தப்பிக்க, புதிய நிலங்களை நோக்கி பயணிக்க அந்த நெருப்பு அவனுக்கு உதவியது. நெருப்பை சுற்றி கூடி கதைகள் சொன்னான். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சுற்றுலா செல்லும்போது அந்த விறகு கட்டைகளை அடுக்கி குளிர்காய்வது அப்படிங்கிறது இன்றைக்கும் மனிதன் வந்து மறக்கவில்லை அப்படிங்கிறத நாம் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. இப்போ ஆதி மனிதன் தொடங்கி அடுத்தடுத்து என்னென்ன நடந்தது ஒன்று ஒன்றே யோசித்து பார்க்கும்போது அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு பல விஷயங்கள் இந்த அறிவு தேடலுக்கு பின்னால் இருக்கிறது.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்லே மனிதனுடைய அறிவு தேடல். முதல் முதல்ல எழுத கற்றுக்கொண்டது, மொழியை கண்டுபிடித்தது, பிறகு அந்த மொழிக்கு எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தது. ரொம்ப பெரிய ஒரு அறிவு தேடலின் விளைவு தான் இது. முதல்ல என்னென்னத்தில் எழுதியிருக்காங்க, களிமண் தகடில் எழுதியிருக்காங்க, ஆணி கோல் கொண்டு எழுதியிருக்காங்க, அப்புறம் நாணலில் எழுதியிருக்காங்க, பப்ரைஸ் தாளில் எழுதியிருக்காங்க, அப்புறமே கல்வெட்டில் வந்து ஒளி கொண்டு எழுதியிருக்கிறார்கள், அப்புறமே தாள் வந்துச்சு, பேனா வந்துச்சு, ஓலைச்சுவடி எழுத்தாணியிலலாம் எழுதுனது நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம், பாதுகாத்தும் வைத்திருக்கிறோம். அப்புறம் காகிதம் மை பேனா எல்லாம் வந்துச்சு, அப்புறம் கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் திரையை தட்டினாலே எழுத்துக்கள் வந்து விடுகிறது. களிமண்ணில் எழுத தொடங்கின மனிதன் இன்றைக்கி செல்லுலாய்டு திரையில் எழுதி கொண்டிருக்கிறார். அதுக்கும் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா நாம் பேச பேச எழுத்து வரக்கூடிய வாய்ஸ் இன்புட் டெக்னாலஜியும் இன்றைக்கி ஏஐ யுகம் கொண்டு வந்து விட்டது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் எப்படி சிந்தித்திருப்பான், அவன் என்னவெல்லாம் எண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி புரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஏன்னா அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்களுக்கு அறிவை வழங்கி வரக்கூடிய திருக்குறள். அதேபோல் சங்க இலக்கியங்கள், கிமுவில் ஆரம்பித்த சங்க இலக்கியங்கள், எழுத்தின் கண்டுபிடிப்பு நினைவாற்றலை கொடுத்தது, உலகத்தையே அது மாற்றி அமைத்தது.

0: இப்படி சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அறிவு தேடலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க.
1: அறிவு தேடல், அதாவது முதல் முதல்ல இந்த இது கால்குலேட்டர் வரும்போது நான் யோசிச்சேன், எப்படி இந்த நம்ம இத தட்டினோம்னா எப்படி கணக்கு போடுவேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சது உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பேனாவில் எழுதி

0: எப்படி இந்த நம்ம இத தட்டினோம்னா எப்படி கணக்கு போடுவி அப்படின்னு நினைச்சது உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பேனாவில எழுதி கூட்டி பெருக்கி இதெல்லாம் கணக்கு போடுவோம். இந்த கால்குலேட்டர் எப்படி கணக்கு போடுது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்க்கும் போது, இது வந்து அறிவு தேடல் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துருக்குதுங்க ஐயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த சேசிப்பு இயந்திரம் இருக்குல்ல, அது வந்து முதல் முதல்ல வரும்போது, முதல் முதல்ல வந்து எங்க ஊருக்கு அறிமுகமாகின்ற போது, எப்படி இவ்வளவு குயிக்கா அந்த வேலையெல்லாம் செய்யுது? அதாவது 10 பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த இயந்திரம் எப்படி அவ்வளவு சீக்கிரமா செய்யுது அப்படின்னு எல்லாம் யோசிச்சது உண்டு. இதையெல்லாம் மனிதர்களுடைய அறிவு திறன், அறிவு ஆற்றல் அப்படின்னு நினைச்சு வியந்தங்கய்யா.
1: சிறப்பு சிறப்பு, நன்றிங்க, நன்றி. அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ரோபோ, இதெல்லாம் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. எல்லார் வீட்லேயும் வீட்டு வேலைகள் செய்வதற்கு, சமைப்பதற்கு, துணி காய போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட நம்முடைய அடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறையில் நிச்சயமாக இது அறிவியல் சாத்தியப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போயே வந்து பல இடங்களில் அப்படியான செயற்கை மனிதர்கள் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இரும்பை வந்து வச்சு அதுலேருந்து ஒரு ஆயுதம், கருவியெல்லாம் செஞ்சு இயற்கையோடு, வன விலங்குகளோடு போராடிய மனிதன் அதே இரும்பை ஒரு மனிதனாகவே மாற்றிவிட்டான், மனிதனைப் போலவே செயல்பட வைத்து விட்டான், அதற்கும் மேலாக மனிதனைப் போலவே சிந்திக்கவும் வைத்து விட்டான். எவ்வளவு ஆச்சரியம், அறிவு தேடல் எங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா. அடுத்த நேயர் என்ன சொல்றான் கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: கருத்து விதைகளுக்கு உதவி அறிவிக்கிற வெளிச்சத்தையும் காரை பண்பனின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரையும் வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க
1: பேசுங்க.
2: அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகம், அதனால அறிவை வந்து நம்ம தேடி தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புரியணும், கற்கை கற்கை நன்றேன்னு. ஹலோ. அதனால நம்ம கல்வி கற்பதற்கு வந்து தயங்கக்கூடாது. ஒவ்வொரு மற்ற ஊர்களுக்கும் சென்று அனுபவ அறிவையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதுதான் நல்ல முன்னேறலாம். கல்வியே ஆதாரம், கல்வி இல்லைன்னா சேதாரம். கல்வியை கற்று அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும்.
1: சிறப்புங்க, நன்றி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
3: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாமதி இக்பால்.
1: ஆ, பேசுங்க ஐயா.
3: அறிவு தேடல் கேட்டீங்க. நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம அறிவை தேடிக்கிட்டே இருக்கோம். அறிவில் வந்து பட்டறிவு, கல்வி அறிவுன்னு சொல்லுவாங்க. பட்டறிவுங்கிறது அனுபவத்தினால வந்த அறிவு. இப்போ கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அந்த அளவுக்கு அதிகமாக படிக்கல, ஆனால் அவர் அனுபவத்திலேயே நல்ல சிறப்பாக ஆக்கி அமைச்சாரு. அது மாதிரி கல்வி அறிவு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புத்தகத்தை படிக்கிறது இல்லாமல் வேற நம்ம தொலைக்காட்சி மூலமாக எவ்வளோ செய்தி நமக்கு மனசுலக்கு வாங்கிக்கிறோம். அது எல்லாமே நம்ம நம்ம அனுபவத்தில் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கும் அது முக்கியமாக தேவைப்படுதுங்க. அதனால இந்த அறிவுங்கிறது நமக்கு கடைசி காலம் வரைக்கும் நமக்கு தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அந்த அறிவை வந்து நம்ம வந்து மனசை எப்படி ஏற்றுக்கிறதோ அது மாதிரி தான் நம்மளும் செய்கிற மாதிரி இருக்குங்க. வாய்ப்பு, நன்றி.
1: நன்றிங்க, நன்றி.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல்லும் தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் பண்பலையின் நாடக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: அடுத்த இணையம் நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா.
5: அன்பான வணக்கம் சார்.
3: சொல்லுங்க.
5: தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். மாரிமன் கோவில் என் எஸ் மோகன். அறிவு தேடல், அதாவது நம்ம அறிவு வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம மூளையில இருந்தா. மூளையின் திறன் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்து தொழில்நுட்பத்துல முன்னேறதுக்கு காரணமே அந்த அறிவு தேடல் தான். அறிவு தேடல் வந்து அந்த மூளையுடைய வளர்ச்சி தான். நம்ம வந்து ஒவ்வொரு காலமும் வந்து நம்ம எந்த விதத்துல நம்ம வந்து எப்படி அந்த அறிவு தேடல் நம்ம உற்பத்தி பண்றோம்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு சார், நான் வந்து 3 லட்சம் ரூபாயில வந்து நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சேன், இன்னைக்கு வந்து 1000 கோடி ரூபாய்க்கு நான் அதிபதி ஆயிருக்கேன், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிருபர் கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்து அறிவை தேடுனேங்க, அறிவு யார்கிட்ட இருக்குன்னு கேட்கும்போது என்னை விட மூத்தவர்கள் அனுபவசாலிகள் அவர்களிடத்திலும் ஒன்று ஒன்றா கற்றுக்கொண்டு அதன் மூலியமா அந்த நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி பண்ணி இன்றைக்கு நான் 1000 கோடி ரூபாய்க்கு அதிபதினு சொன்னாக்கா, அந்த மூத்தோர் அதாவது முதிர்ந்தவர்கள் அறிவு தேடலை கொண்டுதான் நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு சொல்றாரு. அறிவு தேடல் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு செய்யறாங்கன்னா அந்த கண்டுபிடிப்பு மேல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுட்டு அதுக்கு மேல அந்த கண்டுபிடிப்பு கொண்டு போற பாருங்க, அதுதான் அறிவு தேடல். இப்ப என்னுடைய வளர்ச்சிக்கு அப்படிதான் சார், நான் வந்து வயதுல மூத்த வந்தா விட எனக்கு மேல உள்ள ஒரு சிலர்கிட்ட வந்து கால வாக்கியம் போகும்போது அவங்கள்ட்ட சில அறிவுகள்லாம் கேட்பேன், அதை கொண்டு நம்ம சமூகத்துக்கு என்னென்ன செய்யலாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம், இதன் மூலமா நம்ம என்ன செய்யலான்றத இந்த தொழில்நுட்பத்தை கூட நான் அப்படிதான் சார் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாழ்க்கையில வந்து தன்னை விட அதிக வளர்ச்சி உள்ளவர்களை இருந்து கொண்டு அதன் மூலமா அறிவளர்ச்சி கொண்டால் நாமும் வளரலாம், நாடும் வளரும் என்றது என்னுடைய கருத்தை பதிவு பண்ற சார். வாய்ப்பு நன்றி, வணக்கம்.
3: சிறப்பு நன்றி, அருமையா சொன்னீங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
6: இனிய காலை வணக்கங்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால். எமது காரைக்கால் பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்க.
6: ஐயா வந்து அறிவை தேடி நம்ம வந்து படிக்கிறது முதல்ல வந்து பல பல வேலைகள் கிடைத்தாலும் அதுக்கு நம்ம வந்து மேலும் மேலும் அதை படிச்சு அதை வந்து விரிவாக்க நம்ம பண்ணி நம்ம பல பல அறிவுகளை தேடித்தான் இருக்கிறோம். உதாரணமாக நம்ம இன்ஜினியர் படிக்கிறோம், ஒரு டாக்டர் படிக்கிறோம், அந்த படிப்போட மட்டும் எடுக்கல, மேலும் மேலும் பெரும் படிப்பை படிச்சு நம்ம வந்து அறிவை தேடிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்துல வந்து நம்ம வந்து சிறு பிள்ளைகளா இருந்தாலும் அது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற முதல்ல இருந்து அவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க, அறிவை கத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பழமொழி சொல்லுவாங்க, கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவு. அதான் நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து மேலும் மேலும் அது முயற்சி பண்ணிட்டு தான் போகணும், நம்ம அறிவை தேடிக்கொண்டு தான் போகணும். இப்ப விண்வெளிக்கு போறாங்க, அவங்க போய் ஒவ்வொரு இதுலயும் நம்ம கண்டுபிடிச்சுதாங்க இருக்காங்க, எந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன எந்த பொருள் எங்கே இருக்கு, எல்லாமே நம்ம வந்து விண்வெளியில வந்து இருக்கு. இப்ப வந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன் பாருங்க, எவ்வளவு நேரம் வாங்கணும் அந்த காலம், இப்ப ஒரு செகண்ட்ல உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசி நீங்க எனக்கு பதிச்சு விட்டுறீங்க. அப்ப அறிவத்தை எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல.
3: நன்றி. அடுத்த நேரம் வணக்கம்.
7: வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
7: அறிவு அருமையான சொல்லிடுங்க, அதாவது வந்து பிழைய சுட்டி கேட்டினாவே கடந்து போயிடுறாங்க, அது விட்டுருங்க, உங்களுக்கு பறவை விட்டுறேன். 1000 ரூபாய் செலவு பண்ணி பசியை கூட உங்களை பார்த்து சம்பளம் எனப்பி கொடுக்குற பெரும்போடா இருக்கும் போல. தலைப்பு வந்துடுறேங்க, அறுவத்தி தடல். அதாவது வந்துங்க, நான் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட்
3: போட்டிருந்தேங்க,
7: ஒரு 10-20 ஸ்டைல் தான் இருக்குங்க எனக்கு. அதாவது வந்து சில்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்க, போட 20 ஸ்டைல் தான். எனக்கு ஒன்றும் என்னென்னு குழப்பமா இருந்தேன், ஒரு இதாக பேசிட்டு இது ஒன்றும் தெரியல, சரி உடனே பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டுங்க, அது தைச்சு இது பண்ணுங்க. அதை வந்துங்க ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 1500 ஸ்டைல் இருக்குங்க. இது எப்படி நான் கத்துக்கிட்டேன்னு அறிவு தெரியல, நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த ஆடை ஒளிவு வந்து இது போறதுங்க. அப்புறம்

0: வந்து செய்தித்தாள் படிச்சு வெளியிருந்தார். ஒரு செய்தித்தாள வந்து ஒரு ஒரு ஒரு ஸ்டைலுங்க, பேரு ராம்பர்ன்னு சொல்லுவாங்க, அது பாட்டு இவங்க ரெண்டு மூணு ஸ்டைல் தான் இருந்ததுங்க. அதை பார்த்து அதையே இப்படி தைக்கலாம்னு சொல்லி போட்டு நைட்டு பூரா தூங்காம கம்யூனிகேட் ஓடாரும் நானும் தூங்காம அதை ஸ்டைல் தைச்சு கொடுத்தேங்க.
1: என்ன உங்க பேர் சொல்லுங்க?
0: திருப்பூர்ல இருந்து ஸ்ரீரங்க சாமி.
1: சரி,
0: நன்றிங்க.
1: நன்றி.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்லே இன்னைக்கு அறிவு தேடல் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம். காரைக்கால் பண்பலையில பேசுவதற்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்ற நேயர்களுக்காக மட்டும் முகநூல்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் டைப் பண்ணால் வரக்கூடிய முகநூலில் இதற்கான போஸ்ட்டுக்கு கீழே கருத்துறை கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள்.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, அறிவு தேடல் நம்ம நேயர்கள் முகநூலையும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கொளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில், அறிவு தேடல் என்பது மனிதனின் இயல்பான குணம் மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடு. உலகத்தின் இயல்பை அறிந்து கொள்வது, சுய முன்னேற்றம், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது, இதுக்கு எல்லாத்துக்குமே அறிவு தேடல் தான் அடிப்படை. படிப்பது, ஆவணங்கள் மூலம் தகவல்களை திரட்டி ஆராய்ச்சி செய்வது, முறையான கேள்விகளை எழுப்பி தரவுகளை சேகரித்து உண்மையை கண்டறிவது, இதுதான் அறிவு தேடலை விரிவு செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நக்கம்பாடி சுதா, புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் பேச்சாளருமான பேராசிரியர்களின் நூலை, சொற்பொழிவை நாம் வந்து தேடி படித்தால் அறிவை விரிவு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன், எதற்கு, எப்படி என்று ஆராயும் மனப்பான்மை, புதிய விஷயங்களை கற்க வேண்டும் என்று தீராத ஆர்வம், பிறர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சொந்தமாக சிந்தித்து நிலைமையை உணர்ந்து நாம் வந்து அனுபவ பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன், வாழ்க்கை என்பது ஒரு அழகிய புத்தகம், அதை படிக்க படிக்க தினந்தோறும் பல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உலகத்தை செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்கிறேன், ரேடியோ டிவியில் செய்திகள் கேட்பதன் மூலமாக என்னுடைய அறிவை விரிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருளை போக்கும் விளக்கை போல நாம் அறியாமையை அறிவு தேடல் மூலமாக போக்கிக் கொள்ள வேண்டும். புத்தகத்தில் இருக்கும் ரகசியங்களை தேடி தேடி படிக்க வேண்டும். விடியலை தேடுகிற விண்மீன்களைப் போல அறிவை தேட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பொது அறிவு புத்தகங்களை படித்து காரைக்கால் எஃப்எம்ஐ கேட்டு அறிவு தேடலை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க. நல்ல எண்ணம், ஒழுக்கமான நடைமுறை, இதெல்லாம் இருந்தால் நம்ம அறிவு தேடலில் வளமாக ஈடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, இதன் மூலமாக சிந்தனை திறன் வளர்கிறது, பகுத்தறிவு மேம்படுகிறது, உலகம் புரிகிறது, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, தமிழ் மரபில் கொள்ளு எள்ளு போன்ற தானியங்களின் அளவுகளை கொண்டு தலைமுறைகள் குறிக்கப்படுகின்றன. கொள்ளு விதை சிறியது, எள்ளு அதைவிட மிகச்சிறியது. நம் தலைமுறைகள் பின்னோக்கி செல்ல செல்ல அவர்களின் மிகச்சிறிய கூறாக வாரிசாக உருவெடுக்கிறோம் என்பதையே இந்த விஷயத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி எழுதியிருக்காங்க. அதம்பார் ராமன், அறிவே ஆற்றல், அறிவே தெய்வம், அறிவும் ஒழுக்கமும் வண்டியின் இரு சக்கரங்கள் எழுதியிருக்காங்க.

0: கல்வி இருந்தால் அறிவு கிடைத்துவிடும்னு பூந்தோட்டம் கார்த்திகேயன் எழுதியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, அறிவு என்பது மனிதனின் சிந்தனை ஆற்றல், உலகத்தை பற்றிய புரிதலை விரிவுபடுத்த ஒரு தொடர்ச்சியான தேடல்னு சொல்லியிருக்காங்க. கற்றதை மக்களுக்கு சொல்வது, மக்களுக்கு சொல்லும் போதே மறுபடியும் கற்றுக்கொள்வது அறிவு தேடல் அப்படின்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ். அடுத்தது காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், புத்தகங்கள் படிப்பது, காரைக்கால் வானொலி கேட்பது, டிவி ரேடியோ செய்திகளை தொடர்ந்து கேட்பது அறிவு தேடலுக்கு விருந்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவின் ஆற்றல் என்பது உலகளில் பொது உண்மை. நாம் வாழும் இந்த வேகமான காலகட்டத்தில் தேடுதலில் ஈடுபடுபவர்களே சிறந்த சாதனையாளர்களாக விளங்குகிறார்கள் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, அறிவு தேடல் இல்லாமல் போனால் மனித மனம் தேங்கி நிற்கும், குட்டையைப் போல மாறிவிடும். ஒரு குறிப்பிட்ட வயசோடு முடிந்து போகிற ஓட்டப்பந்தயம் இல்லை, வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து செய்யக்கூடிய நெடும் பயணம் தான் இந்த அறிவு தேடல். அதனால் செல்வங்களை தேடுவதை விட முக்கியமானது அறிவை தேடுவது. அறியாமை என்னும் இருளை விரட்டினால் நாம் தவறான வழிகாட்டுதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். புத்தகங்களில் அறிவார்ந்த மனிதர்களிடத்தில் நாம் அறிவை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆடை இல்லாத பிறந்த மனிதன் அரை மனிதன். அதேபோல் ஆடை போட ஆரம்பித்த போதே அறிவு தேடல் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருதாச்சலம் அரசனிக்குழி ஜான். ஆனால் அந்த ஆடை போடுவதற்கே அறிவு தான் அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். பல கோயில்கள் இருந்தாலும் அறிவு கோயில் தான் சிறந்த கோயில். வாசிக்க வாசிக்க தோண்ட தோண்ட தண்ணீர் கிடைக்கும், அதுபோல் தேட தேட அறிவும் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க நாகூர் ராஜ். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக அறியவும் புதிய தகவல்களை கற்றுக்கொள்ளவும் சிந்தனைகளை விரிவுபடுத்தவும் செய்யக்கூடிய தொடர் முயற்சி, ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை கேட்டு ஆராயும் அறிவு தேடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, மனித வாழ்க்கைக்கு அறிவு தேடல் முக்கியமானது. அறிஞர்களின் நல்ல நல்ல நூல்களை தேடி தேடி படிப்பது, முன்னோர்கள் கற்றுத்தந்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றுவது அப்படிங்கிறது அறிவு தேடலுக்கு சரியான வழியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, அறிவு தேடலை வேற எங்கேயும் தேட வேண்டாம், காரைக்கால் எஃப்எம்ல தேடினாலே போதும் அப்படின்னு ஒரே போடா போட்டாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 11 மணிக்கு வணக்கம் தோழி. மகளிர் நேயர்கள் பங்கேற்கும் தொலைபேசி நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே ஆர் எழில்மதி. பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு தேநீர் நேரத்தில் அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 4 தேதி அன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குநர் முனைவர் கே மணிகண்ட குமரன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. கிசான்வாணியில் இன்றிரவு 7:30 இந்த

0: மத்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் பாணியில் குருவிக்கேற்ற தொழில்நுட்பங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சை எம்பி ஜீவன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

எல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றுமே.

0: பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்க, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.
1: நேர்லே, அறிவு தேடலில் வியக்க வைக்கக்கூடிய பல விஷயங்கள் களங்கள் இருக்கிறது. கட்டிடக்கலை, மருத்துவம் சார்ந்த அறிவு தேடல், இதையெல்லாம் தாண்டி

0: குகையில் அந்த குகை சுவற்றை பாறைகளை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த மனிதன் இப்போது செவ்வாய் கிரகத்தையும் மற்ற கிரகங்களையும் விண்வெளியையும் ஆராய்ச்சி செய்கிறான். நிலவில் காலடி தடம் பதித்து விட்டான். எத்தனை ஆச்சரியம்! மனிதனுடைய அறிவு தேடலின் எல்லைகள் தினம் தினம் விரிந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார்
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நல்லா
0: இருக்கும், சொல்லுங்க.
1: செந்தில் கண்ணன் பேரலாம். அறிவு தேடல், அதாவது சார் விஞ்ஞான வளர்ச்சியில அறிவு நிறைய நம்ம பெருக்கிறோம் சார், நமக்கு அறிவை பெருக்கிறோம் சார்.
0: சரிங்க.
1: அந்த முற்காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல
0: இந்த
1: தஞ்சை பெரிய கோயில
0: நிச்சயமாங்க
1: அந்த இது கட்டினாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா. அப்போ உள்ள அறிவு தேடல் அது வேற மாதிரி இருந்தது சார். இப்ப வந்து எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் செய்யறாங்க. ஏவன் தொழில்நுட்பம்னு ஒண்ணு வந்து இப்ப உங்களை மாதிரியே என்ன மாதிரியெல்லாம் ஆச்சரியப்பட்டோம் அந்த நேரத்துல வந்து எப்படிடா இதெல்லாம் போட போறோம். 2000s கம்ப்யூட்டர் இயங்கவே இயங்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறும், என்ன செய்ய போறாங்கன்னு
0: யோசிச்சுருந்தாங்க.
1: அதையும் அப்செட் பண்ணிட்டு எல்லாமே அறிவியல் வளர்ச்சி தான் சார்.
0: நன்றிங்க, நன்றி. நம்ம தஞ்சை பெரிய கோயிலை சொல்லும் போது அதே போல சோழர்களுடைய பழைய தலைநகரமாக இருந்த திருவாரூருடைய ஆழித்தேர், அந்த பிரம்மாண்ட தேரை வந்து எப்படி சிந்தித்து எப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள், அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது மனதில் வந்து எந்த சலனமும் இல்லாமல் அந்த க்ஷணத்தில் அந்த தேரை பார்க்கிற மனிதன் வந்து மனதினுடைய ஓட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. அந்த தேரை தவிர, அந்த பிரம்மாண்டத்தை தவிர மனசில் எதுவுமே இருக்காது. இந்த விஞ்ஞானத்தினுடைய அறிவு தேடல் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு துறையிலும் தொழில்நுட்பம் தகவல் சார்ந்த துறைகளிலும் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி ஒவ்வொரு மனிதனுடைய கைக்கும் கிடைத்திருக்கிறது. விஞ்ஞானத்தினுடைய வெற்றி, அறிவு தேடலினுடைய வெற்றி, அந்த வெற்றியைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தேடல் தொடரட்டும். நல்ல சிந்தனைகளை, நல்ல கருத்துக்களை முன்வைத்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம். நிறைவு பெறவில்லை அறிவு தேடல். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்வது உங்கள் நெடுங்காடு கா. பிரபாகரன்.

வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. இன்றைக்கு நம்ம வந்து வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பின்பு உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம். இதுக்கான பதில்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து கோடை விடுமுறை விட்ட பிறகு வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெற்றோர்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்காது இல்லையா. மதிய உணவு செய்கிறது, குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு தயாராக்கி விடுறது, இதுக்கெலாம் வந்து நமக்குமே வந்து ஒரு விடுமுறை அப்படிங்கிற நிலையில் பெற்றோர்களும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எப்போடா இந்த ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு நினைக்காத பெற்றோர்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த பெற்றோர்கள் வந்து அதை மாதிரி நினச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து பள்ளிகளுக்கு குழந்தைங்க போகாத அந்த தருணத்தில் அவங்க வந்து அந்த ஒழுக்கம் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுலேருந்து சாப்பிட மாட்டாங்க, சரியாக குளிக்க மாட்டாங்க, விளையாடுறது அந்த மாதிரியே இருப்பாங்க இல்லையா. அதனால் வந்து எப்போடா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கோடை விடுமுறை முடிஞ்சு எல்லோரும் பள்ளிக்கு செல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் தோழிகளை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் வந்து இதுக்கான பதில்களை வந்து எனக்கு சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு பாடல் கேட்கலாம். நீங்கள் வந்து எந்த எண்களில் வரணும்னா 0436 8 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த எண்களில் வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பின்பு உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வர முதல் தோழி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கங்க.
1: நல்லா இருக்கீங்களா? நீங்கள்
0: நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மாண்ணா.
0: ஆ, சரிங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா?
1: கோடை விடுமுறையில் எங்கள் பேரம்பேத்திலாம் வந்துட்டு போனாங்கம்மா.
0: ஆ, சரி.
1: பேச்சி சென்னையிலேருந்து வந்தால் பேரன் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து 20 நாள் இருந்துட்டு போனாங்கம்மா. எல்லாரும் ஊடே கலகலன்னு இருந்துச்சுமா.
0: ம்,
1: இப்போ ஊடே ஓனு போயிட்டு.
0: ஆ, அப்போ வருத்தப்படுறீங்க?
1: ஆமாம், ரொம்ப வருத்தமாக இருக்கு. எனக்கு 1 மாதம் இருந்துட்டு
0: போயிட்டாங்களே.
1: கொட்டி இறக்கிறது போய் எந்த அந்த சாமான் கொட்டி இருப்பாங்க, இதை கொட்டி இருப்பாங்க, எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஏதோ 1 மாதம் இருந்துட்டு போட்டோம், அது சந்தோஷமாக இருக்கட்டும்னு எதுவும் கண்டுக்க மாட்டோம்மாண்ணா.
0: சரிங்க, சரிங்க.
1: ஊடே ஒரே இதாக இருக்குமா.
0: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்கிறீங்களா?
1: படம் சிப்பிக்குள் முத்து.
0: ஆ,
1: பாடல் சொல்லி சொல்லி நீ பாடம்மா, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: ம், சரிங்க. அப்போ அடுத்த கோடை விடுமுறை வர வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா உங்கள் பேரன் பேத்தியம்மா?

0: வர்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்மா. அப்ப
1: சரிங்க.
0: லீவ் விட்டா தானே அதுவோ வர முடியும், அப்புறம் எங்க வர முடியும் அதுவா?
1: ஆஹா, சரி சரி.
0: பிள்ளைகள் படிப்பு தாம நம்ம முக்கியம் நமக்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இதோ வருது.
0: கொடுங்கம்மா. நன்றி.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
7: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். தோழிகளும் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம் மேடம்.
7: வணக்கங்க, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கே
8: பேசுகிறேன் மேடம்?
7: மணக்குடியிலேருந்து தனலட்சுமிங்களா?
8: ஆமாங்க மேடம்.
7: சரிங்க, எப்படி இருந்துச்சு கோடை விடுமுறை?
8: கோடை விடுமுறை ரொம்ப ஜாலியாக இருந்தது. தம்பி பொண்ணுங்களாம் வந்துருந்தது.
7: ஆ,
8: வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனோம். அது மறுபடியும் டூர் சுத்துற மாரி மறுபடி எப்போ லீவ் வரும், தம்பி பண்ணலாம் எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன்.
7: ஓ, யாருமே சேட்டை பண்ணலையா? எல்லாருமே நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கீங்களே.
8: எல்லாம் வந்து விளையாட்டு தனமாவே இருந்ததுங்க. அதுங்க சின்ன பிள்ளைங்களா, அதுங்க சுட்டி தனம் பண்றது தானே. பல்லாங்குழி தாயம் இதெல்லாம் அன்பா சொன்னா அதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல வெளியில கூட்டிட்டு போனா வருவாங்க என்னுடைய.
7: சரிங்க சரிங்க. கோடை விடுமுறை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு.
8: ஆமா மேடம், கண்டிப்பா.
7: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
8: எனக்கு உயிரை உனக்காக இருந்து ஓடோடி விளையாடு ஓரமா விளையாடு.
7: சரிங்க, நிகழ்ச்சியில பாடல் வருது. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி.
8: நன்றி மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் சேகர் டெக்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தி நாட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாய்ப்பார்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இதுவும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: தோழிகளே, ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைங்களாம் ஸ்கூல் போன பிறகு உங்களோட வீடு எப்படி இருக்குது, உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். அடுத்து வர நேயர், அடுத்து வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: நான் காட்டுமன்னார் கோயிலேருந்து கோமதி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள், நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
1: கேட்குறேன் மேடம்.
0: ஆ, எப்படி போணுச்சு கோடை விடுமுறை?
1: ரொம்ப ஜாலியா போச்சு மேடம். எங்க வீட்டு குட்டீஸ் எட்டி பாக்குற தூரத்துலதான் இருக்கிறாரு, இருந்தாலும் வந்து லீவ்ல வந்து இருந்த நல்லா ஜாலியா விளையாடுவாரு. வீடு ரொம்ப இதா இருக்கும்.
0: உங்க பேர குழந்தைங்களா?
1: ஆமா, பேர
0: பிள்ளைங்கதான்.
1: இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அது வீடு வச்சிருந்தா மேடம் இருக்கு எனக்கு.
0: ஓஹோ, போர் அடிக்குது.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகல எனக்கு கண் கலைஞ்சிடும். மொத்தமா பிள்ளை வீட்டுல இருந்தானே அப்படின்ட்டு.
0: சரிங்க, சரி, உங்க பேர குழந்தை.

0: ஆமா பேர பிள்ளைங்க தான். இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டாரு, அத வீடு வச்சிருந்தோம். இடம் இருக்கு எனக்கு.
1: ஓஹோ போர் அடிக்குது.
0: ஆமா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு கண் கலங்கிடும். மொத்தமா பிள்ளை வீட்டுல இருந்தானே
1: அப்படின்ட்டு. உங்க பேர குழந்தைங்களுக்காக என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
0: எனக்கு வந்து பொம்மை குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து பொம்மை குட்டி அம்மாவுக்கு அந்த பாடல் கொடுங்க மேடம்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு.
0: நன்றி மேடம்.
1: நன்றிங்க.

0: தங்க மாளிகைக்கு வாங்க.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
4: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. நெருங்கலே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைங்களாம் ஸ்கூல் போன பிறகு உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். தோழிகளும் ஒரு ஒருத்தங்களாம் வந்து அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போகிற தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பில் இருந்தாங்க என்னன்னு தெரியல. அந்த தோழி கேட்ட பாடலை கொடுத்துடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுக்கான போஸ்டர் வந்து நாங்கள் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூலில் வந்து பதிவிட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இணைப்பில் வர முடியாத தோழிகள்லாம் அதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கொடிக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு சொல்லியிருக்காங்க, பள்ளி விடுமுறை நாட்களில் குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது பள்ளி எப்பொழுது திறப்பார்கள், குழந்தைகள் பள்ளிக்கு செல்வார்கள் என்று நினைக்க தோன்றும். அதே சமயம் பள்ளி திறந்த பிறகு குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பின்பு வீடு அமைதியாக இருக்கும், மனசு அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலகலப்பாக இருந்த வீடு வந்து இப்போ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருப்பாங்களாம். அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியாக போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்துக்கு அப்புறம் சற்று அமைதியாக இருக்கிறதா அவங்க வீடு. அதுக்கப்புறம் இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடுமுறை கோடை விடுமுறை முடிந்து குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு வீட்டில் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும், பிள்ளைங்க சண்டை போட்டுக்கொள்வதும் கத்திக்கிட்டு இருக்கிறதும் நம்மளுக்கு அது கூட கத்திக்கிட்டே இருப்போம், அவங்க கூட கத்திக்கிட்டே இருப்போம், பள்ளிக்கு சென்ற பிறகு வீடு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீடு அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் மகள் வீட்டில் இருந்தால் டிவி சத்தம் அதிகமாக இருக்கும், பள்ளி திறந்ததும் படிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கிறது, பரவாயில்லையே ஸ்கூல் திறந்தோன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்து வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க தோழி?
3: அகலனிலேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
2: ம், சொல்லுங்கள், உங்கள் வீடு எப்படி இருக்குது இப்போது?
3: எஃப்எம் ரேடியோ சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல மேடம், அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு.
2: ஓ, அப்ப முன்னாடி கோடை விடுமுறையில எப்படி இருந்துச்சு?
3: பசங்க சத்தம் தான் பெருசா இருக்கும், ரேடியோ கூட அதிகமா ஓடாது.
2: ரேடியோ சத்தத்தை விட அவங்க சத்தம் தான் அதிகமா இருந்திருக்கு.
3: கண்டிப்பா மேடம்.
2: சரி,
3: நம்மளும் அதை

0: வந்து நம்மளும் சத்தம் போடுற மாதிரி இருப்போம்.
1: அவங்க சத்தம் போடுறது இல்லாம உங்களையும் சத்தம் போட வச்சிடறாங்க.
0: கண்டிப்பா மேடம்.
1: இப்ப தியான நிலையில இருக்கீங்க அமைதியா?
0: கண்டிப்பா மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: மஞ்சப்பை படத்துல இருந்து ஆகாச நிலவு தான் என்ன பாத்துக்கிறேன் மேடம்.
1: சரிங்க, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி.
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றி.

0: इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைகளை பள்ளிக்கு சென்ற பிறகு உங்கள் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்காக நேர்கள் நிறையா பதில்களை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. போஸ்டரில் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம். முகநூலில் புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, காலையில் மௌனம் கலைத்து சிறு கைகளில் பிடிமானம் விளக்கி சின்னஞ்சிறு காலடிகள் பள்ளி நோக்கி வழி அனுப்பிய வாசலில் நின்று கொண்டு என் விழிகள் தேடுகிறது அவர்களை. புத்தகப்பையின் பாரம் தாங்கும் அந்த பிஞ்சு தோள்களை. வீட்டின் சுவர்கள் அமைதியாய் இருக்க என் மனமோ அவர்களோடு ஓடுகிறது. புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளும் அந்த குதூகல குரல்களை ரசிக்கிறது. வகுப்பறைக்குள் அவர்கள் அடையும் அறிவின் ஒளி கண்டு மகிழ்கிறேன். மாலை மணி அடிக்கும் சத்தத்திற்காக என் தாயுள்ளம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிகளுக்கு உணவு கொடுத்து விட்டதை சரியான முறையில் சாப்பிடுகிறார்களா என்னென்று தெரியல. வீட்டில் வைத்த பொருள் வைத்த இடத்திலேயே இருக்கு. டிவி சத்தம் இல்லாமல் ரேடியோவில் காரைக்கால் பண்பலை மட்டுமே ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேர பிள்ளைகள் லீவுக்கு வந்து இருந்தாங்க, டிவி சத்தம் ஆட்டம் பாட்டம் தான், அவர்கள் தூங்கும் வரை வீடு அமைதியாக இருக்கும், அவ்வளவு சேட்டை செய்வார்கள், இப்போது ஊருக்கு போன பின்பு அவர்கள் நினைவாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர குழந்தைகள்லாம் வந்து தாத்தா பாட்டியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க அடுத்த கோடை விடுமுறை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்கு. அடுத்து நாகராஜன் விஜி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்லிகை கடை வைத்திருப்பதால் இப்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மிஸ் பண்ணுறாங்களாம், இப்போ சாயந்தரம் வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. இப்போ அடுத்து வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. வணக்கங்க.
5: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்கிறது. நான் சிதம்பரம் புனேலேருந்து சுமதி பேசுகிறேம்மா.
4: ஆ, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு வந்து ஆட்டோ ராஜா படத்துல இருந்து சங்கத்தில் பாடாத கவிதை அந்த ஒரு நல்ல பாடம் கொடுங்க.
4: ஆ, சரிங்க. இப்போ எப்படி இருக்கு வீடு, கோடை விடுமுறை முடிஞ்சு?
5: பெரிய எனக்காக இன்னொரு லைன், எனக்காக நீங்க வந்து நான் எழுதின கவிதை அழகா படிச்சு முடிச்சிட்டீங்க.
4: ஓ, அப்படிங்களா?
5: நன்றி. நான் தான் அந்த புவனகிரி சுமதி.
4: ஓ, சரிங்க சரிங்க.
5: ஃபீலிங்ல தான் நான் எப்பயுமே இருக்கேன். இப்ப பாப்பா நாலஞ்சு நல்லா ஸ்கூல் அனுப்புனதுல இருந்து நீங்க சொல்ல அதுல சொல்லியிருந்த மாதிரி நிறைய வீடு இனி வீட்டுல இருந்த போற சவுண்டு ஒரு மாதிரி, எப்படா எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்கூல் போறவங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப எங்களுக்கான ஒரு நேரம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு.
4: இன்னும்
5: சொல்ல போனா அவங்கதான் எங்களை ஆக்டிவாவே வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: அப்ப சாயந்தரம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவீங்க
5: கண்டிப்பா. காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பண்ணி காலையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கும். அப்ப இடையில நிறைய நமக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. திரும்ப பாத்தீங்கன்னா சாயங்காலம் அவங்களுக்கு வந்து டியூஷன் கிளப்புறது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு திரும்ப ஒரு மாதிரி ஆக்டிவா நினைக்கிறேன்.
4: நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
5: நன்றி.
4: நன்றி.

0: சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு PSR தங்க மாளிகையின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு சத்யமாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினமின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை முடிந்து குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுக்காக முகநூல் பகுதியில் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம், அதுக்காக கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மகள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார், இப்பொழுது விடுமுறையை ஆனந்தமாக கழித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெர்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கோடை விடுமுறைக்கு பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து சமையல் செய்து கொடுத்தேன், இப்பொழுது அது முடியாமல் போகிறது, பிள்ளைகள் சத்தம் இல்லாமல் வீடு அமைதியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயம் கொண்டம், மெர்சி. அடுத்து புறவாச்சேரி பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடையில் பள்ளி விடுமுறையில் என் குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகள் கூட எல்லாரும் கூட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த

குறும்பு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கரும்பை போல இனிப்பை தந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் இல்லாதது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதும் வந்து வானொலி தான் வந்து இதை கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானொலியை தான் அவங்க கேட்டுட்ருக்காங்களாம். எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. குழந்தைகளோட குறும்புத்தனத்தை கூட குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தாத்தா பாட்டிலாம் வந்து குழந்தைகளை மிஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அம்மா அப்பாவும் கூட வந்து எங்களை வழி நடத்தி கொண்டு போனதே அவங்க தான். அவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும், மறுபடியும் அவங்க சாயந்தரம் வந்த பிறகு அவங்களுக்காக மறுபடியும் ஓடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் வந்து கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போனதுன்னு நினைக்கிறேன். இதோட நான் இந்த பாடலோட ஒலிக்கும் இந்த பாடலோட நான் வணக்கம் தொழில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி.

நேரம் 12 மணி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சி கணத்தை வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின்ஸ் வல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர்.

12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்ச்வல்லரியின் LSC. லைக், ஷேர், கமெண்ட்.

0: கூப்பதுக்கு நாகப்பட்டினம் பனகுடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் LSC. நான்கு மணிக்கு அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 4ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் கே மணிகண்டகுமரன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோஜ் வல்லசின் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார் நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:15 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறுவைக்கேற்ற தொழில்நுட்பங்கள். கீழ்வேலூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சை MP ஜீவன்ராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்ச் வளரியின் காட்சியில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது. 10 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை FM எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is chairing the 11th Governing Council meeting of the Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi. The meeting will deliberate on measures to promote entrepreneurship, enhance skilling and create sustainable employment opportunities across the country. Discussions will also focus on collectively charting an implementation roadmap that leverages key enablers including governance, digital public infrastructure and partnerships while ensuring accountability and measurable impact. The theme of this year's meeting is Inclusive Human Development for Vikasit Bharat at 2047, which emphasizes the well-being and development of every Indian regardless of age, region, gender or socio-economic background. The government has waived excise duty on certain variants of ethanol blended petrol. In a notification, the Union Finance Ministry announced that petrol blended with 22%, 25%, 27% and 30% ethanol has been exempted from central excise duty. The ministry said all 4 fuel grades will now attract a nil rate of excise duty. The move is aimed at strengthening India's ethanol blending program, which seeks to reduce dependence on imported crude oil, cut carbon emissions, and enhance demand for domestically produced ethanol. Union Minister for Railways and Information and Broadcasting Ashwini Vaishnav virtually inaugurated a 20 kilowatt FM transmitter at Ramgarh in Jaisalmer district of Rajasthan during a program held at the Akashvani premises in Jaipur today. The event was attended by Jaipur MP Manju Sharma, Prasar Bharati Chairman Prasoon Joshi and Akashvani Director General Rajiv Kumar Jain, among other senior officials. Addressing the gathering, Union Minister Vaishnav, focusing on strategic infrastructure, highlighted the government's commitment to strengthening communication in border regions. He said today a major initiative to cover border areas has commenced in Rajasthan. The minister said the plan is to provide comprehensive coverage across the entire border belt of the country.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: கடித வழி விருப்ப கானங்களில் தொடக்கமாக செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, விநாயகா லக்ஷ்மணன், சரஸ்வதி, கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வன், அமுதா, வள்ளி, சதீஷ், சரவணன், சுவாமிமலை, சாக்ரட்டிஸ், பூம்புகார், சுந்தரவல்லி சங்கரன், ரவிச்சந்திரன், நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகரன், வடலூர் நிதனாகோபம், ராமசாமி கலா, இவர்களுக்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இணைந்து பாடியிருக்கிறார்கள். மூன்று முகம் படத்திற்காக

0: குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத், சுஸ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன் இவர்களுக்காக இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் மௌன ராகம் படத்திற்காக.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: VPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: VPN கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: கடித வழி விருப்ப கானங்களில் அடுத்ததாக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் தெய்வ வாக்கு படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் புந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, ஓமா, நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை

0: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக எரிக்காட்டாஞ்சேரி சுப்பராயலு நாகலட்சுமி தில்லையாடி நா வீராசாமி தமிழன்பன் நகுலன் கீழையூர் உத்திராபதி தேன்மொழி மகேந்திரன் கீழ்மாத்தூர் கருப்பையா ராஜாத்தி அறிவுக்கரசன் கீழ்முக்கூட்டு செம்பனார் கோவில் அன்பழகன் வீரகடோர்கஜன் பாலு ஸ்ரீராமுலு பாஸ்கர் சபரி பனைத்தெரு நாகராஜன் ரேவதி நாகராஜன் இவர்களுக்காக தேவா இசையில் கமல்ஹாசன் சுஜாதா இணைந்து பாடியிருக்கிறார்கள் அவ்வை சண்முகி படத்திற்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: நிகழ்ச்சியின் நிறைவாக இளையராஜா இசையில் கேஜே சுதாஸ் பாடியிருக்கிறார் வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக. விரும்பும் நேயர் குறிச்சிமலை டி பாஸ்கர்,

0: நேயர்களே, இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை நாம் கேட்டோம். நிறைவு பெற்றது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி கணத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchnl@gmail.com. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.

விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட்கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்

0: போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூப் பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர்பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்ப்.
7: உயர்ந்த மற்றும் தரமாய்ந்த அதிக மைலேஜ் தரும் ஹைபிரிட் XSR 150cc பைக்கை 0 டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
6: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குத்தானல்லூர்.
7: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், மெகா சேல்ஸ் கேம்ப்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு என்ன பண்ணுச்சா, தன்னை விட பெருசா இருக்கிற ஒரு பெரிய அரிசி மணிய தூக்கிட்டு போனுச்சா. வழியில அந்த எறும்பு அந்த அரிசி மணிய பல முறை கீழே போட்டுட்டே வந்துச்சா. அந்த எறும்பு பாத்துட்டு இருந்த ஒரு பட்டாம்பூச்சி சிரிச்சுக்கிட்டே, உன்னால முடியாது, விட்டுட்டு போ அப்படின்னு இலக்காரமா பேசுனுச்சா. ஆனா அந்த சின்ன எறும்பு சிரிச்சுக்கிட்டே, என்னால இன்னைக்கு முடியலன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் முயற்சி செஞ்சு அதை நான் தூக்கிட்டு போவேன் வீட்டுக்குன்னு சொன்னிச்சா. அதுக்கப்புறமா அந்த எறும்பு திரும்ப முயற்சி பண்ணுச்சான். ஒரு முறைக்கு 2 முறை அந்த அரிசி மணிய தூக்க முயற்சி பண்ணி கடைசியில

0: வீட்டுக்கே தூக்கிட்டு எடுத்துட்டு போயிடுச்சான். இத பார்த்த பட்டாம்பூச்சி ஆச்சரியப்பட்டு, உன் வெற்றியோட ரகசியம் என்னன்னு கேட்டுச்சான் அந்த எறும்பு கிட்ட. அதுக்கு எறும்பு பதில் சொன்னா, தோல்வினா என்ன ஒண்ணு நிறுத்தல, எனக்கு இன்னொரு முறை முயற்சி செய்ய கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொன்னிச்சான் அந்த பட்டாம்பூச்சி கிட்ட. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முயற்சி விடாமுயற்சியாக மாறினால் வெற்றி நிச்சயம் நம் பக்கம் வரும் என்பதே.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
3: காரிகா.
2: உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேரு?
3: சரிமா,
2: இன்னைக்கு நேர்க்காக என்ன சொல்றதா இருக்கீங்க நீங்க? சரிமா, நீ வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரிகா பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: பண்பலை 100.3 இல் நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: நேரம் 1 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் நிழல்கள் படத்திலிருந்து, இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளிலிருந்து.

நேர்களே, நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு. கோடை காலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் தண்ணீர் விநியோக நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பழைய நேரம் மாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை, புதிய நேரம் மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. எனவே பொதுமக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனித்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சிட்டுக்குருவி படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் குரலில், இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: தியா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் துளிவரும்
9: பாட்டு. நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
8: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
13: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் 16 வயது நிலை படத்திலிருந்து.

சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் sumangalasteel.in.

0: ஆஸ்திரேலியா டெலிலாக் ஏர் வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அவர்கள் படத்திலிருந்து.
4: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 1:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எங்கேயோ கேட்ட குரல் படத்திலிருந்து.
5: பட்டு வண்ண சேலைக்காரி

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு PSR தங்க மாளிகையின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 என்ற ஐடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களில் உள்ளது. இதை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 7:30 இன்று இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறுவைக்கேற்ற தொழில்நுட்பங்கள், கீழ்வேளூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சை எம்பி ஜீவன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று

0: மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்துல அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதியை அபிஷியலா அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையில் செல்வன் ஜபராஜ்.
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வாரசந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000-க்கும் மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன

0: காயம் இன்று கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: அரியலூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்கவுள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக். தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுறேன். நிறைய பேருக்கு அடிபட்டதுக்கப்புறம் இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவம் வீட்டில் நடந்ததுக்கப்புறம் என்னாகும், பேஷண்ட் வந்துட்டு வென்டிலேட்டரில் போடுவாங்க. வென்டிலேட்டர்னா என்ன, செயற்கை சுவாசத்தில் ஒரு நபருக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் அவங்க இருந்தாங்கன்னா என்ன நடக்கும், தொண்டையில் ஒரு குறுகிய பாதை உருவாகிடும். இந்த மாதிரி வென்டிலேட்டரில் போடும்போது எப்போவுமே பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மூக்கு வழியாக ஒரு டியூப் ஒன்று உள்ளே விட்டுருவாங்க நுரையீரல் வரைக்கும். அந்த டியூப் வழியாக தான் நமக்கு சுவாசிக்கிற காற்று வென்டிலேட்டர் மூலமாக நம்ம நுரையீரலுக்கு போய் சேரும். இந்த டியூப் வந்துட்டு ஒரு 3 இல்லை 4 நாளுக்கு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், நம்ம சுவாச குழாயில் சில மாறுதல் ஏற்படும். இந்த மாறுதல் என்ன வகையான மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாச குழாயினுடைய கேலிபர், அதாவது அதனுடைய வட்டம் குறுகி குறுகி குறுகி அது சின்னதாகிடும். ஏன்னா அத்தனை நேரம் ஒரு வெளியில் அந்நிய டியூப் வந்துட்டு நம்ம தொண்டைக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி சுவாச குழாயினுடைய பாதை அப்படியே குறுகிடும். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்னால் பேச முடியாது, சுவாசிக்க முடியாது, நேராக படுக்க முடியாது, அவங்க வந்துட்டு உட்காந்துக்கிட்டே தூங்குற மாதிரியான ஒரு நிலைமை வரும். ஏன்னா காற்று வந்து அந்த குறுகிய பாதை வழியாக போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை வந்துட்டு தங்கம் மருத்துவமனையில் ஸ்பெஷலாக பண்ணுறோம். பல மாநிலத்திலேருந்தும் ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு பயனடைஞ்சிடறாங்க. 100க்கு மேற்பட்ட இந்த அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டை பகுதியில் இருக்கிற சுவாச குழாயில் இருக்கிற அடைப்பை வந்து நாங்கள் ஸ்பெஷல் கருவிகளை வச்சு அதை சரிப்படுத்திடுவோம். நிறைய பேர் 5 வருஷம் 6 வருஷமாக மூச்சு விடாமல் வீட்லேயே ஆக்சிஜனோடு உட்காந்துக்கிட்டு இருந்த மக்கள் இங்கே வந்து அந்த தொண்டைக்கான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் நடந்து பழையபடி நடமாடும் அளவுக்கு நம்ம கொண்டாந்துருக்கோம். ஸோ வென்டிலேட்டரில் பல நாள் இருந்த எந்த நபருக்கும் இந்த தொண்டையில் சுவாசிக்கிறதுக்கு பிரச்சனை மற்றும் முழுங்கிறதுக்கு பிரச்சனை இருந்தால் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அறுவை சிகிச்சை இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கழுத்து பகுதியில் இருக்கிற சுவாச குழாயினுடைய அறுவை சிகிச்சை ஸ்பெஷலாக தங்கம் மருத்துவம்

0: எண்ணெயில் நம்ம செய்கிறோம்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: லஞ்ச் பிரேக். நேரம் 2:05. நேயர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 முதல் 1 வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443-95130.
1: JKR பாலிகிளினிக்.
0: டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. உங்கள் சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெற அழைக்கலாம் நேயர்களை. 4368 என்ற முன்னெடுப்பை தொட்டு 2312-231 அல்லது 2994-8 அல்லது 2995-8. மருத்துவர் ஐயா தொலைபேசி வழியே இணையறாங்க, அவங்கள நம்ம வரவேற்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
0: உங்களை பற்றிய சிறு அறிமுகம் நம் பண்பலை நேயர்களுக்கு.
3: என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் பத்மராஜன். நான் என்னுடைய MBBS படிப்பை வந்து திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில 1997 சேர்ந்தேன். பிறகு ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 2007 படித்து முடித்தேன் மேடம். இப்போது நான் உதவி பேராசிரியராக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிதம்பரத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: ஓகே சார். இப்ப வந்து க்வெஸ்சன்ஸ்க்கு வரலாம் சார். நம்ம உடம்புல வந்து எலும்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்?
3: ஆமா, நம்ம அந்த ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா அதுதான் நம்மள வந்து நிக்க வைக்குது. நம்மளுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே இந்த உடம்புல இருக்கிற எலும்புகள் மட்டும்தான் மேடம். எலும்புகள் இல்லைன்னா நம்ம வந்து வெறும் சதைகளும் நரம்புகளும் வந்து அதோட பொசிஷன்ல இருக்கவே இருக்காது. எலும்புகள் இருக்கிறதுனாலதான் நம்ம நடக்கிறோம், நிக்கிறோம். ஒரு ஹியூமன் மனிதருக்கு வந்து ஒரு ஒரு ஷேப் கொடுக்கறதே இந்த எலும்புகள் தான். சோ அந்த எலும்பும் அதோடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது மேடம் நமக்கு.
0: ஓகே சார். தற்போது மக்கள் வந்து அதிகமா சந்திக்கும் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள்னா அது என்னென்ன சார் இருக்கும்?
3: ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனைனா இடுப்பு வலி மற்றும் முழங்கால் வலி தான் அதிகமா சந்திக்கிறாங்க. எப்போதுமே நம்ம வயது கம்மியா இருக்கிற வரைக்கும் எல்லாரோட எலும்பும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை தெரியாது பொதுமக்களுக்கு. ஒன்ஸ் ஒரு 40-45 ஆகும் போதுதான் அதை அதுவும் சிறப்பாக பொதுவாக பார்க்க போனால் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா முட்டு வலி வந்து சீக்கிரமாவே வந்துருது. அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகள் தொடர்ந்து செய்து கொள்ளும் போது இடுப்பு வலி, முதுகு வலி அதெல்லாம் வருது. இதுதான் நம்ம காமனா பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிறைய பேருக்கு மேடம்.
0: ஓகே சார். நிகழ்ச்சிக்காக ஒரு முதல் நேயர் வந்துட்டாங்க, உங்களை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்க நடிக்கிறீங்க?
0: நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் பைக்ல இருந்து விழுந்து அவரு தொடை எலும்புல ஒரு லாங் ராடு வச்சிருக்கிறாருங்க. அது வந்து ஒரு சில டாக்டர் வந்து அதை எடுத்துறது நல்லதுன்றாங்க. இதுல சில பேர் இவ்வளவு நாளா அடிச்சு 20 வருஷம் கிட்டத்தட்ட அடிச்சு எடுக்க, அந்த வச்சவர் வந்து எடுக்க வேண்டாம், அது அப்படியே 4 அடவுல இருக்கலாம்னு சொன்னாரு. அதனால இப்போதைக்கு அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இந்த ரத்தம் வந்து உற்பத்தி ஆகிறதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதை பத்தி கொஞ்சம் டாக்டர் கிட்ட கேட்டு சொல்லுங்க. நன்றி.
1: அப்படியே லைன்ல இருக்கு சார். டாக்டர் இப்ப க்வெஸ்சன்ஸ் கேப்பாங்க சார். சார், டாக்டர் சார்.
2: ஆமா சொல்லுங்க மேடம்.
1: இப்ப அவங்க கேட்டாங்கல்ல சார், அவங்க ஃப்ரெண்டுக்காக
2: இந்த தொடையில அந்த ராடு பொறிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சாதாரணமாக இப்போதைக்கு வந்து பெரிய எலும்புகள், தொடை எலும்பு, கால் எலும்பு, கை எலும்புகள், பெரிய எலும்புகள் உடைந்தா இப்ப லேட்டஸ்ட் இப்போதைக்கு வந்து நம்ம அந்த எலும்புக்குள்ளேயே ஒரு ராடு வச்சிருவோம். அது வந்து இன்னும் சீக்கிரமாக அந்த எலும்பு கூடுவதற்கும் அவங்களுடைய பழையபடியான வேலைகள் செய்வதற்கும் ரொம்ப எளிதாக இருக்கும். அதை வந்து யூஸ்வலாவே நம்ம வச்சோம்னா 2 வருடங்கள் கழித்து எடுத்து விடுவோம் மேடம். சில பேருங்க வந்து அது கரெக்டா வரமாட்டாங்க அந்த எடுக்கிறதுக்காக. சோ அப்ப வந்து 3 வருடம் 4 வருடம் கழிச்சு கூட எடுக்கலாம். ஆனா என்னன்னா 2 வருஷம் கழிச்சு அது போக போக நம்மளுடைய எலும்பு வளர்ச்சி வந்து அந்த ராடுக்குள்ள எல்லாம் வளர்ந்துடும். சோ எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில சமயம் எடுக்க முடியாம கூட போகலாம். சோ அதனால 2 வருடம் கேட்டு கரெக்டா எடுத்துக்கிட்டா ஓகே. இல்ல லேட்டா ஆனிச்சு, அது அவங்களுக்கு தொந்தரவு ஒன்னும் பண்ணல அப்படின்னா அது இருந்துடலாம். அதனால ஒண்ணும் பாதிப்பு இருக்காது.
1: ஓகே சார். தகுந்த மருத்துவரோட ஆலோசனைப்படி மேற்கொண்டு எடுக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் சார். ஓகே சார். நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஏன் சார் அது வந்து ஏஜ் போக போக வந்து நமக்கு மூட்டுகளும் அந்த மூட்டு வலி அப்படின்றது வருது, முதுகு வலி அப்படிங்கிறது வருது, எதனால சார் நிறைய பேர் வந்து வாக்கிங் போக முடியல அப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு காரணம் மூட்டு வலி அப்படின்னு சொல்றாங்க, எதனால சார் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது?
2: ரொம்ப காமனான மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் வந்து அது தேய்மானம். தேய்மானத்தோட முதல் ஸ்டேஜ் வந்து அந்த மூட்டை சுத்தி இருக்கிற சதைகள் நார்களும் ரொம்ப வீக்காகிறதுதான் காரணம். எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா வீட்டுல ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்தா முட்டி ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ரொம்ப வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கிறதோ இல்ல கிச்சன் வேலைகள் ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான வேலைகளை திருப்பி திருப்பி செய்யறதுனாலயோ மூட்டு வந்து ஸ்ட்ராங் ஆகுறது இல்ல. நம்ம வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முக்கம் இல்லைன்னா 45 minutes ஆச்சு நம்ம நடக்கணும். கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா நடக்கணும். அப்படி நடந்தாதான் முட்டி ஸ்ட்ராங் ஆகுமே தவிர்த்து நிக்கிறதுனாலயோ இல்ல ஸ்லோவா நடக்கிறதுனாலயோ முட்டி வந்து அதிக தேய்மானமோ இல்ல வீக்கா தான் மேடம் ஆகும். சோ அதனால வந்து எல்லாமே நடந்துட்டு தான். இப்ப எல்லா பெண்களையும் கிட்ட நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்டுல வேலை செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறேன், இதுல தனியா வேற நான் எங்க எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அப்படி கிடையாது. அவங்க வீட்டு வேலைகள் வந்து அந்த கிச்சனுக்குள்ளேயே நின்னுகிட்டே செய்யும் போது அது வந்து அதிக தேய்மானம் தான் கொடுக்கும். இப்ப சமமான தரையில ஓரளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்தாதான் அது வந்து ஆக்சுவலா என்ன நினைக்கிறாங்கன்னா நடந்தா முட்டி தேஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது மேடம். நடந்தா முட்டியை சுத்தி இருக்கிற சதைநார்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மூலயமா மூட்டுக்கான வலி அண்ட் மூட்டு தேய்மானம் வந்து கம்மியா தான் ஆகும். அதுதான் மேடம். இப்ப நடக்கணும், நின்னாலும் மெதுவா நடந்தாலும் தேய்மானம் அதிகமாகும், நடந்தா தேயாது ஸ்ட்ராங் ஆகும்.
1: ஓகே சார். அதாவது நடைப்பயிற்சி மூட்டு வலி இருந்தாலும் முயற்சியாவது பண்ணணும்.
2: ஆமா, என்னன்னா நம்ம ரொம்ப வலி இருக்கும் போது இனிஷியலா ஒரு 10 நாள் 20 நாளைக்கு மட்டும் மாத்திரம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சு அந்த கண்டினியூ பண்ணி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் தேவையப்படாது.
1: ஆமா சார். ஓகே சார். தொடர்ந்து நாம் பேசலாம் ஏற்கனவே ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திருப்பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
4: செல் 9443395130.
3: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ்,
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆசி நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
7: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: லஞ்ச் பிரேக், டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. அழைக்கலாம் மேற்கிலே 4368 என்ற முனைப்பெயனை தொட்டு 2311231 அல்லது 2995 தொடர்ந்து நாம் மருத்துவரிடம் பேசலாம். சார்
8: வணக்கம். மேடம் சொல்லுங்க. மேடம்
0: லைன்ல ஒரு நேயர் இருக்காங்க. ஆஹா, அவங்களோட இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சார், மூட்டு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அன்றாடம் வந்து நடைப்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு
8: சொல்லிட்டு
0: இப்போ தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
9: வணக்கம் சகோதரிக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
9: நான் அரியலூர் மாவட்டம் வாரியர் காவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க சார்.
9: ஐயா வணக்கம். ஐயா
8: வணக்கம். வணக்கம்.
9: எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் சின்ன வண்டி டூ வீலர்ல போயிட்டு இருக்கிறேன்.
8: என்னன்னு
9: கேட்டீங்கன்னா பின்னாடி இடுப்பு வலி வருது. நான் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வாக்கிங் போனவளோ படுத்து அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணா அந்த வலி வரல. நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ண பெல்ட் கொடுங்கறேன், பெல்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க அந்த தேய்மானமான இருக்கான எக்ஸ்ரே பாக்கணுமா என்னன்னு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க. அடுத்தது இன்னொன்னு கேட்டா, எனக்கு இந்த
8: கண்டிப்பாக வந்து கழுத்து எலும்பு தேய்மானமும் இடுப்பு எலும்பு தேய்மானமும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் தான் நம்ம ஓட்ட முடியும். ஒரு நாளைக்கு 10-20 கிலோமீட்டர் ஓட்டலாம். 100 கிலோமீட்டர் அப்படின்லாம் ஓட்டினாங்கன்னா கண்டிப்பா ஒரு 5-10 வருடத்துல வந்து நம்ம கண்டிப்பா முதுகு தேய்மானம் கழுத்து எலும்பு தேய்மானம் வந்துடும். அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே காலையில் தினைக்கும் எஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் கழுத்துக்கும் முதுகுக்கும் ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணிட்டு நம்ம கழுத்து எலும்பையும் முதலையும் ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான வேலையை அதுக்கு கொடுத்தோம்னா அது தாக்கு பிடிக்க முடியும். அதால நம்ம எந்த எக்ஸசைஸும் பண்ணாம இந்த மாதிரி செய்யறதுனால அதிக தேய்மானம் அதனால ஏற்படும் வலிகள் வந்து இருக்கும் தான் செய்யும். சோ அதுக்கு நம்ம பெல்ட் போட்டா அந்த டெம்பரரியா தான் அந்த வலி சரியாகுமே தவிர அது பர்மனெண்டா சரியாகுது. மேடம் பர்மனெண்டா சரியாகணும்னா திருப்பி உடற்பயிற்சி பண்ணி கழுத்துக்கும் இடுப்புக்குமான தனி ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தவிர்க்கலாம்.
0: ஓகே சார். அதே மாதிரி

0: சைடுல வந்து கை வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு கூட கேட்டிருந்தாங்க.
1: அதுவுமே ஆமாம், அதுவுமே அந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தினால அந்த ரெண்டு ஒரு ஒரு கழுத்து எலும்புக்கு நடுகுல இருந்தா அந்த பிரேக்கல் நர்வ்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும் மேடம். நம்ம மூளையில இருந்து உடம்பு ஃபுல்லா நரம்புகள் வருது வந்து இந்த வெட்டுப்புறாக்கு நடுவுல தான் வருது. ஒரு வெட்டுப்புறாக்கு ரெண்டாவது வெட்டுப்புறாக்கு நடுவுல தான் இந்த நரம்புகள் வருது. அந்த வெட்டுப்புறா தேயும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நரம்பை போய் அழுத்தும். அந்த அழுத்துறது வந்து அந்த கைக்கோ காலுக்கோ அந்த வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும் மேடம், ரேடியேஷன் பெயின் இருக்கும். திருப்பி அது தேய்மானத்துல ஒரு அறிகுறி தான். இப்ப திருப்பி அந்த தேய்மானத்துக்கான அந்த எக்ஸசைஸ், ரொம்ப வலி அதிகமா இருந்தா டெம்பரரியா மாத்திரைகள், பிசியோதெரபி அதெல்லாம் பண்ணி நம்ம இதை சரி பண்ணிக்கலாம்.
0: ஓகே சார், நிகழ்ச்சிக்காக என்ன வரும் அடுத்தடுத்த நேர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் வேளாண்மையிலிருந்து திருப்பலத்திலிருந்து அன்புராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: வேதாரண்யத்திலிருந்து யார் பேசுறீங்க சார்?
2: திருப்பலத்திலிருந்து அன்புராஜ் மேடம்.
0: அன்புராஜ் சார் சொல்லுங்க சார். பேசுங்க
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: சார். எனக்கு ஒரு சைடு கால் வந்து சார் நம்ம வாதம் மாதிரி வந்து இருக்கு சார், மேல இடுப்புல நரம்ப சுத்தி மாதிரி இதெல்லாம் பக்கம் ஒரு பக்கமா வலி இருக்கு சார், ஒரு வாரமா அப்படிதான் சார்.
1: சொல்லுங்க.
2: அது ஊசி எல்லாம் போட்டோம், இன்ஃபெக்ஷன் போட்டோம் சார், அது நிக்கவே இல்லை, அப்படியே குனிஞ்சு நிமிந்து நடக்க முடியல சார், அப்படியே குனிஞ்சோம்னா இடுப்பு ஊசி அப்படியே வளர்ச்ச மாதிரி இருக்கு சார், நிமிந்து நடக்க முடியல சார்.
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அந்த இடுப்பு எலும்பு தேய்மானம், அந்த தேய்மானம் ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாண்டி போய் அந்த நரம்பு ரொம்ப அழுத்தி அந்த அந்த நரம்பு எந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த காலே ஒரு வீக்னஸ் வந்துருங்க மேடம். அந்த ஸ்டேஜ்ல இப்ப இருக்காரு. சோ இதுக்கு வந்து இமீடியட்டா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அதுல தெரியும் அந்த தேய்மானமோ அந்த டிஸ்கோ எந்த அளவுக்கு அந்த நரம்பு போய் அழுத்திட்டு இருக்குதுன்னு. அது நிறைய அழுத்திட்டு இருந்தது அப்படின்னா அதை நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த நரம்ப வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாதான் இந்த பிரச்சனை சரியாகும் மேடம்.
0: ஓகே சார், இப்ப அறுவை சிகிச்சை பண்ணுனா அதுக்காக அவங்க என்ன சார் முன்னேற்பாடுகள் பண்ணணும்?
1: இல்ல, எடுத்த உடனே நம்ம அறுவை சிகிச்சை பண்ண மாட்டோம் சாதாரணமா இடுப்பு வலிக்க. எடுத்த உடனே நம்ம முதல்ல மருந்து மாத்திரைகள் கொடுக்கறோம், அதுக்கப்புறம் பிசியோதெரபி கொடுக்கறோம். மெயினா பேஷண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 வாரத்துக்கு ஆச்சு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் மேடம். சுத்தமாவே இடுப்புக்கோ முதுகுக்கோ எந்த விதமான ஒரு வேலையும் கொடுக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா இது மேல இருக்கிற அழுத்தம் ஏதாவது குறையுதா அப்படின்னு பாக்கலாம். அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சை எல்லாமே அதை சரி பண்ணிட்டு அந்த வலியை குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸசைஸ் பண்ணி ஃபர்தரா வலி வராம அவங்களை பாத்துக்கலாம்.
0: பட்
1: இவ்வளவு நாள் ஆகியும் வலி குறையல அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது அறுவை சிகிச்சைக்கு தான் மேடம் போற மாதிரி இருக்கும்.
0: ஓகே சார், அது பேஷண்டோட ஒத்துழைப்பு, பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்தது இருக்கு சார்.
1: ஆமாங்க மேடம்.
0: இனிய வரும் அடுத்த நேரையை சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: மேடம்
4: திருபுவனம்
3: ஏன்னா தலையில கூட அது இதை ஆயிருக்கும்ட்டு தலையில முடியெல்லாம் எடுத்துட்டு இது பண்றாங்க. இப்ப அவங்க வந்து நடக்கிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ரெண்டாவது கை, அதாவது லெப்ட் ரைட்டு கை வரல, அதாவது தஞ்சாவூர் இது மீனாட்சிதான் வச்சிருந்தோம், அவங்க அதிக காசு இது பண்ணாங்கன்ட்டு கும்பகோணம் கொண்டு வந்தோமா, கும்பகோணம் புரோட்டையில இது வச்சு பார்த்தோமா, இருந்தாலும் கை வந்து அவங்க என்ன தலை தீவிர மாதிரி வரலம்மா, அதுக்கு என்னமா செய்யலாம் ஐடியா என்ன? திரும்ப ஆபரேஷன் பண்றதம்மா, இவ்வளவு எலும்பு இருக்குமா, என்னமா செய்யலாம்? எலும்பு எடுத்து என்ன பிளாட் மாதிரி வச்சிருக்காங்கம்மா, அதை எடுத்துடலாமா? கை தீவிரத்துக்கு வரலங்கிறாங்க.
0: கை தலை சீவரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பயன்படுற மாதிரி கை இல்ல, என்ன பண்ணலாம் கேக்குறீங்க?
3: ஆமாங்கம்மா. ஆமா
0: சார், டாக்டர் சார்.
1: ஆமா மேடம்,
3: ஐயா
1: சார் எங்க அடிபட்டதுன்னு சொன்னாருங்க மேடம்.
0: சார் எங்க அடிபட்டிருக்குன்னு
3: சொன்னீங்க? ஐயா அம்மா, தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு தலையில இது பண்ணாங்க. தலையில ஒண்ணும் இல்லம்மா, அதாவது வண்டில இருந்து கீழே கார்ல இருந்து கீழே இது பண்ணதுனாலமா, கால்ல கால்ல கொஞ்சமா கால்லயும் கையிலயும் கொண்டு கால்ல ஒண்ணு கால்ல பண்ணாங்க, ஒன்னும் இது இல்லம்மா. கையில அம்மா வந்து கை கீழ முடியலம்மா,
1: தலையில அடிபட்டதுனால கை வராம போயிருக்கு. கையில அடிபட்டு

0: அதுல ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ணி அதனால கை அசைவுகள்ல பிரச்சனைகள் இருக்காங்கிறது அவர் தெளிவா சொல்லல மேடம்.
1: சேவியர் சார், முதல்ல உங்க எஃப்எம்ல இருந்து விட்டு வெளியே வாங்க, நீங்க வெளியே வாங்க, இல்லாட்டி ரேடியோ வால்யூமா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க.
0: தலையில அடிப்பட்டதுனால கை வரல அப்படின்னா அது சொல்லவே நரம்பு சம்பந்தப்பட்டதுதான் மேடம். அது நரம்பு அந்த எந்த அளவுக்கு தலை மூளையில அடிபட்டு இருக்கோ அது எப்ப ரெக்கவரி ஆகுதோ அப்பதான் அந்த கை வரும். கையில அடிபட்டதுனால
2: கும்பகோணத்துல வந்து பிரைவேட்ல பார்த்தோம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வந்து செஞ்சு
0: நரம்புகள் சரியா இருக்கும் கூடி இருக்கும் ஆனா அந்த நரம்புகளும் அந்த சதைகளும் வந்து எந்த அளவுக்கு பழைய மாதிரி ரெக்கவரி ஆயிருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம அந்த கை அசைவுங்கிறது இருக்குது.
1: கண்டிப்பா சார்.
0: சோ அது எலும்பு கூடி இருந்தாலும் அந்த சதைகளும் நரம்புகளும் அசைவு பழையபடி அந்த பிசியோதெரபி கொடுத்து தான் சரி பண்ணணும். அதை நம்ம ஒரு 3 மாதம் இல்ல 6 மாதத்துக்குள்ள அதை சரி பண்ணாம விட்டுட்டோம், அது வலி அப்படிங்கறதுனால அப்படியே கையை வச்சிருந்துட்டோம் அப்படின்னா கை பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும், பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் மேடம்.
1: ஓகே சார்.
0: சோ வெறும் சர்ஜரி மட்டும் பண்ணா பத்தாது, சர்ஜரிக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த பிசியோதெரபி பண்ணி அந்த கை அந்த கையோ காலையோ பழைய பழைய மாதிரி செயல்படுத்தணும் மேடம்.
1: ஓகே சார். நிகழ்ச்சிக்காக என்ன வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லி ஏரியாம்
1: கண்ணன். மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் தான் கேக்குது, அப்புறம்
3: மல்லி ஏரியாம் கண்ணன்.
1: கண்ணன் சார் சொல்லுங்க.
3: ஒரு நெஞ்சு வலி அப்படியே வருக்குதுங்கம்பா.
1: புரியல, நெஞ்சு வலிக்குதா உங்களுக்கு? சோத்து கை பக்கம் நெஞ்சு வலிக்குது. ஓகே சார். இது வந்து எலும்பு முறிவு, டாக்டர் கிட்ட நம்ம எலும்பு சம்பந்தமா கேட்டுட்டு இருக்கோம், நீங்க நெஞ்சு வலின்னு சொல்றீங்க. சரி, இருந்தாலும் டாக்டர் கிட்ட நம்ம கேட்டு பாக்கலாம். டாக்டர் சார்,
0: கண்டிப்பா மேடம். இல்ல, அவரு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்றது வந்து சில சமயம் வயிற்றுல ஏற்பட்டிருக்கும் வந்து அந்த வயிற்று புண் அப்படின்னு சொல்றோம், அத கூட நிறைய பேர் வந்து நெஞ்சு வலி அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு அந்த உணர்வு வரும். பட் அது வந்து வேர்க்காதுங்க மேடம். சோ வேர்க்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை வந்து கொஞ்சம் பாக்கணும். அதுக்கு ஒரு ECG எடுத்து ஒரு பொது மருத்துவரையோ பொதுநல மருத்துவரையோ இல்ல கார்டியாலஜிஸ்டையோ பார்த்து அது ஹார்ட்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கறத முதல்ல ரூல் அவுட் பண்ணிக்கிட்டு மற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம அடுத்தது கூட ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே சார். முதல்ல வந்து நம்ம ஹார்ட்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வந்து ஓகே நமக்கு நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி வந்து வரும். ஓகே சார், இதே வரும். அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார். கண்ணன் சார் இப்ப பேசுனீங்களா? அவங்க தானே
3: இருக்கு மாத்திரை மட்டும் எடுத்து சாப்பிடுறேன், இருந்தாலும் கை காலெல்லாம் அப்படியே வலிக்குது மேடம், உடையுது மேடம். நைட்டு எப்படா போய் படுக்கலாம் மாரி தோணுது மேடம். அதுக்கு நான் ஆலோசனை பண்ணி சும்மா கேட்டு டாக்டர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்
1: மேடம். சரிங்க சார். சார் என்ன சார் அதே நேரம்
0: அவரு, ஆமா அவரு சொல்றத பார்த்தா அவருக்கு சர்க்கரை வியாதி எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சர்க்கரை வியாதி வந்து கண்ட்ரோல்ல இல்லைன்னா கூட இந்த டயர்ட்னஸ் இருக்கும் மேடம், கண்டிப்பா. சோ அவங்க வந்து டெம்பரரியா சர்க்கரை ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிருப்பாங்க, அது ஒரு 200 இருந்திருக்கும். பட் அதோட ஓவரால HbA1c அப்படின்னு பார்க்கும் போதுதான் தெரியும் அந்த 3 மாதமா அவங்க வந்து எந்த கண்ட்ரோல்ல அவங்க வந்து பிளட் சுகர் இருந்திருக்கு
1: அப்படின்னு.
0: அதுல கண்டிப்பாக சரியா இல்லாத போது இந்த பாடி ரொம்ப டயர்ட் ஆகக்கூடிய அந்த ஃபீல் வந்து நம்ம நம்மளுக்கு அந்த அந்த அது காரணமே அந்த சர்க்கரை

0: ஓவராலா ஒரு நாள் ஃபுல்லாவுமே அது கண்ட்ரோல்டா இல்லாம நிறைய ஸ்பைக்ஸ், குளுக்கோஸ் அடிக்கடி அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குது, குறையுது கூடுது அப்படிங்கறதுனால அவர் திருப்பி ஒரு அதுக்கான மருத்துவரை பார்த்து அவர் சாப்பிடக்கூடிய அந்த சர்க்கரை மாத்திரைகளை வந்து சரியா இது பண்ணும் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை வராது மேடம். பிளஸ் உடற்பயிற்சியும் ஒரு அரை மணி நேரம் காலையில ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் பண்ணா இந்த மாதிரியான உடல் சோர்வு வந்து வரத்துக்கு வந்து குறைந்து போயிடும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம் நேரிலே ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி

0: பண்ணா இந்த மாதிரியான உடல் சோர்வு வந்து வரத்துக்கு வந்து குறைந்து போயிடும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2:30. லஞ்ச் பிரேக். இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் VK ஆயுர்வேத மருத்துவமனை, VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. உங்கள் சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெறலாம் நேர்களை. 4368 என்ற முனைப்பெயனை தொட்டு 2312231 அல்லது 2995 என்ற எண்களில் தொடர்ந்து நாம் மருத்துவரிடம் பேசலாம் சார்.
0: வணக்கம்
1: சார். இப்ப பாரலிசிஸ் அட்டாக் அப்படின்றது எதனால சார் வருது?
0: இல்ல, பாரலிசிஸ் அட்டாக்ங்கிறது வந்து மேடம் மூளையில ஏற்படுகிற பாதிப்புனால தான் மேடம்.
1: ஓகே சார்.
0: பிரஷர், ரத்த ஓட்டம் சரியில்லைனால சில சமயம் அதிக போக்கானோ இல்ல கம்மியானதுனாலயோ மூளையோட ஒரு பகுதி வந்து செயலிழந்து போகுது. அந்த எந்த பகுதி செயலிழந்து போறதோ அதோட ஆப்போசிட் சைடுல உள்ள கைகளும் அந்த கையும் அந்த காலும் வந்து செயலிழந்து போயிடும். அந்த மூலையில இருக்கிறது எப்ப சரியாகுதோ கொஞ்சம் கொஞ்சமா, அப்ப வந்து அந்த கைகளும் கால்களும் தானாவே திருப்பி வந்துடும் மேடம்.
1: ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா தையல் கடைக்காரவங்களுக்கு வந்து அந்த கழுத்து வலி அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்துருது சார். அது எதனால சார் அது வருது கழுத்து வலி?
0: இல்ல, அது எல்லாமே அவங்களோட அந்த வேலையை வந்து அந்த குனிஞ்சுகிட்டே அந்த கான்சென்ட்ரேஷனோட அந்த தையல் பண்ற இடத்த பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாவுமே. இன்னும் வந்து அவங்க அந்த உட்கார்ந்து இருக்க சேர் பாத்தீங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டர் எல்லாம் பின்னாடி சாஞ்சிட்டு கம்ஃபர்டபுளா வேலை செய்யலாம். தையல் செய்யும் போது அந்த மாதிரி செய்ய முடியாது, முன்னாடி குனிஞ்சுதான் அவங்க செஞ்சாகணும். அவங்களோட வேலைக்கு ஒரு டூல் மாதிரி ஒரு இதுல உட்கார்ந்துதான் செஞ்சாகணும். அப்படி இருக்கும் போது அதுல வந்து முதுகோட சப்போர்ட்டும் கழுத்துக்கான சப்போர்ட்டும் இருக்காது மேடம் அந்த தையல் செய்யறவங்க.
1: ஓகே சார்.
0: சோ அப்ப அது மாதிரி செய்யும் போது அவங்களுடைய அந்த ஃபுல் பாடியோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா அந்த கழுத்துலதான் அது விழுவும் அந்த வளைஞ்சிருக்கும் போது. சோ அது தொடர்ந்து பல வருடங்களா நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த கழுத்துக்கான எலும்பு தேய்மானம் ஏற்படுது. அந்த எலும்பு சுத்தி இருக்கிற சதைகள் ரொம்ப டைட் ஆயிடுது. அப்பதான் அவங்களுக்கு அந்த வலிங்கிற உணர்வு வந்துருது மேடம்.
1: ஓகே சார்.
0: சோ அந்த அதுக்கும் அதேதான், உடல் பயிற்சி பண்ணி அந்த வலி முத வாட்டி வரும் போதே நம்ம அதுக்கான இது ஆகி அதுக்கு அதோட உடற்பயிற்சி சேர்ந்து அதை வேலையை பண்ணிடுதோம்னா அது வராதுங்க மேடம்.
1: ஓகே சார். இணைய வரும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா?
4: அக்கூர் தீபா பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் உங்களுக்கு?
4: என்னோட ரிலேட்டிவ் மேடம் அந்த இடது கையில வந்து முட்டி கிட்ட சதையில வந்து வலிக்குதுன்னு சொல்றாங்க மேடம். அப்ப சொல்லும் பொழுது வெந்நீர் வச்சு ஒத்தம் கொடுத்தாரு, வலி குறைஞ்சு திரும்பி வந்து இந்த வலிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க மேம்.
1: முட்டியில வந்து வலிக்குது சதை பகுதி மட்டும். ஓகேமா டாக்டர் சார்.

0: அந்த இடது கை முட்டி இல்ல மேடம், அந்த இடத்துல இருந்தா நம்ம முன்கைக்கான சதைகள் வந்து ஆரம்பிக்குது. சோ அது வந்து நம்ம அதிகமா வேலை செய்யறதுனால, எஸ்பெஷலி வந்து பாத்திரம் கழுவுறதுனால, அதிகமா துணி துவைக்கிறதுனால, துணியை புழியறதுனால, அது பேர் வந்து டென்னிஸ் எல்போ அண்ட் கல்ஃபர்ஸ் எல்போன்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமும் வலிக்கு, அதுக்கு அது நிறைய பேருக்கு காமனா வரும் மேடம். நம்ம நம்ம ஊர்ல பொறுத்திருக்கேன், எஸ்பெஷலி பெண்களுக்கு அதிகமா வரும், வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு அதிகமா வரும். அது எல்லாமே அந்த ஒரே மாதிரியான வேலையை வந்து ரொம்ப அதிகப்படியா செய்யறதுனால வர பிரச்சனைகள் வரும். சோ அதுக்கு வந்து இன்ஸ்டெல்லாம் வலி குறைவதற்கு வந்து கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து மாத்திரைகள் கொடுத்தோம், பிசியோதெரபி பண்ணாலும் அந்த வலி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி இந்த கைய வச்சு இந்த துணி புழியற மாதிரியான செயல், இல்ல மாப் பண்றது, வீடு ஃபுல்லாவே மாப் பண்றது, அதே இடத்துல ஒரே சமயத்துல இப்ப ஒரு ஒரு பாத்திரம் போட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த பாத்திரம் விளக்குறது, அதே மாதிரி பண்ணாம அதை வந்து பிரிச்சு ஒரு 1/2 மணி நேரமா அப்பப்ப பண்ணிக்கிட்டு இல்ல பண்ணிக்கிட்டு இருந்து இந்த அந்த மாதிரியான வேலைகளை ஒரே சமயத்துல செய்யாம இருந்தாலே அந்த மாதிரி வலி வந்து வராதுங்க மேடம்.
1: அதாவது எந்த வேலை செஞ்சாலும் ஒரேடியா நானே இழுத்து போட்டு ஒரே டைம்ல செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரேக் விட்டு பிரேக் விட்டு பிரேக் விட்டு செய்யறது செஞ்சோம்னா அந்த மாதிரி வலிகள்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர்.
0: ஒரு பாத்திரம் போட்டாங்கன்னா எல்லா பாத்திரமும் சேர்த்து வச்சு ஒரு நாள் காலையில அடுத்த நாள் காலையில உட்காந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவாங்க, அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே விட்டுருவாங்க. அந்த துணி எல்லாமே சேர்த்து வச்சு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சு துவைக்கிறது, இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஸ்ட்ரெச்ல நிறைய செய்யறதுனால வர பிரச்சனைகள் மேடம்.
1: ஓகே சார், இணைய வரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: ராஜேந்திரம்மா.
1: சொல்லுங்க சார், என்ன சந்தேகம்?
2: சார் டாக்டர் சார் வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: சார். எனக்கு சார் வலதுகை மேல் முட்டு சார், வலதுகை வலதுகை மேல் முட்டுல முட்டுல மட்டும் ஒரு வலி இருக்கு சார். அந்த வலி பாத்தீங்கன்னாக்கா மேல் வலதுகை தோள்பட்ட பரவுது, அப்படியே கழுத்துக்கு பரவுது, நடு சென்று முதுகுக்கு வருது. இதுக்கு என்ன சார்? இது கடந்த ஒரு 20 நாட்களாக இருக்கு, ஆனா என்னோட வயது வந்து 66 சார். நான் அதிகமான இது இந்த வேலைகளும் செய்யறதில்ல, வீடை கிளீன் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், அவ்வளவுதான், பெரும் மேஜர் வேலை தான் செய்யறதில்ல. இந்த வலி கடந்த 20 நாளா இருக்கு சார். அப்படியே இதுக்கு என்ன சார் செய்யணும்?
0: இல்ல மாதிரி இந்த வயது இதுல ஒரு முக்கியமான காரணம். அவருக்கு வந்து 66 வயது அப்படின்னு சொன்னாரு, வந்து வீடு கிளீன் பண்ற வேலை இருக்குன்னு சொன்னாரு. இல்ல ஒரு 45-50 வேலைக்கு வயதுக்கு மேல போனாலே நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னா மேடம், நம்மளுடைய அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேய
1: ஆரம்பிச்சு.
0: அது நம்ம எந்த வேலையும் செஞ்சுலாம் அந்த உடம்பு அந்த எலும்பு வந்து தேய்க்க வேணாம், எந்த வேலையும் செய்யாம இருந்தாலே அந்த உடம்பு அந்த எலும்பு வந்து தேய ஆரம்பிச்சிடும். வேற நம்ம மினிமலா ஒரு எக்ஸசைஸ் ஒரு மினிமல் ஒர்க்ங்கிறது நம்ம செஞ்சாதான் நம்ம அந்த போன் மினரல் டென்சிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் மேடம். அப்படி இருக்கும்போது அந்த அந்த மினிமம் ஒர்க்ங்கிறது வந்து எல்லா தசைகளுக்கும் எல்லா மூட்டுக்கும் செய்யக்கூடிய வேலையா இருக்கணும். நம்ம அப்படி இல்லாம ஒரே மாதிரியான வேலையை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துக்கான வலிதான் இந்த இந்த கழுத்து வலி. அந்த கழுத்துல இருந்து வர கழுத்துல ஏற்படுற தேய்மானத்துனால இந்த கை ஃபுல்லா வலிக்கிறது. அதுக்கு இப்ப டெம்பரரியா இந்த வலிக்கு வந்து மாத்திரை மருந்து பிசியோதெரபி பண்ணாங்கன்னா இது சரியா போயிடும். மத்தபடி அவரு எல்லா ஜாயிண்டையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாரு, ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா டெய்லி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி வலிகள் மீண்டும் வராது மேடம்.
1: ஓகே சார், இனி வரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: அரியலூர் மாவட்டம் கோவகம் தானே.
1: அரியலூர் மாவட்டம்
3: கோவகம் தனவேல்.
1: தனவேல் சார் சொல்லுங்க, என்ன சந்தேகம்?
3: இந்த மரம் ரெண்டு முட்டிக்காலும் வலிக்குது, வேதினா ஆனா நரம்பு வந்து சுட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த ரெண்டு காலத்தையுமே. அது என்னன்னு டாக்டர் ஒண்ணு
1: அப்படியே லைன்ல இருங்க சார். சார் பெயிண்டிங் தான்
0: பண்ணிட்டு இருக்காங்க, இரண்டு முட்டியும் வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த முட்டி வலி நரம்பு சுட்டி இருக்கிறதுனால அது அந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ மூட்டு வந்து ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டு இருக்கிறதுனாலயோ இல்ல மெதுவா நடக்கிறதுனாலயோ அந்த தேய்மானம் வந்து அதனால ஒரு வீக்கம் ஏற்படும். அதோட அதோட இன்னொரு டேமேஜ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிக்கிறதுனால தானே ரொம்ப நேரம் அந்த பிரச்சனை வருது. சோ அதனால அந்த வேரிகோஸ் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரம்புகளும் வந்து காலில வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம வேரிகோஸ் பெயின்னு சொல்லுவோம். சோ நிறைய பேருக்கு இது ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும், மூட்டு தேய்மானமும் அதற்கான வலியும் இருக்கும், அது இல்லாம இந்த வேரிகோஸ் பெயின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் நரம்பு சுருட்டி இருக்கும். சோ இது எல்லாமே அந்த தேய்மானத்துக்கான அறிகுறிகள் தான் மேடம்.
1: ஓகே சார், என்ன சார் பண்ணலாம் இதுக்கு?
0: திருப்பி அதுக்கும் அதே தான் மேடம். சோ நம்ம வந்து டெம்பரரியா இப்போதைக்கு வலியை குறைக்கிறதுக்காக மாத்திரை மருந்து பிசியோதெரபி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு டெய்லி நம்ம வந்து வாக்கிங் போலாம் இந்த முட்டி வலியை குறைக்கிறதுக்கு. அந்த நரம்பு புடைச்சிருக்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாக் மாதிரி டைட்டா இருக்கும், அதை வந்து லேசான பிரச்சனைகளோ ஒரு மைல்ட் டு மாடரேட் லெவல் பிரச்சனைகளுக்கோ நம்ம அந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிட்டோம்னா அதை வந்து அந்த நரம்புகள் புடைக்காம அது கம்ப்ரஸ் ஆகிருக்கும்,

0: அதோட சேர்த்து நம்ம எக்ஸசைஸும் பண்ணும்போது இது சரியா போறதுக்கான வாய்ப்புகள்.
1: ஓகே சார், இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். பிறகு வணக்கம். வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பிறகு வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் முகந்தனூர்ல இருந்து பவித்ரா பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க பவித்ராமா.
2: எனக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி மேம் பயங்கரமான ஒரு பேக் பெயின் இருந்தது மேம். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு டிஸ்க் பல்ஜ்ன்னு சொல்லிட்டாங்க, L5-S1. இப்போ அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுதுன்னா, அது 2 கால்லயுமே பெயின் வந்து இறங்குது மேம். ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ண முடியல. சம்டைம்ஸ் வந்து கழுத்துல இருந்து கை தோல் பட்டு அது எல்லாமே பெயினா இருக்கு மேம். ஆனா எக்ஸசைஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், பெயின் கில்லரும் எடுத்துட்டு இருக்கேன் சார். வந்து இது எவ்வளவு நாள் இது இப்படியே கண்டினியூஸ் ஆகும், இல்லது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும் மேம்.
1: அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க சார்.
0: இல்ல, இந்த டிஸ்க் பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு வரும். அது இந்த தேய்மானத்துல ஒரு பார்ட் தான் மேடம் அந்த டிஸ்க் நசுங்கி இருக்குங்கிறது. சோ அந்த இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படுது, அதனால அந்த 2 எலும்புக்கு நடுவுல இருக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்யூ தான் நம்ம வந்து டிஸ்க்னு சொல்றோம். அந்த நரம்பு அந்த 2 எலும்பு நடுவுல இருந்து வருதுங்களா மூளையில இருந்து, அதை வந்து இந்த டிஸ்க் தான் போய் அழுத்துது மேடம். இந்த டிஸ்க் கொஞ்சம் வீங்கி போய் அதை தான் அழுத்தும். அது எவ்வளவு தூரம் அழுத்துது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். லேசா அழுத்திட்டு இருக்குது அப்படின்னா அது மாத்திரம் வந்து பிசியோ தெரப்பில சரியாக்கிடலாம். அப்படி ஒரு மாதம் ஆயிடுச்சு அது குறையில, அது இன்னுமே அந்த அழுத்தம் இருந்துட்டே இருக்கு, பிசியோதெரப்பி கொடுத்தும் மாத்திரை மருந்து சாப்பிட்டும் அது கேட்கல அப்படின்னா, நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த நரம்பு வெளில வர இடத்துல நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டா ஒரு டெம்பரரியா அது சரியாகும் சில பேருங்களுக்கு. அதுலயும் சரியாகலன்னா அடுத்தது வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அந்த டிஸ்க் அழுத்திட்டு இருக்க டிஸ்க வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நரம்பு ஃப்ரீ ஆயிடும், வலியும் உடனடியா நின்றுடும்.
2: சார், இந்த சர்ஜரி சொல்றாங்க, இது பண்ணா எப்படி சார் லைஃப் லாங் வந்து இப்படி நார்மலான லைஃப்ல இருக்க முடியுமா?
0: லைஃப் லாங் இருக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை. அந்த நரம்பு வந்து அந்த டிஸ்க் அழுத்திட்டு இருக்குது, அந்த டிஸ்க நம்ம எடுத்துடுறோம், அதனால அந்த நரம்பு ஃப்ரீ ஆயிடுது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம முதுவ எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது.
2: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றி மேம். இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: அப்புறம்
1: மருந்து மாத்திரம் வாங்காதீங்கன்னு திரும்ப திரும்ப மருத்துவர்களும் சொல்றோம், திரும்ப திரும்ப நாங்களும் சொல்றோம். ஆனா அது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து நம்மளையும் மீறி ஒரு விஷயம் வந்து செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துருச்சுன்னா திருப்பி டாக்டர் கிட்ட வரும்போது டாக்டர் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, யாரை கேட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா சரவணன் சார்? ஓகே சார், இப்ப சொல்லுங்க டாக்டர் சார், என்ன பண்ணலாம் சரவணன் சாருக்கு?
0: அதிகமா வலி இருந்திருக்கும், அவரு டாக்டர் போயிருந்திருப்பாரு. அது வந்து எலும்புல அடிபடாம ஜவ்வுல அடிபட்டு இருந்திருக்கும் மேடம், அதனால ஒரு மைல்ட் டு மாடரேட் பெயின் இருந்திருக்கும் லேசா. இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங்ல அது சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த வலி இருந்துகிட்டே இருந்திருக்கும் நம்ம உடம்புல. அதுதான் அவரு சொல்றாரு. சாதாரண அடியா இருந்தா எப்படி இருந்தாலும் 2-3 வாரத்துக்குள்ள எப்படிப்பட்ட ரத்த கட்டா இருந்தாலும் இல்ல தசை பிறண்டு இருந்தாலும் தானாவே சரியாகணும்னா அதுக்கு மேக்சிமம் 3 வாரம் தான் மேடம் டைம். 3 வாரத்துக்குள்ள எப்படிப்பட்ட ரத்த கட்டோ இல்ல தசை பிறந்து இருந்தாலும் அது சரியா ஆயிருக்கணும். அப்படி சரியா ஆகல அப்படின்னா அந்த டேமேஜ் ரொம்பவே அதிகமா இருக்குது, அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கேனோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து பாக்கணும் அப்படிதான் அர்த்தம். இவ்வளவு நாளா அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு இளமுறிவு மருத்துவரை வந்து அவர் பக்கத்துல ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது, அங்க போய் அவரை பார்த்துட்டு அதுக்கான ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்த்துட்டா நிஜமாலுமே உள்ள பிரச்சனை இருக்கு அதனால வலிக்குதா இல்ல சாதாரணமா தான் வலிக்குதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே சார். சரவணன் சார், கேட்டுக்கிட்டீங்களா சார்? கேட்டுக்கிட்டீங்களா? பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனையில போய் எலும்பு முறிவு டாக்டர் நீங்க ஒரு வாட்டி பாத்துருங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. இன்னொரு கேள்வி இருக்கா சார், சொல்லுங்க.
3: அதோட மாத்திரம் சாப்பிட்டா அப்புறம் அப்படியே

0: நான் வந்து சரிங்க
1: சார்,
0: அதில் சைக்கிள் ஓட்டுவேன், டூ வீலர்லாம் அதிகமாக ஓட்ட மாட்டேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கை வந்து தூக்க முதுகு அடிக்கிறதா கூட தூக்க முடியல.
1: அதாவது கையை வந்து தூக்க முடியல, வேற எந்த வேலைகளும் பண்ண முடியல.
2: எனக்கு வந்து ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த முதுகு தண்டவடத்துல மிக நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு வலி ஏற்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய ரிலேட்டிவ் 64 வயது ஆகுது, காலையில எழுந்த உடனே அந்த எலும்புல குறிப்பிட்ட அந்த கெண்ட கால்னு சொல்லுவாங்க, அதுல இழுத்து ஒரு வலி மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது பிரச்சனை 1.5 வருஷமா இருக்கு. குளிர்காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பட் மத்த காலங்கள் ஓரளவுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறதும் இருக்கு. ஸோ இதை எப்படி சரி செஞ்சுக்கலாம், என்ன எக்ஸசைஸ் இவங்களுக்கு பண்ணலாம், இல்லைன்னா இது காமன் தானா வயது பிளஸ் சுகர்ங்கிறதுனால, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சு.
3: கிடையவே கிடையாது. இந்த கால் இருக்குதுன்னா டெம்பரரியா கால்சியம் டெபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி கால் இருக்கும். ஸோ சப்ளிமெண்டரி கால்சியம் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க டெய்லி ஒரு 1/2 hour ரோட்ல நல்லா கை வீசிட்டு ஒரு மீடியம் ஃபாஸ்டாச்சும் நடந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பா 2 வாரத்துல சரியா போயிடும் மேடம்.
1: அதே மாதிரி தண்டுவடம் வலி வந்து இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க.
3: ஆமா, அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் இருக்குது, பட் அது அது வந்து செஞ்சு காமிக்கணும் மேடம். நம்ம ஒரு பிசியோதெரபிஸ்டியோ இல்ல ஒரு யோகா டீச்சர்ஸையோ போனோம்னா அவர் அந்த பேக் ஸ்ட்ரெந்தனிங் எக்சர்சைஸ் சொல்லிட்டு அவர் செஞ்சு காமிப்பாரு. நம்ம அவர்கிட்ட ஒரு 4-5 நாளைக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்லயே அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா, அது வாயால சொன்னா அது
1: அதை
3: வந்து இது பண்ண முடியாது. ஆமா, அதை வந்து கெஸ் பண்ண முடியாது அவங்களால. சோ இப்ப நிறைய யூடியூப்ல எல்லாம் கூட இருக்குது, நிறைய பிசியோதெரபிஸ்ட் யோகா டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு இது பண்றாங்க, ட்ரெயின் பண்றாங்க. பட் நேரடியா போய் ஒரு பிசியோதெரபிஸ்ட போய் நம்ம இந்த பேக் ஸ்ட்ரெந்தனிங் எக்சர்சைஸ் ஒரு 3 days கத்துக்கிட்டா கூட நம்ம அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம வீட்டுல பண்ணிக்கலாம். நம்ம அப்பப்ப போய் பிசியோதெரபிஸ்ட செக் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே போதுங்க மேடம். இது பிசியோதெரபிஸ்ட் இப்ப எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கிறாங்க.
1: ஆமா சார்.
3: சோ அவங்க ஆமா இந்த எக்சர்சைஸ் கத்துக்கிறதுக்கு அவங்க நேரடியாக பிசியோதெரபிஸ்ட போய் கத்துக்கலாம்.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே. ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள்.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
5: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
5: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ.
10: GL மருத்துவமனை
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: GL மருத்துவமனை,
11: காரைக்கால்.
1: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்.

0: பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
5: பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: டாக்டரிடம் கேளுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. டாக்டர் சார்
9: வணக்கம்.
0: இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். நேர்கள் வந்தாங்க. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
9: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார்.
9: செந்தில் கண்ணன் பேர்ல மேடம்.
0: சொல்லுங்க சார்.
9: இந்த குதி காலதுக்குல மேடம், குதி கால் ரெண்டையும் வலி தாங்க முடியல மேடம் எனக்கு.
0: எவ்வளவு நாளா சார்?
9: அதாவது இப்போ ஒரு 10 நாளா இருக்கு மேடம். அதாவது நடக்கவே முடியல, குத்துது, சுருக்கு சுருக்குன்னு குத்துது, பயங்கர வலி வலிக்குது.
0: குதி கால் வலி இருக்கு.
9: அதாவது குதிக்கால்னா மேற்பக்கம், இப்ப காலுக்கு கீழே வலிக்குது, மேல நடு மேற்பகுதி நல்லா வலிக்குது, பின்பக்கம் நல்லா இருக்கு, மேல வலிக்குது.
0: ஓகே சார். டாக்டர் சார்,
9: சுருக்கு சுருக்குன்னு குத்துது.
0: ஓகே சார், டாக்டர் சொல்வாங்க சார்.
10: அந்த அந்த குதிகால் வலிங்கிறது மேடம், இப்போ நாங்கள் பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து அந்த குதிகாலில் இருக்கிற எலும்பு வந்து அது கீழே இருக்கிற சதை மேல அதோட வெயிட் உழுவுறது வந்து அந்த சதை வந்து ரொம்ப புண்ணாயிடுது மேடம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நீண்ட நேரம் நின்றுட்டு செய்யக்கூடிய வேலைகள், இல்லைன்னா ஒபேசிட்டி, ஓவர் வெயிட்னால அவங்க வெயிட்டே அவங்க குதிகாலில் விழுந்து அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த சதை வந்து புண்ணாகுது, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து வலி இருக்குது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்ச உடனே முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். உட்கார்ந்து இருந்து எந்திரிக்கும் போது அந்த முதல் ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்துமே காரணம் அவங்களுடைய அந்த வெயிட்டும் அவங்க செய்யக்கூடிய அந்த நின்றுகிட்டு செய்யக்கூடிய வேலைகள் தான் விட முக்கியமான காரணம். ஸோ இதுக்குமே வந்து ரொம்ப அதிகமான வலிக்கு வந்து மாத்திரம் வந்து சாப்பிட்டுக்கலாம். பிசியோதெரபியில வந்து இந்த அல்ட்ராசோனிக் தெரப்பின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அது வந்து அந்த உள்ள இருக்கிற புண்ணை வந்து கொஞ்சம் ஆற்றும். பிளஸ் வெயிட் ரிடக்ஷனுக்காக கொஞ்சம் வாக்கிங்லாம் அவங்க போகலாம். இது போகியுமே சரியாகல அப்படின்னா நம்ம குதிர்காலில் வந்து நம்ம இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடணும். அது ஒரு வாட்டி தான் போடணும், அடிக்கடி போடக்கூடாது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக வைக்கலாம் மேடம்.
0: ஓகே சார். எலும்பை வந்து வலுவாக வச்சிருக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான உணவுகளை அன்றாடம் சாப்பிடணும் சார்?
10: ஆமாம், எலும்பு மெயினாக ஒரு வச்சுக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான தாதுப்பொருள் வந்து கால்சியம் தான். ஸோ கால்சியம் எந்தெந்த ஃபுட்ல ரொம்ப நிறைய இருக்குது, நம்ம காமனாக சாப்பிட்ற ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில், நம்ம முருங்கைக்கீரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம இரும்பு சத்து தான் நிறைய இருக்கு, பட் அதோட சேர்த்து ஈக்குவலாக கால்சியம் நிறைய இருக்குது. பசலைக்கீரை எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறைய இருக்குது. நம்ம காமனாக சாப்பிட்றது பால், பால்லதான் இருக்கிறது அதிகபட்சமா அவ்வளவு கால்சியம் இருக்கு மேடம். நம்மளுக்கு ரொம்பவே எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா பால், அப்புறம் முட்டை. முட்டை டெய்லி ஒரு முட்டை இல்லைன்னா 2 முட்டை வரைக்கும் சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப சீப்பாகவும் கால்சியம் வந்து அடிக்வேட்டாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகம் மேடம். ஸ்பெஷலா அதுக்காக போயெல்லாம் எதுவும் சாப்பிட வேணாம், நம்ம அன்றாடம் கிடைக்கக்கூடிய சாப்பிட்டாலே நமக்கு கால்சியம் நிறைய வந்துடும்.
0: ஓகே சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி தான், டைம் வந்து 2:53 ஆயிடுச்சு. எலும்புகள் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு வந்து எலும்பு எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம அன்றாடம் என்னென்ன செய்யணும்?
10: ஓகே, அன்றாடம் வந்து நம்ம யங் ஏஜ்ல இருக்கிறவங்க இதில் 40 கீழே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மேடம். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்க போறாங்க, ஏன்னா அது அவங்க வயது கொடுக்குற இம்யூனிட்டி, அது அந்த ஏஜ்ல ஹெல்த்தியாக. ஸோ எல்லாருக்குமே 40 மேலே தான் அந்த பிரச்சனை போகும். 40 மேலே ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டாலும், இந்த இருப்பு வலி முட்டி வலி அப்படின்னு இருந்தாலும் இல்லாட்டாலும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 45 இருந்து 1 hour வரைக்கும் வச்சு நடக்கணும். அதுவும் ஒரு ஒரு மீடியம் ஸ்பீட், அட்லீஸ்ட் 5 km to 7 km/h அந்த ஸ்பீட்லயாச்சும் நடந்தாங்கன்னா ஸ்பெசிபிக்கா எக்ஸசைஸ் எல்லாம் வேணாம், இது இந்த நடந்தாலே போதும். இதுவே வந்து அவங்களோட கை கால் கழுத்து எல்லாத்தையுமே நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம்.
0: ஓகே சார்.
10: அதே சமயம் கொஞ்சம் ஏரோபிக் எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே சார், இவ்வளவு நேரம்
10: ஹார்ட்டுக்கும் பெட்டரா இருக்கும்.
0: நேயர்களுக்காக நிறைய கருத்துக்கள் வந்து சொன்னீங்க சார் நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சிக்கு பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி டாக்டர்.
1: நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை, வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: தொடர்கிறது வானிலை அறிக்கை.

செய்தியோடு ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஊத்து, அடையாமடை, சோலையாறு, குண்டாரணை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாலமூர், சித்தாறு, பெருஞ்சாணி அணை, காக்காச்சி, கொளச்சல், உப்பாசி, வால்பாறை, புத்தன் அணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பாபநாசம், சூரலக்கோடு, முள்ளங்கினா விளை, குழித்துறை, முக்கூடல் அணை, கொட்டாரம், செங்கோட்டை, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, மாம்பிழத்துறையாறு, களிகள், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, பெரியாறு, ஆணைக்கிடங்கு, மாஞ்சோலை, கொடுமுடியாறு அணை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தக்கலை, திருப்பதி சாரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, கோழிப்போர் விளை, கடனா அணை, தென்காசி, இரண்யேல், தேவாலா, சேர்வலாறு அணை, கன்னிமார், நம்பியாறு அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எங்கும் பெய்து வருகிறது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. நேற்று கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடற்பரப்பில் 3.1 மற்றும் 5.8 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியிருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். எங்கும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35

0: முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்ப உயர்வு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில், அதாவது லைக் ஷேர் கமெண்ட் இந்த நிகழ்ச்சியில் என்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்கான போஸ்டர் வந்து நாங்கள் காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கோம். இதுக்காகனா உங்களான கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க, நான் அதை ஒன்று ஒன்றா படிச்சிட்ருக்கேன். முதல்ல என்ன கமெண்ட்டு அப்படின்னு பார்த்துடலாமா? நாகை சிக்கல்லேருந்து எஸ் சரண்யா அப்படிங்கிறவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பேருந்து இல்லைன்னா ரயில் பயணங்களின் போது ஏற்படும் கூட்ட நெரிசல் மன உளைச்சலை உண்டாக்கும், ஆனால் நம்முடன் பயணிப்பவர்களிடம் பேசும் அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? அதுக்கப்புறம் கார்த்திகேசன் சிங்காரவேல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 30 வருடங்களாக காலையில் பணிக்கு செல்லும்போது நெரிசலான பேருந்து பயணம் தான் அப்படி சொல்கிறாங்க. பெரிய விஷயம், 30 வருஷமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? சரி, அடுத்து வந்து புதுத்துறை செல்வகுமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பல முறை சென்று இருக்கிறேன். திருப்பதிக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகளை கூப்பிட்டு திருப்பதி ஒரு தடவை போயிருந்தோம். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், பஸ் எல்லாம் கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாமி தரிசனம் நல்லா செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாலியாகவும் இருந்துதான். அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு ட்ரெயின் இவ ரெண்டிலுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதற்காக என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயணத்த அனுபவம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து மதிய வணக்கம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுக்கான விடை சொல்லலை அவங்க. அடுத்து வலங்கைமான் ஆட்டோ துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறையாக இருமுறையாக சொல்வதற்கு பஸ்ஸாகட்டும் ரயிலாகட்டும் நெரிசலில் நீந்தி நீந்தியே நெடும் பயணம் போனவன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவேற்றம் செஞ்சிட்டே இருங்க நேர்களே.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு

0: செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலிவிலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாமா. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் அவங்க என்ன அமைச்சிருக்காங்கன்னா, நிறைய தடவை பேருந்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பயணம் செஞ்ச அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முகமது ரிஸ்வான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் ரயிலில் கூட்டம் நெரிசலில் போயிருக்கிறேன், சீட்டு உட்கார்ந்து நான் போனதே இல்லை, நின்றுட்டு தான் போவாங்களா அவங்க, அந்தளவு கூட்ட நெரிசலில் தான் போயிருக்காங்களாம். அடுத்து வந்து ராஜேந்திரன் மணக்குடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ட நெரிசலில் பயணித்த போது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, கீழே நம்ம எதாவது போட்டுட்டா கூட எடுக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சுற்றி இருந்த மக்களின் அவசரமும் பரபரப்பும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. இலக்கை அடைந்த போது கிடைத்த நிம்மதி அந்த பயணத்தின் சிரமங்களை மறக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாடா வந்து சேர்ந்தாச்சுப்பா அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் போகும்போது சில சமயம் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அழுகையே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்காகலாம் அழக்கூடாது. அப்புறம் சமீபத்தில் கிரிவலம் சித்ரா பௌர்ணமி அன்று சென்றிருந்தேன், அந்த மாதிரி கூட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதிக தூரம் 100 கிலோமீட்டராக இருந்தாலும் டூ வீலர் வண்டியிலே தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸில் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸில் பயணம் செய்யும்போது இருக்கும் கூட்டத்தை விட வரும்போது இருக்கும் கூட்டத்தில் மிக மிக சிரமப்பட்டு பயணம் செய்யும் சூழ்நிலை ஏற்படும், இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற அருமையான கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராட்டு வேறு சொல்லியிருக்காங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துளிவரும்
3: பாட்டு.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களை, இன்றைய LSE நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதற்காக கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாமா. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பதிக்கு டூரிஸ்ட் பஸ்ஸில் நான் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சென்றிருந்தோம், அப்போ வந்து கூட்ட நெரிசலில் மாட்டி சிரமப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி நேரங்களில் எங்கள் ஊரிலிருந்து காரைக்கால் கல்லூரிக்கு பஸ்ஸில் தான் செல்ல வேண்டும், எவ்வளவு பஸ் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கால் வைக்கக்கூட இடமில்லாமல் நிறைய நாட்கள் சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக சென்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நிரவி சுதா சொல்லியிருக்காங்க, திருவண்ணாமலை செல்லும் பொழுது கூட்டமாக இருந்தது, அந்த கூட்டத்திலும் சாமி தரிசனம் செமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி படிக்கும் நேரத்தில் காலை 8:40 பஸ்ஸில் மயிலாடுதுறையில் ஏறி மன்னன் பந்தல் இறங்க வேண்டும், 3 பேருந்துகள் வரும், 3 கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை நேரம் இல்லையா, அதுக்கப்புறம் டிக்கெட் கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தனி அனுபவம், நினைவு கூர்ந்த பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி. அடுத்து, பெரும்பாலும் கூட்ட நெரிசலான பகுதிக்கு செல்வதை தவிர்ப்பேன், தவிர்க்க முடியாத பட்சத்தில் சென்றுதான் ஆக வேண்டும் என்ற போது என்ன செய்வது, கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்டாரவாடை கிருஷ்ணா. கும்பகோணத்திலிருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை நிமித்தமாக பேருந்தில் அடிக்கடி கூட்ட நெரிசல் தான் செல்ல வேண்டியிருக்கிறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் எனது மனைவியும் சமீபத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றோம், அப்போ கூட்ட நெரிசலில் சற்று கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் போய் 2 மணி நேரம் கூட்டத்தில் நின்னது, சாமி தரிசனம் செய்ததை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து. அடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் 8 மணிக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு போய் ஸ்கூலில் விடணும், மனைவியை அழைச்சி ஆஃபீஸில் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு இடத்துல விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும், அதே போல் சாயங்காலமும் ஒவ்வொரு நாளும் நான் படுற பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா தேவா அவங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மையார் கோவில் திருவிழா மாங்கனி திருவிழா அன்னைக்கு கூட்ட நெரிசலில் பயணித்தது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கல்யாணத்தில் சம கூட்டமாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் வருஷா வருஷம் அனுபவிக்கிறோம், ஆனாலும் ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு மாதம் இல்லை திருவிழா, அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காரைக்காலுக்கே உரித்தான ஒரு பெருமை இல்லையா, கூட்டமாக தான் இருக்கும் இல்லையா. திருவாரூர் கொடிக்கல்பாளையம் சாகுல் ஹமீத்ராஜா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களது ஊரான திருவாரூர் பெரிய தேர் திருவிழாவின் போது நான் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொண்டு பயணிக்க முடியாமல் ரொம்ப தவித்து இருக்கிறேன், அது ஒரு மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்த கமெண்ட்ஸும் பார்க்கலாம். புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறை பஸ்ஸில் அதிகமான கூட்டத்துடன் பயணித்துள்ளேன். ஒவ்வொரு பஸ் நிறுத்தம் வரும்போதும் அப்பாடா கண்டிப்பாக 5 நபர்கள் இறங்கி விடுவார்கள் என்று நினைத்தால் 2 நபர்கள் ஏறுவார்கள் தவிர யாரும் இறங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இறங்கணும்னு எதிர்பார்த்துருக்கீங்க, ஆனால் மாற்றா எல்லாம் ஏறி இருக்காங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 3:30. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். நேர்கள் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் நிறைய அள்ளி வழங்கிட்டே இருக்கீங்க. நம்ம முகநூல் பக்கத்தில் ஒன்றொன்னா படிக்கலாமா? ராமன், அதம்பர் ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த நிறுத்தத்தில் இடம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நெரிசலில் சிக்கிய அனுபவம் ரயிலிலும் பேருந்திலும் ரெண்டுத்திலுமே உண்டு, மறக்க முடியாது, அந்த அவஸ்தையையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு பஸ் பயணம் காட்டுமன்னார் கோயிலில் இருந்து திருப்பூர் வரை நெரிசலில் நின்று கொண்டே பயணம் செய்திருக்கிறேன், அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டில் இருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கல்லூரி படிக்கும் பொழுது எங்கள் ஊர் நாராயணபுரத்திலிருந்து பூம்புகார் காலேஜ் செல்லும் பொழுது எப்பொழுதும் அந்த பஸ் கூட்டமாகத்தான் இருக்கும், கூட்டத்திலும் நாங்கள் சுகமாகத்தான் பயணித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: நேர்களின் நாளை காலை 8:30 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் சேகர் டெக்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தி நாட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரை.

0: கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
0: நாளை காலை 7 திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுக்காக நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க. கிருஷ்ணமூர்த்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து கேவிஎஸ் நகர்லேருந்து அமைச்சிருக்காங்க குத்தாலம். நான் சென்னையிலிருந்து குத்தாலம் வருவதற்கு ரயிலின் முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டியில் ஏறிவிட்டேன். உள்ளே கால் வைப்பதற்கு கூட இடமில்லை. மூச்சு முட்டும் அளவிற்கு கூட்டம் சரியான இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் குறைந்ததை தவிர உட்கார இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மங்கை மடம், பேருந்தில் கூட்ட நெரிசலில் பயணம் செய்யும் பொழுது சில பயணிகள் செல்போன் பார்த்து கொண்டே வருவார்கள், மேலே இடிக்காது இருள் என்பார்கள், அந்த சமயம் வரும் பாருங்க கோவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே நிக்க இடலாம நின்றுட்டு இருந்திருக்காங்க. அடுத்து அரசடி குப்பம் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய உண்டு, மாசி மக திருவிழா, நெய்வேலி, வில்லுக்கடையான் பட்டு, பங்குனி உத்திர பெருவிழா, இங்கெல்லாம் அதிகமான கூட்டம் இருக்கும், இந்த கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண நாளில் பஸ்ஸில் கூட்டம் இருக்க வாய்ப்பே இல்லை, விசேஷ நாட்களில் திருமண நாட்களிலும் கலந்து கொள்ள செல்லும் பொழுது பஸ்ஸில் ஏற நேரிடும் கூட்டத்திலும் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும், இந்த நேரத்தில் மன கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அதில் ஒரு புது அனுபவம் உண்டாகும். ஏனென்றால் டூ வீலரில் அதிகமாக பயணித்து கொள்வோம், முடியாத பட்சத்தில் நீண்ட தூரம் செல்லும் பொழுது பஸ் அல்லது ரயில் கூட்டங்களில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு தான் ஆக வேண்டும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சுக்குடி மின்சார கண்ணன் தீபா, முக்கரும்பூர் ஆனந்தன் முத்துக்குமரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில மாதங்களுக்கு பிறகு திருச்செந்தூர் போயிருக்காங்க போல. முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம், அப்பொழுது கூட்ட நெரிசலில் நிற்கக்கூட இடமில்லாமல் அனுபவித்த பயணம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும்

தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி முகநூலில் போஸ்டர் போட்டிருந்தோம். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கீங்க, அதை படிக்கலாம். இளவரசி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ட நெரிசலில் மூச்சு முட்டி எப்போது நம்ம எப்போ நம்ம ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டாப்பிங்க்கு முன்னாடியே எழுந்து நின்று தள்ளி வந்தாலும் கடைசியில் கண்டக்டரை திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவு கூட்டத்தில் போயிருக்கீங்க. அப்புறம் அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ட நெரிசலில் பயணித்த அனுபவம் அதிகம் உண்டு. எங்கள் ஊரில் ஒரு பஸ் மட்டும்தான் போகும், அதனால் கூட்டத்திற்கு கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படியில் ஏறும்போதே இடித்து கொண்டு தான் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் பத்ராவதி ஊரிலிருந்து பெங்களூர் வருவதற்கு முன்பதிவு இல்லாத ரயிலில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் படி ஓரத்தில் நானும் எனது அத்தானும் ஆடாமல் அசையாமல் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படி ஓரத்தில் நிற்கக்கூடாது, பார்த்து நில்லுங்க அடுத்த தடவை. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறை சென்னையில் இருந்து திருச்சி வரை பேருந்தில் நின்று கொண்டு பயணம் செய்துள்ளேன். ஒரு முறை விருதுநகரில் இருந்து விழுப்புரம் வரை ரயிலில் நின்று கொண்டு பயணம் செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் நின்று இருக்கீங்க? கோவில்பட்டி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் அந்த அனுபவம் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டி சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெரிசலுக்கு பயந்தே நான் பஸ்ஸில் செல்றதே தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயிலில் தான் போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் சொல்லியிருக்காங்க ரயில்லையுமே நின்றுட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்காங்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
5: பனங்குடி நாகப்பட்டினம்.

0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் அடுத்தது என்ன. கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 4ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் கே. மணிகண்ட குமரன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.
2: நேயர்கள் கேட்கலாம் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். அடுத்தது என்ன இந்த கேள்வி யாருக்கு தோணும் அப்படின்னா, கண்டிப்பாக ப்ளஸ் டூ முடித்த உடனே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் தோணும். 12ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தால் நம்ம அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்ற எண்ணமும், மாணவர்களினுடைய பெற்றோராக இருந்தால் அடுத்தது என்ன படிக்க வைக்கணும் அப்படின்ற கேள்வியும் அவங்களுக்குள்ளார எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்கு ஒரு நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அது வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதற்கான வழிகாட்டுதல் கண்டிப்பாக தேவை இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்மளுடைய அரங்கத்திற்கு அந்த வழிகாட்டியாக நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் கே. மணிகண்ட குமரன் அவர்கள் வந்திருக்காங்க. உங்கள் மனதில் உதித்த கேள்விகளை நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இப்போ நம்ம சாரை வரவேற்போம், அவங்கள பற்றி கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்?
3: PhD முனைவர் பட்டம் போயிட்டுருக்கேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினு சொல்லுவாங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் டிகிரி ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நமது கல்லூரிகளையும் ஆல்மோஸ்ட் 13 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வந்துட்டுருக்கோம். மாணவர்களுக்கான எங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே நம்ம ரீஜனில் இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் தென் அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான வழிகாட்டுதல்களும் கடந்த 10 வருடங்களாக மேற்கொண்டுட்டு இருக்கோம். எங்களோட மெம்பர்ஸ் ஒரு 10 மெம்பர் நம்மளோட டீம் இருக்கணும். எகைன் அவங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வர கேள்விகளும் அவங்களோட உயர்கல்வியை பற்றின சந்தேகங்களும் எங்களுக்கு எதுவும் ரொம்ப முக்கியமாக தோணுதுன்னா, நாங்களும் அந்த சூழ்நிலையிலேருந்து வளர்ந்த மாணவர்கள்ங்கிற முறையில் எங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருங்கிறதுனால அதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அந்த சிரமங்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் என்னென்ன கிளாரிட்டிஸ் என்னென்ன சிரமங்கள் பெற்றோம், அதுக்கு என்னென்ன வழிகளை நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சோமோ அதே இல்லாமல் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிகள் எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு தேவையானதும் அவங்கள உயர்த்துவதற்குமாக உறுதுணையாக இருக்கணுங்கிறது எங்களோட முயற்சி மேம்.
2: கேட்கணும்னு நினச்சதை நீங்கள் சொல்லிட்டீங்க சார். ஏன்னா நமக்கு தான் தெரியும் அந்த என்னென்ன சிரமம் பட்டோன்றவங்களுக்கு தான் அதிகமாக அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது. நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்க பட வேணாம் அப்படின்றது. உங்களுக்கு கூட ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கோம் இல்லையா சார்? அதை பற்றியும் சொல்லிட்டு அந்த பொறியியல் சம்மந்தமாக அறிமுகம் ஒன்று நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிகிற மாதிரி வகையில் அந்த அறிமுகம் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு சார்.
3: என்னோட புரிதல்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த தகவலும் இப்போ கிடைக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் ஆக்சுவலி அந்த டைமில் சேர்ந்துருந்தோம். எனக்கு வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா, எங்களோட பிரதர் நியர்பை ரிலேட்டிவ்ல 5 எங்களோட அடுத்த 2 வீடுகள் தள்ளி உள்ள ஒரு நண்பர், எங்க அப்பாவோட நண்பரோட மகன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் முதல் பட்டதாரி குடும்பத்துங்கிறனால எனக்கு குடும்ப வழியாக எனக்கு எந்த ஒரு அறிவுரையும் எங்களுக்கு வழங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு.
2: இன்றைய கால சூழல நிறைய பேர் இப்படிதான் சார் இருக்கிறாங்க. அந்த முதல் பட்டதாரி தான் நீங்க அப்ப எந்த நிலைமையில இருந்தீங்களோ இன்னைக்கு பல மாணவர்களுடைய நிலைமையும் அதுதான். அந்த முதல் பட்டதாரி அதை பத்தின எந்த ஒரு நாலேஜும் இல்லாம தான் இருக்காங்க. அதனால உங்களுடைய இந்த வழிகாட்டுதல்

0: கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா அமையும்.
1: கண்டிப்பாக இருக்கு. பொறியியல் பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறதுனால இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் என்ன எப்படிங்கறத ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அன்றாட வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா கணிதமும் அறிவியலும் நமக்கு அதை பயன்படுத்துவதோட முனைப்பு தான் நம்ம இப்ப பாக்குற பொறியியல் துறை. பெரிய வேலை வாய்ப்புகளும் இப்ப இண்டஸ்ட்ரி 4.0 இப்ப கரண்ட்ல இருக்கும், அடுத்து வரப்போறது இண்டஸ்ட்ரி 5.0 சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி 1.2.0 எல்லாம் இருந்துச்சு. சோ இதுல என்ன இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னன்னா ஏஐ பயன்பாடுதலும் சைபர் செக்யூரிட்டியும் நமக்கு போயிட்டு இருக்கு. இதோட அடுத்தது பரிமாணம் என்னன்னா பரிமாணமா வளர்ச்சி அடையிறது ஹியூமன் அண்ட் கம்ப்யூட்டர், ஏஐ அண்ட் மனித பயன்பாடு இன்டகிரேஷன் தான். அதை எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோங்கிறது தான் வரகா ஃபியூச்சர். இப்போ நம்ம இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உலக அளவில் அதிக வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிற துறைன்னு பாத்தீங்கன்னா பொறியியல் துறை. முன்னாடி கம்பெனி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கும்போது அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்க போறாங்களோ அதுக்காக அவங்கள தயார்படுத்தி அதுக்கப்புறம் அந்த வேலையில் அவங்க அமர்த்துவாங்க. இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா பையன் படிக்கும் போதே வேலை வாய்ப்புக்கு தயாராக அவங்க வரணும், அவங்கள தகவல் அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ கம்பெனி சைடில் அதிகமாக இருக்கு.
0: அதாவது வெறும் ஏட்டு படிப்பு மட்டும் அல்லாமல் அதை சார்ந்த பிராக்டிக்கல் அறிவு வந்து ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. பொதுவாக சிவில், இசிஇ, மெக்கானிக்கல், IEEE, சிடி, ஐடி இது வந்து எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஏஐ அந்த சைபர் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கு. அப்போ மாணவர்கள் வந்து அந்த மாதிரி ட்ரெண்டிங்கும் விரும்புகிறாங்க. IEEE, ECE இந்த மாதிரி கோர்சஸும் இருக்கு இல்லையா சார்? இப்போ மாணவர்கள் எந்த மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணலாம்? மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சில பேருக்கு அந்த விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே நம்ம இன்ஜினியரிங் போகணுன்றதை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேத்ஸ் குரூப் படிக்கணும், மேத்ஸ் குரூப் இல்லைனா இன்ஜினியரிங்குள்ளார போகவே முடியாது அப்படின்றது முதல்ல மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு முடித்த உடனே மேத்ஸ் குரூப் படித்தா மட்டும்தான் இன்ஜினியரிங்குள்ளார நுழைய முடியும். அது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்தப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க சேரணும் அப்படின்னா அது எப்படி அவங்க சேர்றது, அதை எப்படி அவங்க அதற்கான இதெல்லாம் எப்படி தேடுறது? ஏன்னா அவங்களுக்கே இப்போ செல்லில் பார்க்கறதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம சில விஷயங்கள் இப்படி அடிக்கோடி இட்டுட்டோன்னா போதும், அவங்களே அதை டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்
1: இப்போ முதல்ல கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி மேம் உங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எதை நோக்கி அவங்க பயணம் பண்ண போகிறாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் எதை நோக்கி இருக்குங்கிறத முதல்ல மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கு அவங்க முதல்ல பண்ண வேண்டியது எந்தெந்த துறைக்கெல்லாம் அவங்க +2 படித்து அந்த குரூப் எலிஜிபிள்ங்கிறத முதல்ல பசங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் போகிறாங்க, மருத்துவத்துறைக்காக அடுத்து மேல் படிப்பு படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மேண்டேட்டரி இருக்கணும். இப்போ இதுவே பொறியியல் துறை போகிறாங்கன்னா அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கு. இதை எடுக்கும்போது அவங்க 10th முடிக்கும் போதே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிளாரிட்டி அவங்க ஸ்கூல் ஹைஸ்கூலில் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட மேற்படிப்பு என்ன படிக்க பசங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதுக்கு ஏற்ற குரூப்பை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது அவங்களோட மார்க். இப்போ என்னோட எண்ணம் வந்து ஒரு கோர்ஸ் இப்போ NIT IIT படிக்கிற அளவுக்கு எனக்கு நான் முனைப்போடு இருக்கேன்னா என்னோட மார்க் அடிப்படையில் தான் எனக்கு அங்கே கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், NIT IIT சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஃபிசிக் கிடைக்கும். முதல்ல என்னோட மார்க்குக்கு நான் எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்குதாங்கிறத போன வருட மார்க்கான அந்த டேட்டாபேஸ் இருக்கும் வெப்சைட்ஸில், அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியோட டேட்டாபேஸில் முதல்ல செக் பண்ணணும். ரெண்டாவது என்னோட மார்க் அடிப்படையில் நான் காலேஜை சூஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த மாதிரி ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அரசாங்கத்தினால அவங்க நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பிரைவேட் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி கோர்சஸ் நம்ம எடுத்தோம்னா அங்கே இருக்கிற ஃபீஸ் அதெல்லாம் பே பண்ண முடியுமாங்கிறத ஃபஸ்ட்டு பசங்க தெரிஞ்சுக்கணும்.
0: அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க நல்லா பார்த்துக்கணும்.
1: ஏ அவசியம்
0: பார்த்து மெயினாக சொன்ன விஷயம் நம்மளுடைய மார்க்குக்கு எந்த கோர்ஸ் கிடைக்கும், நம்ம எந்த கோர்ஸுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறத முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மார்க் யார் நல்லா அதிகம் எடுக்கிறாங்களோ அவங்களால தான் வந்து சில விஷயங்கள் வந்து போய் சாதிக்க முடியுது. அதனால அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. சில பேர் தங்களை போய் அங்கே டெவலப் பண்ணிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனாலுமே அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது இந்த மார்க். ஏன்னா அந்த பொறுப்புணர்ச்சி, அப்போ அந்த பொறுப்பு ரொம்ப தேவைப்படுது படிப்புக்கு அப்படின்றது அது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சொல்லுங்க.
1: பொருளாதார சூழல் அவங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நிறைய உயர்கல்வி உதவித்தொகை நிறைய இருக்கு. ஸோ அது 15 உதவித்தொகைகள் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த தருணங்கள்ல நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
0: கண்டிப்பா சார். வணக்கம்.
1: பண்ணாங்க. பிடெக்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ இருக்கிற கரிக்குலமில் பிடெக் அண்ட் பிஇக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஸ்சிங்கிறது உங்களோட பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில், நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிடெக்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிஇன் தான் இருக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற அப்படின்னா டெக்னாலஜி ஆரம்ப காலத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொடர்பும் கம்ப்யூட்டரும் தனித்தனியாக இருந்துச்சு இன்டர்நெட் வரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ பிஇங்கிற ஒரு கோர்ஸும் பிடெக் கோர்ஸும் இருந்துச்சு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இயல்பாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கம்ப்யூட்டரும் இப்போ தகவல் பரிமாற்றமும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அலாங் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி

0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே சேர்ந்தா தான் ஒரு அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேரோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வர முடியும். ஒரு கரிக்குலம் அடாப்ட் பண்ணும்போது நம்மளோட பெரிய கல்வியாளர்களோ கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது இனிஷியலி நம்ம ஒரு மேம்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கும்போது அந்த கோர்ஸுக்கு வச்சது தான் பிடெக் அண்ட் பிஇ. இப்போ இருக்கிற கால சூழலில் இந்த ரெண்டு டிகிரிக்குமான வித்தியாசமே எதுவும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் சார். அது எந்த யூனிவர்சிட்டி அதுக்கு வழங்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. டெக்னாலஜி இந்த சென்ஸ் என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜும் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸும் அந்த டெக்னாலஜி கோர்ஸில் இருக்கும். பட் கரண்டா இருக்கிற கரிக்குலம்ல நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல சார்.
1: அடுத்து அவர் என்ன கேட்டாருன்னா பிடெக் படிக்கிறதுக்கும் எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்றது சேர்ந்து படிக்கலாமா அப்படிங்கறது.
0: இத நான் என் குடும்ப சூழல்ல நான் பாத்துக்கிறேன். எனக்கு படிச்சு முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சூழல் இருக்கு. 4 இயர்ஸ்ல ஒரு கோர்ஸ் முடிக்கணும், எனக்கு ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தேவை இருக்கு என் குடும்ப சூழல்னா தாராளமா பிடெக் கோர்ஸ் எனஃப். இப்போ நான் எம்டெக் மேற்படிப்பு படிக்கணும், எனக்கு அதுக்கான போதிய பொருளாதார சூழலும் கால சூழலும் எனக்கு இருக்குன்னா நான் எம்டெக் கோர்ஸ் பண்ணலாம். அது பிஜியில வரும். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன் போறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி போறாங்கன்னா கண்டிப்பா பிஜி கோர்சஸ்க்கான சாலரி ஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு ஜாப் ரோலும் கண்டிப்பா அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்ப்புகளும் கம்பெனியில பர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க சிறப்பா செயல்படணுங்கிற எதிர்பார்ப்பாங்க. சோ இது என்னோட குடும்ப சூழலும் பொருளாதார சூழலை ஏற்படுத்தி எனக்கு என்ன ஆர்வமோ அதை பொறுத்து பண்ணலாம். இது எம்டெக் கோர்ஸ் போனாங்கன்னா அது பிஜியில வரும், பிடெக் கோர்ஸ் அது இளநிலை கல்வி.
1: இன்டகிரேட்டட்னு பிடெக் படிக்காமலே அப்படி படிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்சூனிட்டி
0: இருக்கு. அது பி முடிச்சி ஒரு 4 இயர்ஸ், எம்இ 2 இயர்ஸ், 6 வருஷம் நம்ம படிக்கணும். இதே இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சீங்கன்னா 5 வருஷத்துல நீங்க
1: முடிச்சிடலாம். 6 வருஷம் படிக்க வேண்டியதா
0: 5 வருஷம்ல முடிக்கலாம்.
1: அவங்களோட விருப்பம்
0: சார்ந்தது. எஸ் ஆமா.
1: நீங்க வந்து சீக்கிரமா வேலைக்கு போகணும்னா பிடெக் முடிச்சாலே போதும். ஒருவேளை உங்களுக்கு டைம் படிக்கலாம் அப்படின்றதுனா இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் சேர்ந்து நீங்க 5 வருஷம் படிச்சுக்கலாம்
0: அப்படின்றது.
1: அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சி, அதாவது உங்களுடைய பசங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கலாம், இல்லையா இப்போ கூட பிளஸ் டூவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இரண்டுக்குமே இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். பிளஸ் டூ சேர்ந்து படிக்கின்ற இப்போ மாணவர்களுக்கும் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கவனித்து கேட்டு வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேரில் வணக்கம். மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சார் சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: இப்போ உள்ள பசங்க எல்லாமே பி முடிக்கிறவங்க, பெரும்பாலும் பி முடிக்கிறவங்க பேங்க் எக்ஸாம் எழுதி உள்ள போயிடுறாங்க. அந்த மனநிலைக்கு அவங்க வந்து ஏன் வர்றாங்க? ஆனா பாஸ் பண்ணிடுறாங்க, எல்லாருமே பாஸ் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு எங்க பையனை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எங்க பையனோட படிச்சவங்க கிட்ட ஒரு 20 பேர் ஒரே கிளாஸ்ல உள்ளவங்க பேங்க்ல இருக்காங்க. அந்த மனநிலைமை ஏன் ஏற்படுது? ஆனா ஈஸியா பாஸ் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் வழக்கமா,
1: அதாவது பி முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சொல்றீங்க அதானே சார்?
2: ஆமா ஆமாங்க ஆமாங்க.
1: சரிங்க, நன்றி நன்றி.
0: வணக்கம் சார். நல்ல கேள்விதான் சார். இப்போ சாரு கேட்டது பேங்கிங் மட்டும் சொல்றாங்க. என்ன ஆஃப்டர் பொறியியலோ எந்த ஒரு டிகிரியோ முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீல்டில் அவங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் சார். நீங்கள் பொறியியல் படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க இன்ஜினியரிங்லன்னா ஒரு 3வது வருஷத்துலேருந்தே கேட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அந்த கேட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பிஎஸ்சி, இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்தை சொல்லணும் ONGCயாக இருக்கலாம், கெயில், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் இன்ஜினியரிங் டிகிரிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கும் எழுதலாம். இதில் அடுத்த கட்டத்தில் தான் நம்ம பேங்கிங் ஐபிபிஎஸ் சொல்லுவாங்க அண்ட் எஸ்பிஐல பிஓ, இந்த ரெண்டு எக்ஸாம்ஸும் பசங்க எழுதலாம். அதுக்கு இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, இது போல பல்வேறு துறையில் வேலைக்கு போகிறதுக்கு இன்ஜினியரிங் டிகிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் கேட்ட கேள்வி என்னென்னா அதே இன்ஜினியரிங் படித்த பசங்க நிறைய பேர் உள்ளே போகிறாங்கன்னா இந்த எக்ஸாம்ஸுக்கு எல்லாமே தேவையானது லாஜிக்கல் ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் வேணும். அதாவது மேக்ஸ் அவங்களுக்கு கணிதம் ரொம்ப முக்கியம்.
1: அவங்களுக்கு அது எல்லாமே இதில் கிடைக்கும்.
0: இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கணிதம் அவங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த்தில் மற்ற மாணவர்கள் போல படிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க படிக்கிற டிகிரியிலையுமே அவங்க பாடத்திட்டத்தில் நிறைய கணிதம் சார்ந்த பாடம் தான் நிறைய இருக்கும். ஸோ அதில் அவங்க அந்த துறையில் படிக்கிறதுனால அதில் அவங்க நல்லா படித்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறது ஆப்டிடியூடு இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுக்கு டே டு டே அவங்களோட லைஃப்லையும் அவங்களோட சால்வ் பண்ணுற குவஷன்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே கணிதம் சார்ந்திருக்கிறதுனால இந்த காம்படிட்டிவ் தேர்வும் கணிதம் சார்ந்து நிறைய கேள்விகள் வரதுனால அவங்க ஈஸியா கிராக் பண்ணிட்டு போறாங்க.
1: ஈஸியா அவங்களால பாஸ் பண்ணவும் முடியுது.
0: அதனால
1: அவங்க இத வந்து புத்திசாலித்தனமா சூஸ் பண்ணிக்கிறாங்க.
0: அவங்க மாணவர்களுக்கு இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான். அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. சோ அதனால அவங்களுக்கு ஈஸியா பேங்கிங் செக்டர்ல பொறியியல் துறை படிச்சுட்டு போற பசங்க நிறைய இருக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான்.
1: இத வந்து ரீசெண்டா நாங்க நண்பர்கள் பேசிக்கும் போது இதை பேசிக்கிட்டோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல நல்லா வந்து கெயின் பண்றாங்க மார்க், இன்க்ளூடிங் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் போகிறவங்க கூட அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படின்றது. அதனால் இன்ஜினியரிங் படித்தாக்கா வெறும் அவங்க கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் போகணும்னு இல்லை, அவங்களுக்கு பிடித்த துறைக்கு போகிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது அந்த விஷயம் பார்க்கப்படுது. அது இவர் இந்த நேயர் புரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடியவங்க வணக்கம்.
3: வணக்கம். உடையார்பாளையம் அஜீம்.
1: உடையார்பாளையம் அஜீம், உங்களுடைய கேள்வி என்ன சார்?
2: சார், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுறாங்களே இந்த ஐகேர் எக்ஸாம், அந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்டவங்க

0: எப்படி எழுதணும் என்ன ஏதுங்கிற ஒரு விளக்கம் கொடுங்க சார்.
1: சரி சார், நீங்க கேட்ட கேள்வி அவங்க வந்து
2: இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பத்தி ஐயா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆனால் இது இந்தியன் இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட்னா தமிழ் இந்தியா முழுக்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு மேம். ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் ஐஏஆர்ஐ, அதுதான் ஐயா கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐசிஏஆர்
1: இன்ஸ்டியூட்
2: ஐகேனுங்கிறது எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது மேம், அது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ அந்த இன்ஸ்டியூட் கீழே இருக்கிற காலேஜஸ்க்கு அக்ரி இலவன்டா பசங்க எடுத்து படிக்கிறதுக்கான அந்த யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. ஐசிஏஆர் ஐயா சொன்னாங்களானோ எனக்கு புரியுதில்லை. நான் எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறேன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான படிப்புகளுக்காக அந்த எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்.
1: சரிங்க சார், அது வந்து இன்னும் டீட்டெயில் வேணும்னாக்கா அவங்க நெட்ல போய் பார்க்கலாம். வரக்கூடிய நேரி நாம் சந்திப்போம். வணக்கம்.
3: அன்பு தங்கச்சி,
1: யார் பேசுறீங்க சார்?
3: நான் வந்து என்ன
1: கேள்வி சார் உங்களோடது?
3: அதாவது பாத்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர்.
1: சரி,
3: ஆனா வந்து அவர் வச்சுட்டாருங்க அரியர். அரியர்
1: சரிங்க,
3: அரியர் வச்சுட்டு அப்படி பண்ணலங்க. இப்போ வந்து பிரைவேட் வேலை பாத்துக்கிட்டு
2: இருக்கேன். ஓகே சார்,
3: ஆனா இப்போ வந்து திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா படிக்கலாங்களா?
2: அவங்க படிக்கிற அந்த டிகிரியே கண்டினியூ பண்ண கேக்குறீங்களா, இல்ல மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கிறதுக்காக கேக்குறீங்களா சார்?
3: இல்ல சார், வேற வந்து முடிச்சிருக்காரு, அதே வந்து அரியர முடிக்கல.
2: ஓகே,
3: பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு
2: சொல்லுங்க.
3: திரும்பி வந்து தெரியாதால ஒரு கரெக்டா ஏதாவது ஒரு வேலை படிப்பு வேற ஏதாவது படிப்பா திரும்ப கண்டினியூ பண்ணலாமா?
1: வேற படிப்பு படிக்கலாமா இல்ல இது அரியர கம்ப்ளீட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க?
3: ஆமா மேடம்.
2: இல்ல சார், உங்க கல்லூரிக்கு எந்த வருடம் வரைக்கும் சென்றாங்க, எத்தனை பேப்பர் அரியர் இருக்குங்கிறத பொறுத்தும் இருக்கு சார். ஒரு கோர்ஸ் நீங்க இப்ப சேர்றீங்கன்னா 6 வருஷத்துக்குள்ள முடிச்சிருக்கணுங்கிற கணக்கு இருக்கு. இப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 8 செமஸ்டர் இருக்குன்னா அவங்க 12 செமஸ்டருக்குள்ள அதை முடிச்சிருக்கணும். அதெல்லாம் நீங்க சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆகுதுங்கிறத நாங்க செக் பண்ணணும், அதுக்கான ரெகுலேஷனை செக் பண்ணணும், பிளஸ் இவங்க எந்த இயர்ல டிஸ்கன்யூ பண்ணாங்க, எவ்வளவு பேப்பர்ஸ் இருக்குங்கிறதையும் பொறுத்து தான் சார் இதுக்கான பதில நம்ம சொல்ல முடியும். விட்டு போன பசங்களுக்கு அரியர் உள்ள பசங்களுக்கு எல்லாம் இப்ப வருடத்துக்கு ஒரு முறை நம்ம திருச்சி சர்க்கிளுக்கு ஒரே ஒரு காலேஜ்ல தான் நடக்குது. நம்மளோட பிட் கேம்பஸ் சொல்லுவாங்க, திருச்சியில இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி அங்க நடக்கும். நீங்க உடனே நீங்க படிச்ச கல்லூரியை தொடர்பு கொண்டு அதுக்கு அப்ளை பண்ற ப்ராசஸ் ஆன்லைன்ல வெப் போர்ட்டல் இருக்கு, அந்த வெப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு பணம் கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், எங்கே வேணுங்கிறது சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் உடனே உங்கள் கல்லூரியையும் உங்கள் பல்கலைக்கழகம் எங்கே படித்தாங்களோ அவங்களையும் தொடர்பு கொள்ளுங்கள் சார்.
3: ஓகே சார்,
1: நன்றி நன்றி சார். இவர் கேட்கும்போது ஒரு கேள்வி, அப்போனா வந்து இந்த மாதிரி அரியர் வைக்கிறவங்க எத்தனை வருடத்துக்குள்ளார அதை முடிக்கணும்? இப்போ ஏன்னா அரியர் அப்படின்ற ஒரு பார்ட்னா அந்த பார்ட்டுக்கான சொல்யூஷன்ஸ் சொல்லுங்கள் சார்.
2: அவசியம் மேம், பிஇ எடுத்துக்கோங்க. பொறியியலை பொறுத்த வரைக்கும் 4 வருடம், அதில் பருவம்னு பார்த்தீங்கன்னா 8 பருவம் வரும். அதில் 12 பருவத்துக்குள்ளே அந்த டிகிரி பையன் முடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் டிஸ்டிங்ஷன் வர்றது வந்து நீங்கள் அவங்க கொடுத்த அந்த 8 பருவத்திலேயே நீங்கள் முடிச்சிருக்கோம்.
1: முடிச்சாதான்
2: உங்களுக்கு அந்த டிஸ்டிங்ஷன். பிஜி இப்போ இதுவே நீங்கள் அடுத்து பிஜி பண்ணுறீங்கன்னா 4 பருவம் 2 வருடம் இருக்கும். ஸோ அதுக்குன்னா இன்னும் 2 1 வருஷம் மட்டும் மொத்தம் 6 பருவத்தில் நீங்கள் முடிச்சிருக்கணும்.
1: இது வந்து 12 பருவத்துக்குள்ளார முடிக்கணும். அதுன்னு 6 பருவத்து 4 ஆறுக்குள்ளே
2: நம்ம கோர்ஸ்
1: முடிக்கலாம்.
2: இல்லை மேம், என்ன யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அதுக்கு டைம் கொடுப்பாங்க. இதனால இந்த சொல்ல முடிக்கும்போது சிண்டிகேட் மீட்டிங் இருக்கும், அவங்க உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெகுலேஷனில் சேர்ந்த பசங்க அப்படி தான் இப்போ 2010 முடிச்சிருக்காங்க. நடுவில்லாம் அந்த எக்ஸாம்ஸ் நடக்காமல் இருந்துச்சு. 2018 19 20 தான் அந்த சிண்டிகேட் மீட்டிங் யூனிவர்சிட்டியில் மீட் பண்ணி நிறைய பேர் இது மாதிரி அவங்க குடும்ப சூழல் காரணமாகவோ ஏதோ ஒரு வெளிப்புற காரணங்களாக முடிக்க முடியாமல் இருக்கிறதுனால வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் இருந்து முடிச்சிக்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் நடந்துட்டு இருக்காது. ஸோ இது எல்லாமே எக்ஸ்டென்ஷனில் வரும். ஆனால் இப்படி முடிக்கிற கேண்டிடேட்டுக்கு டிஸ்டிங்ஷனோ இல்லை அவங்களுக்கு ஹானர்ஸ்
1: அந்த அவங்க பாஸ் பண்ணணும், அந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதாவது இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் போது
2: அவசியம்.
1: அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட எனக்கு இது படுது. ஏன்னா அரியர் வச்சிருக்கவங்க அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழல்னா அது ரொம்ப கொடுமையா இருக்கு.
2: இப்ப இருக்கிற சூழ்நிலை மேம், கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கணும் விருப்பப்படுறாங்க. இப்ப யாராச்சும் அரியர் வச்சு அவங்க குடும்ப சூழல் காரணமாக முடிக்க முடியாம இருந்தாங்கன்னா அவங்களோட கல்லூரியையும் அவங்களோட பல்கலைக்கழகத்தையும் அணுகுனாங்கன்னா அதுக்கு தகுந்த வழி உங்களுக்கு கிடைக்கும்.
1: சரி சார்.

0: அடுத்த நேயரை நாம் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ராஜேந்திரன் மணக்குடி.
0: மணக்குடி சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், என்னோட கேள்வி ரெண்டு கேள்வி. பி மெரைன், இது நம்ம நம்ம பகுதியில் இந்த காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே சார் இந்த கோர்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோர்ஸ் நமது பகுதியில், நம்ம டெல்டா மாவட்டங்கள் சின்ன இல்லை பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள் சார், இங்கே இந்த என்னுடைய கோர்ஸ் காலேஜ் எங்கே சார் இருக்கு?
0: இப்போ மணக்குடி ராஜேந்திரன் சார் கேட்டாரு, பி மரைன் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இந்த கோர்சஸ் வந்து இங்கே அருகாமையில் எங்கெங்க இருக்கு, எந்த இடத்துல நம்ம இங்கே படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இங்கே அருகாமையில் இருக்கா இல்லை வந்து அது படிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வெளியில வேற காலேஜுக்கு நம்ம போகணுமா, இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்போ இன்ஜினியரிங்ல மரைன் கோர்சஸும் நம்ம ரீஜன்ல இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க.
0: சரிங்க.
2: அதை வழங்குற கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம ஏரியால இல்லாம நமக்கு நியர்பைன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு ராமநாதபுரம் இருக்கு, முகமது சதக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கீழக்கலையில இருக்கு. அந்த என்ன யூனிவர்சிட்டி வகையில ஒரு பெஸ்டான யூனிவர்சிட்டின்னு பாத்தீங்கன்னா அமெட் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க இந்த மெரைனுக்கான பேர் பெற்ற யூனிவர்சிட்டி தான். ஆனா அது இருக்கிறது நமக்கு குவைட் நம்ம ரீஜன்ல இருந்து கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. கணத்தூர் சென்னை கிட்ட தான் இருக்கு.
0: கண்டிப்பா இந்த காலேஜஸ் அப்படின்றது கண்டிப்பா நெட்ல சர்ச் பண்ணா நமக்கு ஃபுல்லாவே அதனுடைய டீடைல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எப்படி
2: மேலும் அதை பத்தி நமக்கு சொல்லணும்னா அமெட் மெரிட்டைம் யூனிவர்சிட்டின்னு செப்பரேட்டா இருக்கும், கவர்மெண்ட் பல்கலைக்கழகமும் இருக்கு. நேரடியா உங்களுக்கு அந்த பல்கலைக்கழக வெப்சைட்ல போயிட்டு அவங்க செக் பண்ணாலும் அதுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிறதுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள்.
0: கண்டிப்பா அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்னு சொல்லி கேட்டா அது சம்பந்தமா படிக்கணும் அப்படின்னா அது எங்க போய்?
2: இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த நாலேஜ் படி நமக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல வர எதுவும் இல்ல மேம். கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் அவர் ப்ரொவைட் பண்றாங்க. அது பிஎஸ்சிலையும் இருக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, பிஇலையும் நமக்கு இருக்கு, டைரக்டாவும் இருக்கு.
0: அது வந்து நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். அடுத்த கேள்வி, யாரு என்ன வைக்கிறாங்க அப்படின்றத அடுத்த நேயர்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். பாபுராஜபுரம் மாமதி இக்பால்.
0: கேளுங்க
3: சார். காலேஜ்ல யுஜிஎஸ் பிள்ளையில வந்து பிஆர் கேட்கலாம் சார்.
2: பிஆர் இல்ல சார். சார், எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுதி நாட்டா எக்ஸாம் எழுதிருக்காங்களா சார்?
0: வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு?

0: இந்த ஆர்கிடெக்சர் அவங்களுக்கு எங்க அது போய் சேரலாம்?
1: இது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிறது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸும் நமக்கு நிறைய இருக்கு மேம். பட் அது எல்லாருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் டைரக்டா இப்போ இன்ஜினியரிங்னா கவுன்சிலிங் கிடையாது, பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் ஒட்டல் செலவு முறையில் கவுன்சிலிங் நடக்கும், சூஸ் பண்ணலாம். பட் பிஆருக்கு பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் உண்டு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்.
0: அதாவது ஆர்கிடெக்சர் பி ஆர்கிடெக்சர்னாலே அவங்க கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எழுதணும்.
1: இது மாணவர்களுக்கு என்ன ஒரு குழப்பம் வரும்னா, சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சருக்குமான வித்தியாசமும் சில குழப்பங்களும் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்கிறது இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரும், இது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிறது செப்பரேட் மேம். ஸோ இதுக்கான எக்ஸாம் உதாரணத்துக்கு சொல்லணும், நமக்கு நியர்பைலேயே கீவலூர்லேயும் ஒரு கல்லூரிகள் இருக்கு, நம்ம பிஆருக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம தஞ்சாவூர்லேயும் இப்போ இருக்கு. கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தென் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அந்த தென் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இன் சென்னை நிறைய இன்ஸ்டியூட்டும் செப்பரேட்டாக ஆர்கிடெக்சருக்கான கோர்சஸ் கரிக்குலமும் ஃப்ரேம் பண்ணியும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேம்.
0: இப்போ இது வந்து இந்த நாட்டா அது வந்து கண்டிப்பாக எழுதணும்
1: அப்படின்றது, அது எழுதினாதான்
0: இந்த கோர்ஸ்க்கு போக முடியும். இப்போ இவர் வந்து அந்த நாட்டா எழுதியிருக்காரு, இப்போ அதில் அவர் செலக்ட் ஆகி
1: அந்த மார்க் அடிப்படையில் அடுத்து அதுக்கான கலந்தாய்வுக்கு அவங்க கலந்து
0: கவுன்சிலிங் வந்து அவர் போக
1: அதில்
0: அப்போ அவர் வந்து கவலைப்பட தேவையில்லை, இக்பால் சாருக்கு வந்து கவுன்சிலிங் தானாகவே வந்துடும். என்ட்ரன்ஸ்
1: சாருக்கான நம்மளோட அறிவுரை என்னன்னா, எவ்வளோ கட் ஆஃப் அவங்க கவுன்சிலிங்கில் மார்க் இருக்குது, அவங்க பிளஸ் டூவில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, கடந்த வருடம் ஐயா தேர்வு செய்ய போகிற கல்லூரிகளில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்குங்கிறத கொஞ்சம்
0: வணக்கம்.
2: அவன் எம்டெக் படிக்கணும்னு ஆசைப்படுறாப்ல இப்ப.
1: ஓகே மேம்,
2: எப்படி சார் என்ட்ரன்ஸ் எழுதணுமா இல்லைன்னா வேற வேலையை பார்த்துட்டு படிக்கணும் சார் எப்படி?
1: மேம், அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு மேம். நீங்கள் அது வருடத்துக்கு ஒரு முறை கால்ஃபர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எழுதி அந்த என்ட்ரன்ஸோட மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்து கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டிஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ சிஜிபிஏவோ அதை வச்சு நேரடியாக அந்த கல்லூரிகளை தொடர்பு கொண்டும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அதுக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலுமே அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும், அதை நீங்கள் அந்தந்த காலேஜ் சென்டர் போடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 கல்லூரிகளில் சென்டர் நடக்கும், அங்கே நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நீங்கள் சீட்டு வாங்க முடியும். ஆனால் இங்கே நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னென்னா வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமான்னு எதிர்பார்க்குறாங்க, அது ப்ராசஸில் இல்லை மேம். யூனிவர்சிட்டிஸ் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்களா எனக்கு நாலேஜ் இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற எந்த கல்லூரியிலயுமே நீங்க படிச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்ல.
0: நன்றி நன்றி. இப்ப வந்து சார் இன்ஜினியரிங் கோர்சஸ் பத்தி நம்ம சொன்னோம், இப்ப இதுல நியூ கோர்சஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சில இடங்கள்ல வந்து அது வெளியில அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கும், நிறைய புதிய கோர்சஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்ப அது சம்பந்தமான கோர்சஸ் என்ன இருக்கு, அது எப்படி மாணவர்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: ஓகே மேம், இப்போ நான் சொல்ல போற கோர்ஸ் எல்லாருக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா அதை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க.
0: சரி சார்.
1: இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதுதான் எல்லாருக்கும் இப்போ கேள்விப்பட்ட பேரா இருக்கும். அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வருவாங்க. இப்போ அடுத்த ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, இப்போ வரப்போற இதில் சைபர் செக்யூரிட்டி அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்றாங்க. இதுதான் அடுத்தடுத்த பரிமாணங்களுக்கு நம்மளோட டெக்னாலஜிஸ் போகிறதுக்கு. ஆனா இந்த நாளை தவிர ஸ்டாண்டர்டான கோர்சஸும் சில கோர்சஸ் இருக்கு, நான் நேம் பண்ணிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்கு, ஃபுட் ப்ராசஸிங் இருக்கு, மைனிங் இன்ஜினியரிங் இருக்கு, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கு, பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, லெதர் அண்ட் லபர் டெக்னாலஜி, பெட்ரோலியம், ஸோ இது போல நம்ம மெட்டலர்ஜி, ஸோ நம்ம கேள்விப்படாத நிறைய கோர்சஸ் இருக்கும். ஆனா ஏன் மக்களிடையிலே நிறைய பேருக்கு தெரியலன்னா அதை படிக்கிற சீட்ஸ் அதுக்கு அங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப லிமிட்டடான கவர்மெண்ட் காலேஜஸ் டாப் கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொன்ன கோர்சஸ் மெஜாரிட்டியா இருக்கிற இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சோ அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த மெயின் கேம்பஸ்ல மட்டும்தான் இந்த கோர்சஸ் நிறைய இருக்கு. இதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் குவாலிட்டி அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சு படிக்கிறாங்களோ அவங்க போய் அதை அப்ளை பண்ற அளவுக்கு அவங்கள தகவல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கு. பட் இதை பிரிஸ்கிரைப் பண்ற யூனிவர்சிட்டிஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு, இதுக்கான தேவைகளும் லிமிட்டடா இருக்கிறதுனால அந்த கோர்சஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கு. இப்ப டிமாண்ட் அதிகமா உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப இணையதளம் இல்லாம எதுவுமே நம்மளால இப்ப ஈவன் நம்ம ஒரு பேமெண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு மெசேஜ்ல ஆரம்பிச்சு நம்ம நம்மளோட நம்மளோட வீட்டுல இருக்கிற மொபைல் போன் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா டிவைஸுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப என்னன்னா இத நம்மளோட டேட்டா நம்மளோட தகவல்களை எப்படி பாதுகாத்துக்கிறத சொல்றதுதான் சைபர் செக்யூரிட்டி. அது ஒரு கம்பெனியோட டேட்டாவை எப்படி பாதுகாத்துக்கிறது அது தனியா ஒரு அந்த படிப்புல சேரும். ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதரோட டேட்டாவை எப்படி பாதுகாப்பா வைக்கிறதுங்கிறதையும் ஒரு படிப்புல இருக்கும். சோ இது வரப்போற காலகட்டத்துல அனைத்து கம்பெனியும் இந்த டெக்னாலஜி அடாப்ட்

0: பண்ணி தான் ஆகணும். எல்லாம் எல்லா
1: இண்டஸ்ட்ரியுமே
0: இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நிறைய வாண்டட் இருக்கு. இப்போ தான் நம்ம கண்ட்ரியில் இருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லா இருக்கும். ஆனால் நார்மல் ஒரு படிப்பு மாதிரி நான் பாடத புத்தகத்தில் இருக்கிறது மட்டும்தான் படிப்புன்னு இல்லாமல் இதை நிறைய டூல்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத ப்ராக்டிக்கல் நாலேஜோடு அவங்க பசங்க படித்தாங்கன்னா இதுக்கான ஜாப் நிறைய வாண்டட் வருங்காலத்தில் வரும்.
1: இப்போ இதை பற்றின புரிதல் மாணவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கு
0: பார்த்துட்டு இருக்கோம் மேம். ஏன்னா இப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸும் ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க.

0: அளவுக்கு இருக்கு
1: பார்த்துட்டு இருக்கோம் மேம். ஏன்னா இப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸும் ஏஎம்எல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஏ மட்டும் நமக்கு கத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஏன்னா ஏஐக்கு பேசிக்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதுல இருக்கிற கோர்சஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கு மேல இதையும் இருந்தா சிறப்பா இருக்கும் அவங்களோட வேலைவாய்ப்பு. போக ஏஐ டூல் இருக்கலாம், பட் ஏஐ டூல டெவலப் பண்றதுக்கு நமக்கு பேஸ் எது வேணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும். ஸோ பசங்க ஜாபுக்கு போகும்போது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 100 ஆப்பர்ச்சுனிட்டி ஏயில வந்தா அதோட பேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது ஒரு 1000 ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற கோர்ஸ் அலாங் வித் ஏஐ படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜாபுக்கான கிடைக்கிற பாசிபிலிட்டி இன்னும் நிறைய இருக்குங்கிறது எங்களோட ரெக்கமெண்டேஷன்.
0: நேத்து சைபர் செக்யூரிட்டி பத்தி பேசும்போது கூட நீங்க அதான் சொல்லுங்க, வெறும் சைபர் செக்யூரிட்டின்றதுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கம்மி, ஆனா அத ஒரு இதோட ஜாயின் பண்ணி எலெக்டிவ் சப்ஜெக்ட்டா வச்சிருக்காங்க. அதுவும் சொல்லுங்க சார்,
1: எம் பிஎஸ்சி அதுல ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கோர் அவங்களுக்கு பேசிக்கா என்னென்ன நாலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி தெரியணும்ங்கறத தெரிஞ்சிட்டா அதுல என்னெல்லாம் பிரச்சனை வரும் தெரியும். அப்ப இந்த சைபர் செக்யூரிட்டி சொல்றாங்க, சைபர் ஃபோரன்சிக்னா அதுல நடக்க தவறுகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, சோ இத எங்க அப்ளை பண்ணலாம், எப்படி எங்களோட டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணலாம்ங்கிறது இன்னும் கிளாரிட்டியா பசங்களுக்கு தெரியும். வேலை வாய்ப்புக்கும் போகும்போது சைபர் ஃபோரன்சிக்ஸ்ல இன் கேஸ் அவங்களுக்கு விருப்பம் இல்ல அந்த டைம்லனா கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாப்புக்கு அவங்க ரிலெவன்ட்டான ஜாப்ஸ்க்கு அவங்க போயிடலாம், சாஃப்ட்வேர் சைடுல கூட மூவ் ஆகும்.

0: அதனுடைய சிறப்பம்சம் என்ன?
1: நம்மளோட நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட NITயும் 25க்கும் மேற்பட்ட IITயும் இருக்கு. ஸோ இதோட கேம்பஸ் உதாரணத்துக்கு நம்ம காரைக்கால்லயே NIT கேம்பஸ் இருக்கு. இப்போ இதுக்கான என்ட்ரன்ஸ்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் JEE. ஆனா JEE ரெண்டு இருக்கு. JEE எக்ஸாம் கால் ஃபர் பண்றது, அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனை கால் ஃபர் பண்றது அக்டோபர் டு நவம்பர் நடக்கும். அதை ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நடக்கிறது ஜனவரி மாசம் எக்ஸாம் நடக்கும். JEE மெயின்ஸ் சொல்லுவாங்க, அது ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதுல குறித்த மார்க் அடிப்படையில் அடுத்த JEE அட்வான்ஸ் நடக்கும். இதுல யாரெல்லாம் பசங்க மார்க் எடுத்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க ஒரு கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் மேல இருக்கிற பசங்க எல்லாமே அடுத்து JEE அட்வான்ஸ்க்கு போவாங்க. ஸோ JEE அட்வான்ஸ்ல இருக்கிற மார்க் பேஸ் பண்ணி தான் உங்க IITs அண்ட் NITsக்கான கவுன்சிலிங்ல நீங்க அட்டன் பண்ண முடியும். அங்கேயும் உங்களுக்கு வெறும் மார்க் மட்டும் இல்லாம உங்களோட பிளஸ் டூ மார்க்ஸும் வச்சு அவங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்ல நம்ம கலந்து கொண்டு அவங்களுக்கான தேவையான சீட்ஸ் எடுக்கணும். அதுக்கும் நாங்க மாணவர்களுக்கு கொடுக்கறது, நீங்க எந்தெந்த இன்ஸ்டியூட் எல்லாம் செலக்ட் பண்ண போறீங்களோ அதோட ப்ரீவியஸ் இயர் டேட்டா பேஸ் செக் பண்ணாம பிளாங்கா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஸ்டியூட் கிடைக்கல, தேவையான கோர்ஸ் கிடைக்கலன்னா அடுத்து என்ன கொடுக்கலாங்கிறத ஒரு குழப்பம் ஏற்படும். இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணும் போதே அந்த சாய்ஸ் கொடுக்கும் போதே கண்டிப்பா லிஸ்ட் அவுட் ஒரு 50 காலேஜ் 50 கோர்சஸ் ஆச்சும் கையில வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கிறது எங்களோட ரெக்கமெண்டேஷன்.
0: இது வந்து காரைக்கால்னு சொன்னீங்க சார், இப்போ இது தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தான் சொன்னீங்களா?
1: ஆமாம், NIT IIT பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரிங்கிற எதுவும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா நடக்கிற காமன் இது. ஆனால் அதுல என்ன ஒரே ஒரு நல்லதுன்னா எந்த ஸ்டேட்ல அந்த NITs IIT இருக்கோ அவங்க ஸ்டேட்டுக்கான ஒரு கோட்டா இருக்கும். இப்போ 50% நம்ம ஸ்டேட்ல இருக்குன்னா நம்ம ஸ்டேட் மாணவர்களுக்கு ஒரு 50% அதில் ஒதுக்கீடு இருக்கும், அதர் ஸ்டேட்டுக்கான ஒதுக்கீடு நமக்கு இருக்கும். ஸோ அதில் நமக்கு ஒரு முன்னுரிமை அங்கே இருக்கும். அடிப்படையில் பையன் அப்ளை பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க படிச்சது எப்படி அங்க தேவைப்படும், அதுக்கான வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூட அவுட்புட் எவ்வளோ, அந்த மாதிரி ரொம்ப ப்ரிசைஸான குவெஸ்சன்ஸா இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு புரிஞ்சு படிங்க, ஃபிஃப்த்ல இருந்து ஏன் படிங்கன்னு சொல்றோம்னா பேசிக்ஸ் ஆரம்பிக்கிறது ஃபிஃப்த் சப்ஜெக்ட்ல இருந்து 12th சப்ஜெக்ட் வரைக்கும் வரும். ரொம்ப கோர்னு பாத்தீங்கன்னா 8th to +2 அவங்களோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதை மூணுத்து பயாலஜி இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட சப்ஜெக்ட்ல இருந்து குவெஸ்சன் வரும்.
0: அடுத்து வந்து நேர் சந்திச்சுட்டு அடுத்து கேள்விகள் நிறைய இருக்கு. வணக்கம்.
2: வணக்கம். ஏன்னா காட்டுமன்னார் கோயில இருந்து குழந்தையப்பன் பேசுறேன்.
0: கேளுங்க சார்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: அதாவதுங்க நான் ஒரு படி கொஞ்சம் மேலே போறேன். இப்ப நீங்க 12வது முடிச்சிட்டு பொறியியல் படிப்புக்கு எப்படி போலாம் என்ன போலான்னு சொன்னீங்க. இப்ப பொறியியல் படிப்புக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு 4 வருஷம். இந்த 3வது வருஷம் முடிவுலயே கூட அந்த கேம்பஸ் இன்டர்வியூல வந்து எடுக்கிறாங்களே, அவங்க எந்த அடிப்படையில அவங்க எடுக்கிறாங்க? இதுக்காக அவங்க அந்த பசங்க ஏதாவது டீம் ஒர்க்கா ஏதாவது செஞ்சு அவங்க அந்த சான்றிதழ் எல்லாம் இருந்தா ஈஸியா எடுக்கிறாங்களா? அது என்னன்னு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கிறாங்க அந்த க்வெஸ்சனோட இதையும் சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன். 3 வருஷத்துல கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சேர்ந்து நீங்க சொல்லும் போது இன்னும் நல்லாவே
1: நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே கார்லேட் பண்றேன் மேம். பசங்க கோர்ஸ்ல ரெகுலரா படிக்கிற பாடத்திட்டத்தோட சேர்த்து நம்மளோட கரிக்குலம் ஸ்டாண்டர்டா இருக்கிற கரிக்குலம்னா நம்மளோட பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தியரி செப்பரேட்டா இருக்கும், பிராக்டிக்கல் தனியா தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே எப்ப நம்ம சேர்த்து படிக்க உணர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வேலைக்கு போறப்போ நமக்கு எந்த அளவுக்கு சிரமம் இல்லாம போகலாம். தியரி தனியா பிராக்டிக்கல் தனியா நம்ம எப்பெல்லாம் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலும் நம்ம கம்பெனியில இருக்கிற இப்ப டே டு டே நடக்கிற ஒர்க்கை நம்ம போய் அங்கே அடாப்ட் பண்றதுக்கு நிறைய சிரமமா இருக்கும். இப்ப சார் கேட்ட கேள்வி எப்படி தேர்ட் இயர் முடிக்கும் போது ஜாபுக்கு போகலான்னா அதை இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. இப்ப காலேஜோட கரிக்குலம்ல கம்பெனில என்ன நடக்குது, இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுங்கிறத போய் கத்துக்கிறதுக்கு ஒரு பீரியட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப இன்டெல், கூகுள், அமேசான், இப்போ நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும், நிறைய IITs IITல கூட இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நடக்கும். ஸோ பையன் என்ன பண்ணலாம், படிக்கும் போதே அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்க எந்த இதுக்கு ப்ரொஃபஷனுக்கு போக விருப்பப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸ் இவங்க எங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப்ஸ் நடக்குது கோர்சஸ் நடக்குதோ இவங்க போய் படிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதெல்லாம் ஒரு கிரெடிட் கோர்ஸில் வரும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டை நிறைய அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ NIT IITல போய் ஒரு கிரெடிட் கோர்ஸை படிச்சுட்டு வராங்கன்னா இங்கே அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு கோர்சஸ்க்கு பதிலாக அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா அவங்க இங்கே வந்து ஒரு தியரி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கம்பெனியில் போய் ஒரு நல்ல இப்போ பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு

அடுத்து இப்போ வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கும் போது சாதாரணமாக கவுன்சிலிங்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதுறாங்க. ஸோ கவுன்சிலிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக போகிறாங்க இல்லையா சார், ஜெய் எழுதுறாங்க. இப்போ அது இல்லாமல் என்ஐடி ஐஐடி இதில் சேர்றவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பசங்க அவங்களுக்கே தெரியுது நம்மளால் இந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்ற அந்த நாலேஜோடு வர்றவங்க செய்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் சார், அந்த ஜெய் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்து வந்து

0: இன்ஸ்டியூட்லேயோ ஒரு ஆர்கனைசேஷனில் போய் அங்கே கற்றுக்கிட்டும் ப்ராக்டிக்கல் நாலேஜை இங்கே தியரிக்கு பதிலாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பையன் இங்கே காலேஜ்லேருந்து கொடுக்குறோம், ஒரு 30 டேஸாக இருக்கலாம், 45 டேஸ் இல்லை 60 டேஸ் போகிறாங்கன்னா அங்கே கம்பெனியில் உள்ள சூழலை புரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள டெக்னாலஜி பையன் கற்றுக்கிட்டான்னா அவங்க உடனே அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட பிளேஸ்மெண்ட்டாக மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ஏன் கம்பெனிஸ் வந்து ஃபைனல் இயர் பசங்களை எடுக்கிறாங்கன்னா, இப்போ ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கும், அடுத்து வரப்போகிற வருடம்னா உடனே அந்த பையனத்துக்கு இந்த ப்ராஜெக்டில் டெப்ளை பண்ண முடியாது, அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, கடைசி இயர் ப்ராஜெக்ட் பையன் காலேஜில் பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்டை அவங்க கம்பெனியில் வர சொல்லி பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த கொடுக்குற ப்ராஜெக்ட்டும் அவங்க என்ன கரண்ட்டாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அதை பையனை கொடுக்கறதுனால இவன் படிப்புக்கும் அது சம்மந்தமாகுது, அதை அவங்க ப்ராஜெக்டாகவும் சப்மிட் பண்ணிப்பாங்க. கம்பெனியில் போய் வேலைக்கு சேரும்போது அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அது ரிலவெண்ட்டாக அவன் ட்ரெயின் ஆனதுனால நேராக அவங்கள தூக்கி ஒர்க்லேயே டெப்ளை பண்ணிடுவாங்க. மியூச்சுவல் பையனுக்கும் பெனிஃபிட், இன்ஸ்டியூட்டுக்கும் பெனிஃபிட், அது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும் பெனிஃபிட்டாக அமைஞ்சிடும்.
1: இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 7.5 கொடுக்குறாங்களே சார், அது கண்டிப்பாக தெரியணும் அப்படின்ட்டு அந்த 7.5 பற்றி சொல்லணும்.
0: அவசியமா, இப்போ எங்களை அணுகிற நிறைய மாணவர்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் எங்கள்கிட்ட வந்து டவுட் கேட்கும் போதும் 7.5 சீட்டு கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. எந்த ஒரு தனி மனிதராலையோ ஒரு ஆர்கனைசேஷனாலேயோ ஒரு காலேஜ்னாலேயோ 7.5 சீட்டை கொடுக்க முடியாது. முதல்ல அதுக்கு அவங்க அந்த ப்ராப்பர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ மெடிக்கல் கவுன்சிலிங் அவங்க அப்ளை பண்ணணும். அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெண்டு வகையாக அவங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் 7.5 கேட்டகரியிலையும் நம்ம ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம், எந்தெந்த காலேஜிலலாம் சீட் இருக்கோ அதை சாய்ஸ் கொடுக்கலாம். நார்மல் ஜென்ரல் கோட்டாலையுமே அவங்க எந்த காலேஜிலலாம் சீட் இருக்கோ அவங்க சாய்ஸை கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் 100 சீட் இருக்கு மேம், அது 7.5 சீட்டு, 100ல் 7.5 சீட் வந்து 7.5 கேட்டகரினா, உதாரணத்துக்கு 50 பேர் அப்ளை பண்றாங்க 7.5 கேட்டகரினா, டாப் 7 பேருக்கு மட்டும் தான் அந்த சீட்டு
1: கிடைக்கும்.
0: பேலன்ஸ் உள்ள பசங்களுக்கெல்லாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு அவங்களோட அவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகிடும். ஸோ அதனால அப்ளை பண்ணும்போது மார்க் அடிப்படையில் தான் நமக்கு 7.5 கேட்டகரி அப்ளை ஆகும். அப்படி அது கிடைக்காத பட்சத்தில் அடுத்த சாய்ஸ் நம்ம என்ன வைக்க போறோங்கிறதையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் 7.5 கிடைக்கல, இன்னொரு கல்லூரியில் நீங்க சாய்ஸ் கொடுக்கும் போதே ஒரு 10-20 காலேஜ் கொடுக்கலாம். ஆனால் அது எல்லாருக்குமே கிடைச்சிருமானா, அந்த டாப் மார்க் உள்ள அந்த 7.5 கேட்டகரி எத்தனை சீட் இருக்கோ அதை அப்ளை பண்ணுற பசங்களை பொறுத்து தான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா.
1: அடுத்து ஒரு கேள்வி கேட்டுட்டு நேயர் சந்திக்கலாம்னு பார்க்குறேன் சார், அதாவது மார்க் அடிப்படையில் கோர்சஸ் எடுக்கிறது சிறந்ததா, இல்லை இப்போ அந்த பையனுக்கு இந்த கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் எடுக்கிறது சிறந்ததாக இருக்குமா? ஏன்னா மார்க் அப்படிங்கும்போது அந்த பையனுடைய அந்த கெப்பாசிட்டியை அது நிர்ணயிக்குது. அதனால் சொல்லுவாங்க, ஒன்றால் இது முடியும்ப்பா இது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் ஆசைப்படுறான் அப்படின்றதுக்காக இன்னொரு கோர்ஸ் நம்ம கொடுக்கலாமா? இது வந்து ஒரு தெளிவு.
0: நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் தான், மார்க் அப்படிங்கிறது அது ஒரு விசிட்டிங் கார்டு.
1: சரிங்க சார்.
0: ஒரு இன்டர்வியூ ஹாலுக்கு வரீங்கன்னா அந்த ஹாலில் வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் தான் அந்த மார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளது பையனோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். ஏன்னா மார்க்கை வச்சு நம்ம பையனை இட போடவே முடியாது. உதாரணத்துக்கு பிளஸ் டூவில் கொஞ்சம் சுமாராக படித்த பையன் கூட அடுத்தடுத்த லெவலில் யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்குமே அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸை பொறுத்து மார்க்கை வச்சு நம்ம அவங்கள பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு விருப்பம் இருக்குனாலும் ரியாலிட்டி என்ன, அந்த விருப்பமான கோர்ஸை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவங்க எலிஜிபிளா இருக்காங்களா, ஸோ அவங்க கிடைக்கிற மார்க்குக்கு அவங்களுக்கு இன்ஸ்டியூட் கிடைக்குமா, இன்கேஸ் அவங்க கிடைக்கிற இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலனா அடுத்து உள்ள காலேஜ் எடுத்து படிக்க பையனுக்கு விருப்பமா, அந்த ஃபினான்ஷியல் ஃபீசிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வருங்காலத்தில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி விருப்பம் இருக்கா, தேர்வு இருக்காங்கிறதையும் கொஞ்சம் பையன் இது எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் சேர்த்து கொஞ்சம் முடிவு பண்ணணும். தேவைப்பட்டால் அந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறவங்க, என் அண்ணனோ என்னோட பிரதர்ஸோ சிஸ்டரோ அங்கிளோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் அந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்களோட முடிவை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: கேட்குறோம், இப்போ ஆள் இருக்காங்க, அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னா கேட்கலாம் சார். இப்போ அது மாதிரியான வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் பற்றின விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க சார்? அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக சேவீங்க, அதை எப்படி சேர்க்கு?
0: இந்த டைமில் இப்போ ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பதில் வந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது, மொபைல் ஃபோன் இல்லாத ஃபேமிலி இப்போ இருக்கிற சூழலில் கிடையாது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு கோத்ரூ பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குற வகையில் நம்ம ரீஜியனில் இருக்கிற மாணவர்களுக்கும் டெல்டா ரீஜன் மாணவர்களுக்கும் தேவையான இந்த ஈவெண்ட் ஒரு முன்னெடுப்பா நீங்க எடுத்து பண்றது அவங்களுக்கு ரைட். இந்த சோர்ஸ்ல போய் கிடைச்சா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த தூண்டுதல் இருக்குல்ல மேம், அது இருந்துச்சுனாலே மாணவர்களுக்கு எல்லாமே வெப்சைட்ஸ் அண்ட் டொமைன்ஸ் அண்ட் பிளாக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல பார்த்து அவங்க படிக்கலாம். தயவு செஞ்சு மாணவர்கள் வந்து இந்த பிளஸ் டூ இந்த கேப்பா இருக்கட்டும், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், ஒரு 1/2 hour a day ஸ்பெண்ட் பண்ணல இஸ் மோர் தன் எனஃப். அவங்களோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன இருக்குங்கிறத ஈஸியா அவங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: அதாவது தேடுதலும் ஆர்வமும் ரொம்ப முக்கியம்ன்றீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமையும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து சார், பொதுவாக பசங்களுக்கு வந்து

0: படிக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து அதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். படிக்கிறது கம்மியாக ப்ராக்டிக்கல்ஸ் அதிகமாக அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கா சார்? அது எப்படி, அதாவது நீங்க சொன்னீங்க அதே இருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட
1: கேட்குறேன்.
0: ஒரு நேர் சந்திச்சுட்டு விடை சொல்லலாம் சார். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
2: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியத்திலிருந்து அனிஷா.
0: அனிஷா, உங்களுடைய கேள்வி சொல்லுங்கம்மா.
2: மேடம், என்னுடைய பிள்ளை வந்து இப்ப பிளஸ் டூ போறா.
0: சரிங்க.
2: அவ வணிகம் மற்றும் வரலாறு சூஸ் பண்ணி படிக்கிறா தமிழ் மீடியத்துல.
0: சரிங்க.
2: அவ அடுத்தது என்ன படிக்கணும், எது படிச்சா அவளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்கறத சொல்லுங்க மேடம்.
0: சரி, நன்றிம்மா, நன்றி.
1: இப்போ வணிகத்தை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்னு செப்பரேட்டாக இருக்குது மேம். ஆனால் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் இருக்குமாங்கிறது லிமிடெட் இன் காலேஜஸில் தான் எக்கனாமிக்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரி பிளஸ் டூவில் முடிச்சிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி லெவன்ட்டு அடுத்தடுத்த காலேஜஸில், இப்போ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம திருவிக்கா திருவாரூரில் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் ஹிஸ்ட்ரி கோர்சஸ் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லையும் இருக்குது மேம். ஹிஸ்ட்ரியும் போகலாம், அவங்க எக்கனாமிக்ஸ் பிஎஸ்சி சைடும் போகலாம். காமர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி மட்டும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மேம். மேடத்தை நீங்கள் ஃபர்தராக கூட நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
0: ஓகே சார். இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு அந்த ப்ராக்டிக்கல் அதிகமாக படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக அப்படி இருக்கும்போது பசங்க சில பேர் அது ஆர்வமாக செய்வாங்க, சில பேருக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உள்ள பசங்களுக்காக சொல்லுங்கள் சார்.
1: ப்ராக்டிக்கல் நாலேஜ் இப்போ நம்ம யோசிக்கிறது மாதிரி தான் மேம் இண்டஸ்ட்ரியும் யோசிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில கோர்சஸ் வந்து இண்டஸ்ட்ரி அலைன்டு கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்னு சொல்கிறது எல்லாமே எதை நோக்கி சொல்கிறோம்னா இதை எங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம், படிக்கிற பாடத்திட்டத்தில் படிக்கிற ஒரு பாடத்தை எங்கே அப்ளை பண்ண போகிறோம், அதை ஒரு ப்ராக்டிஸாக தான் நம்ம காலேஜோட லேப்ஸ்லாம் பண்ணி பார்ப்போம். ஆனால் ரியலாக அதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைடில் தான் இருக்கும். ஸோ அப்போ கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நாங்கள் என்ன அங்கே ஒர்க் பண்ணுறோமோ அதை ஒரு பாடத்திட்டமாக கொடுக்குறோம், முடிஞ்சால் நீங்கள் அதை கரிக்குலம் அடாப்ட் பண்ணி பண்ணுங்கள், அது வந்து கம்பல்சரி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, நிறைய ரெப்யூட்டட் காலேஜஸில் இருக்குது, இது பாரதாசன் யூனிவர்சிட்டியும் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியும் இருக்குது. இப்போ பாரதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்ஸ் பேர் என்னன்னா பிபிஎஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காங்கிரஸ் சிஸ்டம், என்டையராக அவங்க என்ன படிக்கணும் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இருந்தது அவங்க கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னா தியரி தனியாக ப்ராக்டிக்கல் தனியாக இருக்காது, தியரி கம் ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே பாடத்திட்டத்தில் சேர்ந்து வரும். பையன் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இல்லாமல் அவன் படிக்கிறத அன்னன்னைக்கு அந்த லேபில் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டியுமே அவங்களோட டாடா கன்சல்டன்ட் சர்வீஸ் கொடுக்குற அவங்க ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண விஷயமாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த பையன் இப்போ அவன் படிக்கிற டொமைனில் இருக்கிற எந்த கம்பெனிக்கு வேணால் தன்னை ஈஸியாக போய் ஜாபில் போய் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ விப்ரோவா இருக்கட்டும், டிசிஎஸ், நாஸ்காம், இன்டெல் இவங்கெல்லாம் சேர்ந்து சைபர் செக்யூரிட்டிக்கான கரிக்குலம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிசிஎஸ்ல இருக்கிற ஃபேக்கல்டி சார்ட்ட கேட்கும் போது சைபர் கோர்சஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ரீசன் என்னன்னா இப்போ வரப்போற ஃபியூச்சர் ட்ரெண்ட் அதை பேஸ் பண்ணி நிறைய இருக்கும், எங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் நிறைய கம்பெனியில தேவைப்படும், ஸோ அதுக்கான கரிக்குலம் நாங்கள் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கரிக்குலம் கூட எங்களுக்கு அடாப்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கரிக்குலம் வச்சுதான் ஃபர்தரா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பையனுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: சரி சார், கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
3: அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் வெண்ணிலா முருகபாண்டியன்.
0: சொல்லுங்கம்மா வெண்ணிலா, உங்களுடைய கேள்வி என்னம்மா?
3: எங்க பையன் டிப்ளமோ படிக்கிறான் மேம்.
0: சரிம்மா.
3: அவங்க செகண்ட் இயர் முடிச்சிருக்காப்ல, ரெண்டு பாடத்துல அரியர் இருக்கு, எழுதிட்டே இருக்காப்ல, இன்னும் கிளியர் ஆகல, இன்னொரு வருஷம் படிக்கிறது இருக்கு.
0: டிப்ளமால சொல்றீங்க? சரி,
3: நம்ம அடுத்தபடி என்ன படிக்க வைக்கணுமா மேம், என்னன்னு தெரியல, எங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சரிம்மா.
1: வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
1: மேல படிக்க வைங்க, அது முதல் என்னோட பதில். ரெண்டாவது மேம், அரியர் வருதுன்னா கவலைப்பட வேணாம் மேம், நிறைய லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணது கிடையாது, அதை ஒரு பெரிய குறையா நீங்க எடுத்துக்க வேணாம், வருத்தமும் பட வேணாம். உங்களோட கைடன்ஸ் என்னவா இருக்கணும்னா சிம்பிளா பையனுக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அஸ் அ ஃபேக்கல்ட்டியா சொல்றேன். நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன், பையன் கிளியர் பண்ற ரொம்ப சிரமப்படுறாப்லனா நான் அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் எடுத்து கொடுப்பேன், நாலு கொஸ்டின் பேப்பர், அதை எடுத்து பையனை படிக்க சொன்னாலே போதுமானது. எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது பாஸ் மார்க் இருக்குங்கிறது ஒரு மூணு நாள் பையன் சிரமப்பட்டாலே எடுத்துடலாம. பட் அவங்க வேலை வாய்ப்புக்குன்னு போகும்போது டிப்ளமோ கோர்சஸ் மட்டும் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு டிகிரியாக அதை எடுத்துக்க மாட்டாங்க, அது பட்டய படிப்பு. ஸோ அதனால நாங்கள் கண்டிப்பாக டிப்ளமோ முடிச்சுட்டு உங்கள் குடும்ப சூழல் அதுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அவங்கள டிகிரிக்கு படிக்க வைக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து டிகிரி கிடையாது, அது பட்டய படிப்புங்கிறதுனால ஃபாரின் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அவரோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு டிகிரி தேவை, நீங்கள் படிக்க வைக்கலாம்.
0: நன்றிம்மா, நன்றிம்மா. காரைக்கால் பண்பலையின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடரில் இன்னைக்கு நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் கே மணிகண்டகுமரன் அவங்க தான் வந்து இன்னைக்கு நேர்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. நேரம் இப்போ நிறைவு பகுதியை நெருங்கிடுச்சு. சார் வந்து மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்க, நிறைவா சில அறிவுரைகள் என்ன சொல்றாங்க, எப்படி எடுக்கணும், அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நிறைவா என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு சொல்லுங்க சார்.
1: முதல்ல மாணவர்கள் நிறைய கேட்குற கேள்வி காலேஜ் எப்படி சூஸ் பண்றதுங்கிற நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா இப்போ எந்த காலேஜுக்கோ நீங்க நேரில் போனாலும் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம்.

0: பிரைவேட் காலேஜ் இருக்கலாம், யாரும் அந்த காலேஜை பத்தின நிறைய தான் சொல்லுவாங்க தவிர குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரு சொல்றதா நம்பலாம் அப்படின்னா, அதுக்காக தான் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், இப்போ நம்மளோட MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க கொடுக்குற ரேங்கிங் தான் NIRF சொல்லுவாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை காலேஜோட டேட்டாஸ் எல்லாமே எங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. காலேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வெரிஃபை பண்ணிட்டு அதை பொறுத்து அவங்களோட ரேங்கிங் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டி, அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், ஸோ அவங்க கொடுக்க அவங்க ரிசர்ச்சுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸில் ஆரம்பிச்சு காலேஜ் என்டையர் ஃபெசிலிட்டி A to Z எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம்ஒர்க் கொடுக்குற ரேங்கிங் தான் NIRF ரேங்கிங். அதில் நீங்கள் தேடுற கல்லூரி இருக்காங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள். ரெண்டாவது அக்ரிடேஷன் ப்ராசஸ், NAAC வாங்க, NAAC நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க அந்த அசஸ்மெண்ட் என்டையர் இன்ஸ்டியூட்டுக்கு ரேங்கிங். இப்போ நான் சொல்ல அதே சேம் ஃபேக்டர், ரிசர்ச், ஃபேக்கல்ட்டி, பிளேஸ்மெண்ட்ஸ், அந்த என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்ஸ்டியூட் தேவையோ எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம சிரமப்பட்டு எல்லா காலை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் இங்கே என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்மளால் தேட முடியாது. பட் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு அசஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க NAAC. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் NAAC சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஸ்பெஷலைஸ்டாக ஏதாச்சும் குவாலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் NBA. ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜில் கோர்சஸுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே IIT NIT சர்டிஃபிகேட்ஸ் கூட யோசிக்கிறாங்க. பட் NBA அக்ரிடேஷன்ஸ் இருந்தால் உடனே எடுத்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க, நிறைய ஆர்டிகல்ஸும் நானும் படித்தேன். ஸோ NBA சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸும் ஃபேக்கல்ட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குங்கிறதுக்கு நம்ம தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அது அந்த விசிட்டுங்கிறது அவ்வளோ காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸாக இருக்கும். ஸோ அது மூணாவது சர்டிஃபிகேஷன். நீங்கள் நேரில் போங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் நேரில் போய் நீங்கள் இருக்க போகிற கோர்சஸில் என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் என்னென்ன பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிளேஸ் ஆன பசங்க, அந்த காலேஜோட பாஸ்ட் அவுட் பசங்களை நேரில் பார்த்து ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் விசாரிங்க. ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ், இன்கேஸ் எனக்கு சார் நான் ஃபியூச்சரில் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் இன்குபேஷன் சென்டர் அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கா. நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பண்பலையில் வந்து ஒரு நேர் கூட கேட்டிருந்தாங்க, நான் பேங்கிங் எக்ஸாம் போகிறதுக்கு அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா. அப்புறம் எனக்கு வெளிநாடு போகணும், எனக்கு ஃபாரின் லாங்குவேஜ், இப்போ எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ், ஜெர்மன், இதெல்லாமே ஜாப்பனீஸில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனால கம்பெனி ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. ஸோ அப்புறம் இங்கிலீஷ் எனக்கு வந்து இதில் நிறைய நம்ம ஏரியாவில் உள்ள பசங்க தமிழ் மீடியம், ஸோ அவங்களுக்கான இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெஸ்ட் கொடுக்குறாங்களா. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சு நேரில் போய் விசாரித்து தாராளமாக பண்ணலாம். நன்றி மேடம்.
1: இன்னும் சொல்ல போனால் நேரம் போதலை அப்படின்னு தான் சொல்லணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்றும் ஒரு தருணம் அமைஞ்சா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி அரங்கத்துக்கு வந்து நேர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிகுந்த நன்றி சார்.
0: நன்றி மேடம், நன்றி.
1: அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடரில் இன்றைய நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் கே மணிகண்டகுமரன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை கேட்டோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 4ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் கே மணிகண்டகுமரன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பணங்குடி, நாகப்பட்டினம்.

புத்தகம் தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்க நேயர்களே, ஆளுடைய காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வளம் வரக்கூடிய பாட்டுக்கு என்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சகோதரி, தாயினுடைய பெருமைகளை நாம நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்கோம். தாயினுடைய பெருமைகளை அளவிடவே முடியாது. அவள் நமக்காக, நம்மை வளர்ப்பதற்காக படுகிற சிரமத்தை குரல்ல கூட அற்புதமா வள்ளுவர் சொல்லியிருப்பார். தந்தை என்ன பண்ணணுமா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவைகத்து முந்தியிருப்ப செயல்னர். கற்றோர் அவையில அவர்களை விட சிறந்தவனா தான் பிள்ளைய உருவாக்கி காட்டணும், அதுதான் தந்தைக்கு உரியது. அதுபோல மகன் என்ன செய்யணுமா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளுன்னு சொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அந்த பிள்ளை தன்னுடைய குடும்பத்துக்காக, தன் தந்தைக்காக, தாய் தந்தைக்காக, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். அதை அருமையாக அந்த குரல்ல சொல்லுவாரு. அத அருமையா பாட்டுல நாங்க கொடுத்தோமே,

அண்ணே, இந்த அம்மாங்கிற உறவு இருக்கு, இது உலகத்துல தெய்வத்துக்கு இணையான உறவு, அதுல எந்த உறவையும் ஒப்பிட முடியாது. அந்த உறவை பத்தி நீங்க, உறவு அம்மா உனக்கு என்ன செஞ்சதுலாம் சொன்னீங்க, ஆனா மகன் என்ன நினைக்கிறான், எங்களுடைய பாட்டுல தன்னுடைய தாய அவன் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண் தெய்வங்களாவும் நினைக்கிறான். அந்த தெய்வத்துக்கு என்ன கேக்குறான் தெரியுமா, இந்த பிறவியில நீ எனக்கு அம்மாவா பிறந்த, அடுத்த பிறவியில நான் உனக்கு அம்மாவா பிறக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ விளைவியந்த பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஈடு அன்னைக்கு வராதுன்னு சொல்லி சொல்லுவான். அப்படி

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: அண்ணே, உங்க பாட்டுக்கும் எங்க பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம காதலிப்பான், காதலிச்சுட்டு தோல்வி அடைஞ்சிருவான். செஞ்சது இவன் காதல், இதுக்கு போய் அவன் பெண்ணையே படைக்காம இருக்கணுமா? அப்புறம் காதல கடவுளே காதலிக்கணுமா? அவன் தெரிஞ்சுக்கணுமா பெண்ண? இதுக்கு இவ்வளவு தூரம் போய் தானே தெரிஞ்சுக்கணும். ஆனா எங்க பாட்டுக்கார அழகா சொல்லுவான், அட

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, காதல் தோல்வி வந்தா அப்படிப்பட்ட மனநிலை வரும், அதைத்தான் கவிஞன் சொல்லியிருக்கான். அது கடவுள் படைச்சதுனால கடவுளையே காதலிச்சுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றது கவிஞனுடைய ஆழம், மனசினுடைய வழி அது. அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஆனா அதே நேரத்துல காதலி எப்ப தன் முன்னால வந்துட்டாலும் உடனே இவன் மனசு மாறிடும். காதலியை பார்த்தா குதூகலம் ஆயிடுவான். அந்த 1000 வாட் பல்பு மாதிரி முகம் பிரகாசம் ஆயிரும். அந்த நிலவு அதை எங்க பாட்டுலதான் முக அருமையாக கொடுத்துருப்பாரு எங்க கவிஞரு.

அண்ணே, நீங்க காதலி வந்தா எப்படி இருக்கும் உணர்வு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நாங்க அந்த காதல் வந்தாலே உணர்வு எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லுவோம். காதல் வந்துட்டா என்னெல்லாம் மனசுல எண்ணங்கள் தோணுங்கறத கொண்டு வந்து ரொம்ப அழகா சொன்னா சொல்ல.

சகோதரியே, காதலர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சிருப்பாங்க, கொஞ்ச காலம் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த நினைவுகள் அவங்கள எப்போதும் விடாது, அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒன்னு ஒன்னும் அப்படி பேசினாலே, இதை சொன்னாலே அப்படின்னு மனசு கடந்து துள்ளும். அப்படி இருக்கும்போது அந்த பசுமையான நினைவுகள் மலரும் நினைவுகளா இருக்கும். எங்க பாட்டுல எவ்வளவு இனிமையா கொடுத்தோம் தெரியுமா?

அண்ணே, காதல் மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஓடுற காலம்னு ஒண்ணு இருக்கும், அந்த வாலிப காலம். அந்த வாலிப காலம் அப்படியே தாண்டின பிறகு அவன் மனசு உட்கார்ந்து ஒரு நிலையான இடத்துல உட்கார்ந்துட்டு அவன் யோசிச்சு பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அப்படியே மனசு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு திரைப்படம் மாதிரி தன் கடந்து வந்த காலங்கள்லாம் நினைவுகள்லாம் ஓடும். அதை நினைச்சு பார்க்கும் பொழுது யாரையெல்லாம் நம்ம கடந்திருக்கோம், யாரையெல்லாம் சந்திச்சோம், யாரையெல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கறது என்ன ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா. அதை கொண்டு வந்து புதுப்பாட்டுக்காரன் ரொம்ப அழகா போட்டான்.

0: நேயர்களே, பாட்டுக்கென்ன போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15.

0: தாசு. காத்திருங்கள்
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அந்தி வேலை மலர்கள் அலங்கார மாலைகளாயின் நம் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் உலா வருகிறது அலையோசை. தொடக்கமாக வருகிறது காவல் கீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: அலையின் செயல் அடுத்து வருகிறது ஆத்தா உன் கோயிலிலே என்ற திரைக்காக மனுவும் எஸ் ஜானியும் இணைந்து பாடிய பாடல்.

0: கேட்டது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நேரை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அன்பங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கபடி கபடி கபடி. திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: விளக்கீட்டும் விலகில் தொடக்கமாக வருகிறது டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு.

0: Cement, the perfect concrete choice for your home.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: சரி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
5: தொடர்ந்து வருகிறது கமலா மோகன் பாடிய பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: PSR தங்க மாளிகை தங்க ரகைகளுக்கு

0: மிக குறைந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, பொறையார்.

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்ணும் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
8: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
11: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
14: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
16: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
17: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
2: விளக்கீட்டு வேலையில் அடுத்து வருது காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஓரண்டை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: sees an end, and we also call for dialogue and diplomacy so that we can have an early return to peace and stability in the region.
1: Additional Secretary in the Ministry of Ports, Shipping and Waterways, Mukesh Mangal, expressed concern over the recent incidents involving merchant vessels in the Persian Gulf region and reaffirmed its commitment to the safety and welfare of Indian seafarers. He further informed that today the bitumen tanker MT Jalveer, a Guinea-Bissau flagged vessel, was involved in a maritime security incident near Shinas port in Oman. The vessel had 20 Indian crew members on board. All of them are reported to be safe and evacuation operations are currently underway. Prime Minister Narendra Modi has said that despite the world passing through a period of uncertainty and instability, India continues to advance on its growth trajectory with confidence and determination. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Viksit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. India has dispatched a consignment of 20,000 doses of measles vaccines and approximately 3 tons of medical supplies to support the government of Maldives in strengthening immunization coverage and safeguarding public health. External Affairs Ministry said in a statement that this timely assistance will help address the increasing cases of measles in Maldives and reinforce the response efforts of the government. India and Nepal have launched a peer-to-peer cross-border remittance mechanism to strengthen bilateral digital financial connectivity. The Ministry of Finance in a statement said the newly operationalized system establishes a direct link between India's Unified Payments Interface UPI and Nepal's National Payments Interface NPI. This integration enables citizens of both the nations to make seamless, real-time and secure instant money transfers directly through mobile banking applications and digital wallets. The government has waived excise duty on certain variants of ethanol blended petrol. In a notification, the Union Finance Ministry announced that petrol blended with 22%, 25%, 27% and 30% ethanol have been exempted from central excise duty. UAE President Mohammed bin Zayed Al Nahyan has congratulated Indian Prime Minister Narendra Modi on becoming India's longest-serving continuously elected Prime Minister, marking a historic milestone in the country's democratic journey. In a series of social media posts, Sheikh Mohammed congratulated Prime Minister Modi on achieving the longest continuous tenure as an elected head of government in modern India's history. He wished Modi continued success in leading India and highlighted the remarkable progress in UAE-India relations in recent years. Benchmark domestic equity indices ended today's trading session with moderate losses of 0.2%. The Sensex slipped 151 points to close at 73,833, while the Nifty dipped 53 points to settle at 23,162. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's singles quarterfinals of the Australian Open in Sydney today. And that is the end of this news bulletin.
2: பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன்

0: நல்லடக்கம் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் மாநிலங்களின் கூட்டு பொறுப்பு அதிகம் என்றும், ஒத்துழைப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் கருத்து பரிமாற்றங்களின் மூலம் மாநிலங்கள் இப்பொறுப்பை நிறைவேற்ற பொருத்தமான மேடையாக நிதி ஆயோக் திகழும் என்றும் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டவும், சரியான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு ஏற்ற சூழல் ஒன்றை உருவாக்கவும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். வயது, பாலினம், பிராந்தியம் மற்றும் சமூக பொருளாதார பின்புலத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து பிரிவு மக்களின் நலனை வலியுறுத்தும் வகையில் முன்னேறிய இந்தியாவில் அனைவருக்கும் மானுட மேம்பாடு என்ற கருப்பொருளை குறித்து நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் விரிவான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நாடெங்கிலும் இருந்து முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
0: ஓமன் கடற்கரைக்கு அப்பால் பலாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் இந்தியா இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளது. புதுடெல்லியில் அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தலைமை அதிகாரியை தாங்கள் நேரில் வரவழைத்து வலுவான எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு ஆர் மகாஜன் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், நிலவரங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் கூறினார். எண்ணெய் கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த இந்திய மாலுமிகளின் குடும்பங்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். இன்று ஓமன் நாட்டின் ஷினாஸ் துறைமுகம் அருகே கினியா பிசாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்த அனைத்து 20 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாகவே உள்ளதாகவும், இவர்களை பத்திரமாக மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி உள்ளிட்ட எரிபொருள் நிலவரங்களும் ரசாயன உரங்களின் கையிருப்பும் ஸ்திரமாகவே உள்ளதாக பெட்ரோலியத்துறை மற்றும் உரத்துறை சார்பில் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் C-295 விமானம் இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் இருந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். வானூர்தி உற்பத்தி துறையில் இந்தியாவின் திறன்கள் அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்த சாதனையில் முக்கிய பங்காற்றிய ஏர்பஸ் மற்றும் டாடா நிறுவனங்களுக்கும், இந்திய விமானப்படைக்கும், அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மற்றும் ஒரு ரயில் நிலையம் ஒரு உற்பத்தி பொருள் திட்டத்தின் கீழ் பயணிகள் அதிகமாக வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்கள் மூலம் பிரத்யேக சில்லறை விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் கைவினைப் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரித்து கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. குடும்பங்களை வடிவமைத்து எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கும் இல்லத்தரசிகளை தேசத்தை கட்டமைக்கும் சக்தியாகவே கருத வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சாலை விபத்தில் பலியான பெண் ஒருவரின் மரணத்திற்கு இழப்பீடு கோரி அவரது கணவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு ஒன்றின் மீது நீதிபதிகள் திரு சஞ்சய் கரோல், திரு கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று வெளியிட்ட உத்தரவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. வீட்டு அளவில் பெண்கள் புரியும் பணிகளுக்கு பொருளாதார மதிப்பு உண்டு என்றும், இத்தகைய பெண்களின் மரணத்திற்கு இழப்பீடு வழங்கும் போது வீட்டு வேலையின் மதிப்பை மாதம் 30,000 ரூபாய் என்ற அளவிலாவது கணக்கிடுதல் அவசியம் என்றும் நீதிபதிகள் கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் முக்கியமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. ஏழைகள்

0: விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இந்த 12 ஆண்டுகளில் அரசு அமல்படுத்தியுள்ளது. இதில் ஏழைகளுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கான வீட்டு வசதிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மொத்தம் 81 கோடி பயனாளிகளுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கான உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நலிவடைந்த 10.82 கோடி பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.55 கோடி பெண்களுக்கு இலவச LPG இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் புகையெடுப்பின் தீமைகளில் பெண்கள் விடுபட்டுள்ளனர். பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு 1.12 கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள மக்களின் எண்ணிக்கை 2015 பிந்தைய 10 ஆண்டுகளில் 19%-64% அதிகரித்துள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நலவாழ்வை நோக்கமாக கொண்ட ஆட்சியினால் நாடு முழுவதும் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். அரசின் திட்டங்களை பாராட்டி நாடு முழுவதிலும் இருந்து பயனாளிகள் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் இத்திட்டங்களின் வெற்றிக்கு சான்றாக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: சென்னையில் நேற்று காலமான திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு அருகே அவரது பண்ணை இல்ல தோட்டத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாரதி ராஜாவின் உறவினர்கள், ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்கள் பலரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ரெட்டி இன்று தலத்தெரு மற்றும் புறவழி சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டார். புறவழி சாலையில் அரசு சார்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், சாலையை அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராயவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தலத்தெரு பெரிய குளத்தை தூர்வாரி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். மாவட்ட துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வுகளின் போது உடனிருந்தனர். வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக தயாரிக்கப்படும் போலி வீடியோக்கள் மற்றும் பொய்யான அடையாளங்கள் மூலம் அப்பாவி மக்களின் வங்கிக் கணக்கு மற்றும் டிஜிட்டல் சேவை கணக்குகளுக்குள் அத்துமீறி நுழைந்து மோசடியில் ஈடுபடுவோர் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் ரேகை பதிவு உள்ளிட்ட தங்களின் பயோமெட்ரிக் தரவுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது நாட்டியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்.

0: அமுது இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாஜி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாஜி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு, மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: என் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பாரி, பரம்பு மலையை ஆட்சி செய்து வந்தான். ஈகை திறம், கொடை திறம், வீரம் முதலியவற்றில் சிறந்து விளங்கினான். பாரி பாரி என்று பலையெத்தி ஒருவர் புகழ்வர் சென்னாப்புலவர். பாரி ஒருவனும் மல்லன், மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்ற பாடல் கபிலரால் பாடப்பட்டது. மாரி என்றால் மழை, மாரியை விட பாரியே சிறந்தவன் என அந்த பாடல் கூறுகின்றது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் கெடுக்கும், தேவையில்லாத நேரத்தில் பெய்தும் கெடுக்கும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய், மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்பார் வள்ளுவர். ஆனால் பாரியோ என்னாலும் எல்லோருக்கும் எப்போதும் கொடுப்பான். அதனால் மாரியை விட பாரியே சிறந்தவன் என்று கபிலர் கூறுவார். பாரி சிறந்த வீரனாகவும் கொடைவள்ளலாகவும் திகழ்ந்திருக்கின்றான். பாரிக்கு 2 பெண்கள் இருந்தனர். அவர்களை பெண் கேட்டு மூவேந்தர்களும் வந்தனர். பாரி பெண் தர மறுத்ததால் அவமானம் அடைந்தனர். ஒவ்வொருவராக பாரியிடம் போரிட்டு தோல்வியுற்றனர். இந்நிகழ்வுகளை கபிலர் பார்த்தார். நீங்கள் படையுடன் போரிட முயன்றால் பாரியை உங்களால் வெல்ல முடியாது. நீங்கள் இரவலராக வந்து கேட்டால் பாரி தன்னுடைய நாட்டையும் மலையையும் தந்துவிடுவான் என்று கூறுகின்றார். ஆகையால் மன்னர்களாகிய நீங்கள் ஆள் செய்து கொண்டு முன்வர உங்களுடைய மகளிர் விரலியர் கோலம் கொண்டு பின்னால் வர ஆடுவோரும் பாடுவோருமாக நீங்கள் சென்றால் அவன் தன் நாட்டையும் குன்றையும் உங்களுக்கே கொடுத்து விடுவான் என்று கூறுகிறார். இறப்பவர்க்கு அவன் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டான் என்று பாரியினுடைய கொடைத்திறனை கபிலர் அழகாக விளக்குகின்றார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. நன்றி, வணக்கம்.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல்ல முது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:26.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64

0: Years of strong foundation, Chettinad cement, the perfect concrete choice.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
8: நேர்களை கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துவருகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குருவிக்கேட்டர் தொழில்நுட்பங்கள். கீழ்வேலூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் அலுவலர் பொன்சை எம்பி ஜீவன்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காட்டில் வரும் காணும். 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னையின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகையின் இரவு மலரும். 10:30 இரவு மலரும். 11:00 காற்றலை நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சி ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். நாளை காலை 6:00 குரல் ஓசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லும் போது வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோவோட கலர் லேப் வழங்கும் பசுந்தலில். 7:00 திருவாரூர் ரேணுகா ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் அங்கமுத்து தங்கமுத்து. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
9: ஒரு புதிய மாற்றம்.
10: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
11: ஆகாஷ்வாணி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
12: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரிஹர சூரியகர்.
13: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார

வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி,

0: அவர் கேட்டுக்கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரிசெய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: கேரளத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 6:40.
4: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
5: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்ப்.
6: உயர்ந்த மற்றும் தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் ஹைபிரிட் XSR 150 சிசி பைக்கை 0 டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே ZR ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
5: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லீலம் நீடாமங்கலம் ஏறவாஞ்சேரி குத்தானல்லூர்.
6: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம் மெகா சேல்ஸ் கேம்ப்.
7: டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
8: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
7: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
8: சிசுக்களுக்கான NICU பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
7: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, ENT, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
8: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
3: நேயர்களிடையே கேட்கலாம் காரைக்கால், உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்ப்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
4: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள். இந்த பக்கவாதம் நோய் எதனால் ஏற்படுது? இதனுடைய வகைகள் என்ன டாக்டர்?
5: பக்கவாதம் என்பது மூளையில் இரத்த குழாய் செல்லும் இரத்தங்கள் உறைந்து தன்மை, அதாவது இஸ்டீமிக் ஸ்ட்ரோக். உதாரணத்திற்கு சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அதிகமான கொழுப்பு சத்து, தைராய்டு, அதனால் ஏற்படும் கொழுப்பு சத்து, இதனால் அடைப்பு ஏற்பட்டால் வாய்ப்பு அதிகம். அதற்காக நாங்கள் சந்தேகப்படும் மலையாள நண்பர்களுக்கு ஆன்டிபிளேட்லெட் மாத்திரைகள் பாதுகாப்பாக கொடுத்து விடுவோம். முக்கியமாக இருதய மருத்துவர்களோ பொது மருத்துவ நிபுணர்களோ பாதுகாப்பாக கொடுத்தால் சில காலங்கள் சாப்பிடுவது தவறில்லை. அதே நேரத்தில் அதிக இரத்த கொதிப்பு ஏற்படுவதற்கும் மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அது நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், மூளையில் அடைப்பு ஏற்பட்டு இரத்தம் முறைந்து ஏற்படும் நோயாளிகளுக்கு பல மருந்துகள் வந்துவிட்டது, இருந்தாலும் முழுமையாக நல்லாவதற்கு வாய்ப்புகள் 80%, 20%. வாழ்க்கையில் சில வேலைகளை, முக்கியமாக பட்டன் அணிவது, ஃபைன் டிஜிட்டல் மூமெண்ட்ஸ் சிறிது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இரத்த கசிவு இருந்தால் உயிருக்கு ஆபத்து. 195 பேருக்கு உயிருக்கு ஆபத்து தான், மிகவும் இரத்தம் கசிந்தால். ஆனால் பிழக்கும் 5 நோயாளிகள் முழுமையாக நன்றாகி விடுவார்கள். பட்டன் போடுவதிலிருந்து தனியாக நடக்கலாம். ஒன்றே ஒன்று, அவர்கள் உரிய இரத்த கொதிப்பு மாத்திரைகளை முறையாக சாப்பிட்டு உப்பு பதார்த்தங்களை குறைத்தாலே தவிர்க்கலாம்.
4: மோஸ்டா இந்த பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பக்கவாதம் வருது,
5: வரதுக்கு வாய்ப்பு.
4: அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பக்கவாதம் வரக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட் இதெல்லாம் ரெகுலராக
5: சாப்பிடுறாங்க.
4: உடற்பயிற்சி அதெல்லாம் செய்யலாம்.
5: உடற்பயிற்சி, லிஃப்ட், நடந்து போவதுக்கு சோம்பேறித்தனம் விடாமல் நடைப்பயிற்சி மிகவும் மிகவும் நல்லது. சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பு நோயாளிகள், கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவர்கள் நடந்தாலே சர்க்கரையும் குறையும், இரத்த கொதிப்பும் குறையும். அதுக்காகத்தான் ஐசோடானிக் எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், அதே நேரத்தில் மூட்டை தூக்குதல், பழு தூக்குதல், ஐசோமெட்ரிக் தவிர்ப்பது நல்லது. கெடுதல்
4: இதெல்லாம் செய்யக்கூடாது.
5: அதாவது முக்குதல், அதிகமாக மார்புக்கு அழுத்தம் கொடுத்தாலே பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடற்பயிற்சி மிகவும் நல்லது.
4: இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் டாக்டர்? இப்போ ஒருத்தவங்களுக்கு பக்கவாதம் வரப்போகுது அப்படின்னா, இல்லை வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்?
5: இதை 3 வகையாக சொல்லலாம். 1, டிரான்சியன்ட் இஸ்டிமிக் அட்டாக், அதாவது நன்றாக இருக்கும் ஒரு நபர் திடீரென்று ஒரு கை கால் மரத்து போனாலோ, செயல் பலகீனம் அடைந்தாலோ, பேச்சு திடீரென்று குளறினாலோ, பேச்சு நின்று போனாலோ, அல்லது கண் பார்வை மறைத்தாலோ நொடிப்பு வருவதற்கான வாய், அதாவது டிஏஏ. இது பொதுவாக 24 மணி நேரம், அதுவும் சர்வசாதாரணமாக 30 நிமிடத்தில் 1 மணி நேரத்தில் பல பேர் நன்றாகி விடுவார்கள். பட் அவர்களுக்குத்தான் பின்பு பெரிய பக்கவாதம் வரப்போகிறது என்பதனுடைய ஆரம்ப தந்தி தான் இந்த டிரான்சியன்ட் இஸ்டிமிக் அட்டாக்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
0: காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்ப்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படும்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6:47.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இசை தூரிகை. முதல் பாடலாக வருகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைக்காக ஷான் ரால்டன் சைந்தவி பாடிய பாடல்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கழிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உலம் கழிந்த நல்வாழ்த்துக்கள். பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பணங்குடி நாகப்பட்டினம். இசைத்துறிகை நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நம்ம வந்து ஆடுகளம், அதாவது இன்றைய விளையாட்டு சம்பந்தமான சில செய்திகளை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் வரலாற்று சாதனைகளுடன் இன்று தொடங்கும் பிஃபா உலகக்கோப்பை 2026 உலக கால்பந்து வரலாற்றில் 96 ஆண்டுகளில் இல்லாத பல புதிய மாற்றங்களுடன் 2026 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா இன்று மெக்சிகோ சிட்டியில் உள்ள புகழ்பெற்ற அஸ்டெகா மைதானத்தில் கோலாகலமாக தொடங்குகிறது. இதன் முக்கிய அம்சமாக முதன்முறையாக இந்த தொடரில் 32 அணிகளுக்கு பதிலாக 48 அணிகள் பங்கேற்கின்றன. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகள் இணைந்து இந்த தொடரை நடத்துகின்றன. இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அடுத்து ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் நிகழ்ச்சியில் குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறிய பி வி சிந்து. சிட்னியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை பி வி சிந்து மற்றும் இளம் வீராங்கனை தன்வி சர்மா ஆகியோர் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மகளிர் ஒற்றையர் பிரிவில் கால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். அடுத்து மகளிர் T20 உலகக்கோப்பை இந்திய அணிக்கு ஹர்மன் பிரீத் கவுர் கேப்டனாகவும், நாளை June 12 முதல் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகளில் தொடங்கவுள்ள மகளிர் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி தீவிரமாக தயாராகி வருகிறது. இந்த தொடரில் இந்திய அணியை ஹர்மன் பிரீத் கவுர் கேப்டனாகவும் ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும் வழி நடத்துகின்றனர். நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது. பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நிலையில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கொரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 பைக்கிங் பணி அண்ட் பிரிவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க

0: மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
9: இசைத்துறையில் நிறைவாக வருகிறது வீர தீர சூரன் படத்திற்காக ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது இசை தூரிகை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: அது என்ன நேரடி நடவடிக்கை நாள் தாயே?
1: இடைக்கால அரசாங்கத்தில் சேரும்படி வைஸ்ராய் வேவல் விடுத்த அழைப்பை நேரு ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டான். தனது பாகிஸ்தான் குறித்த கோரிக்கையை எப்படியாவது ஏற்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு திட்டத்தை அவன் செயல்படுத்தினான். வங்காளத்தில்

அப்போது கல்கத்தா மற்றும் அதை சுற்றியுள்ள நகரங்கள் செழிப்பானவையாக இருந்தன. தனது பாகிஸ்தான் நாட்டுக்கு கல்கத்தா தேவை என்று நினைத்தான் ஜின்னா. அப்போது வங்காளத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கல்கத்தா மற்றும் சுற்றியுள்ள நகரங்களில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தொகை என இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஒருவேளை மக்களிடம் வாக்கெடுப்பு எதுவும் நடந்தால் அங்கே தனது பாகிஸ்தானுக்கு சாதகமான ஆதரவு இருக்காது என்று எண்ணினான் ஜின்னா. அதனால் கல்கத்தாவை முஸ்லிம் பெரும்பான்மை ஆக்குவது என்று திட்டமிட்டான். உயிர் பயத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து விரட்டி மறுதரப்பிடமிருந்து வர்த்தகங்களையும் சொத்துக்களையும் வீடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் முஸ்லிம் லீக் தலைவர்கள். 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக அனுசரிக்க வேண்டும் என அறிவித்தான் ஜின்னா. அந்த தினத்தை பிளாக் டே எனும் துக்க தினமாக கருதப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தான். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நேரடி நடவடிக்கை எதையும் அவன் மேற்கொள்ளவில்லை. வங்காளத்தில் முஸ்லிம் லீக் ஆட்சி அமைந்திருந்தது. முதல்வராக ஹுசேன் ஷஹீத் சுஹ்ராவர்தி பதவியில் இருந்தார். ஜின்னாவின் திட்டப்படி 1946 ஆகஸ்ட் 16 முதல் கல்கத்தாவில் மத கலவரத்தை ஏற்பாடு செய்தான் சுஹ்ராவர்தி. அதற்காக ஜின்னா தேர்ந்தெடுத்த நாள் மத ரீதியாகவும் கவனமாக பரிசீலிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் லீகின் கட்டுப்பாட்டில் இருந்த த ஸ்டார் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பத்திரிகை வெளியீடுகளில் அந்த தினத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நினைவூட்டப்பட்டது. தீர்க்கதரிசியின் அடிச்சுவட்டை பின்பற்றி வங்காளத்தை தூய்மையான நாடு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 16 அன்று காலை விடிந்தது. அன்று அப்படி என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. என்றாலும் பெருமளவில் சூறையாடல்கள் நடக்கும் என்று எவரும் நினைக்கவில்லை. நகரின் எந்த பகுதியிலும் ஒரு போலீஸ்காரரை கூட மக்களால் பார்க்க முடியவில்லை. வெள்ளிக்கிழமை அன்று நடுப்பகல் ஷாம் பசாரிலும் பிற பகுதிகளிலும் ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு வன்முறை செயல்களில் இறங்கிவிட்டார். காசிபூர் மைதானத்தில் பிற்பகல் 2 கூட்டம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. பகல் 12 முதலே ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு மைதானத்தை நோக்கி செல்ல தொடங்கினார்கள். கலவரம் தொடங்கப்பட்டது. அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ அரசாங்கத்தின் போலீஸ் பிரிவுகள் எதுவும் உதவிக்கு வரவே இல்லை. ஏனென்றால் கலவரத்துக்கு அழைப்பு விடுத்ததே ஆளும் முஸ்லிம் லீகின் முதல்வர் சுஹ்ராவர்தி தானே. அவன் தனது உரையில் காவல்துறையும் இராணுவமும் தம்மால் கட்டுப்படுத்தப்படும் என்று முஸ்லிம் லீக் தொண்டர்களுக்கு உறுதி அளித்திருந்தானே. கல்கத்தாவில் முஸ்லிம் லீக் நடத்திய பிரம்மாண்ட ஊர்வலத்தை அடுத்து அடுத்த நாளும் தெருக்களில் திரண்ட ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு அப்பாவி பொதுமக்களை பெருமளவில் கொன்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. வீடுகள் கொளுத்தப்பட்டன. கல்கத்தா இரத்த களரியானது. இது கலகம் அல்ல, பேயாட்டம் என்று பத்திரிகைகளில் எழுதினார்கள். மறுதரப்பு திருப்பி தாக்க மாட்டார்கள் என்று வங்காள முதல்வர் சுஹ்ராவர்தி கணித்தபடி அந்த 2 மறுதரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் வெளிப்படவில்லை. சுஹ்ராவர்தி லால் பசாரில் உள்ள கல்கத்தா காவல்துறை தலைமையகத்தின் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கொண்டார். அங்கிருந்தபடியே பிரிட்டிஷ் மற்றும் ஆங்கில இந்திய காவல்துறை அதிகாரிகள் படைகளை அனுப்புவதை தடுத்து நிறுத்தி கலவர நெருப்பு அணையாமல் பார்த்து கொண்டான்.

0: நிறைவு பெற்றது தேசபக்தி பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:30 செய்திக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா்.

0: 2046 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்

0: வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரில் நேரம் 7:25.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்:

0: கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: உழவர்களுக்கு.
1: ஏன் சுபாக்கா, விதை பரிசோதனை இருக்குல்ல, அதை பத்தி நிறைய வலைத்தளங்கள்ல அதிகமா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: விதை பரிசோதனை அந்த அளவு முக்கியம்னு நினைக்கிறேன் பொங்கொடி.
1: ஏன்க்கா அப்படி சொல்றீங்க?
2: ஆமா பொங்கொடி, வேளாண்மையோட முதன்மையான இடுபொருளே விதைகள் தான். அந்த விதை ஒழுங்கா இருந்தாதான் அந்த சாகுபடி சிறப்பா முடிஞ்சு நல்ல மகசூல் கிடைச்சு வருமானம் வரும். அப்போ விதைய பரிசோதனை செய்யறது முக்கியம் தானே பொங்கொடி?
1: கண்டிப்பாக்கா. சுபாக்கா, இந்த விதை பரிசோதனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்களேன்.
2: பொதுவா முளைப்பு திறன் அப்படிங்கிறது ஒரு விதையிலிருந்து உயிரும் வீரியமுமா கரு முளை விட்டு ஒரு செடிக்கு தேவையான எல்லா பாகங்களுமே வளர்றதுக்கான திறன் ஒரு விதையில இருந்துச்சுன்னா அதை தான் முளைப்பு திறன் சொல்றோம்.
1: ஓ அப்படியாக்கா?
2: ஆமா பூங்கொடி, நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைச்சோன்னா வயல்ல பயிர்களோட எண்ணிக்கை சரியா இருக்கும், நல்லா செழித்தும் வளரும். இதுக்கு விதை சட்டம்னே ஒன்று இருக்கு. 1966 பிரிவு 7 படி ஒவ்வொரு பயிருக்கும் குறைஞ்ச அளவு முளைப்பு திறனை நிர்ணயம் செய்யறதுக்காக.
1: சரிக்கா, முளைப்பு திறன் செஞ்சு அதை எப்படி தரம் பிரிக்கிறாங்க?
2: நல்லா கேட்ட பொங்கொடி. முளைப்பு திறன் சோதனை செய்யும் போது நாற்றுங்களை இயல்பானது, இயல்பு இல்லாதது, முளைக்காத விதை, உயிரற்றது, இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்க. ஒரு ஒரு பயிருக்குமே குறைந்தபட்சம் முளைப்பு திறன் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இருக்கு பொங்கொடி.
1: அது என்னன்னு சொல்லுங்கக்கா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: மக்காச்சோளத்துக்கு 90% வர முளைப்பு திறன் இருக்கணுமா? நெல்லு, கொள்ளு, எள்ளு, சணப்பு இதுக்கு 80% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமா? சோளம், கம்பு, கேழ்வரகு, துவர, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பட்டாணி, பிரெஞ்சு பீன்ஸ், அவரை இதுக்கு 75% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதா? நிலக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, சோயா பீன்ஸு, கத்திரி, தக்காளி, கீரை, முட்டைக்கோசு, நூல்கோசு, வெங்காயம், முள்ளங்கி, டர்னிப், கொத்தவரை, முருங்கை, கொளிஞ்சி, தக்கப்பூண்டு இதுக்கெல்லாம் 70% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதா? நம்ம பருத்தி, வெண்டை, காலிஃபிளவர், மல்லி இதுக்கெல்லாம் 75% இருந்தாலே போதுமானதா? பூசணி, தடியங்காய், பாகல், மிளகாய், புடலை, பீர்க்கு, சுரை, தர்பூசணி, பப்பாளி இதுக்கு 60% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதா பொங்கொடி?
1: சரிக்கா, விதை பரிசோதனை செய்யறதுக்கு விதை மாதிரிலாம் எப்படி எடுக்கிறது?
2: இதுக்கு விவசாயிங்கெல்லாம் இருப்பு வச்சிருக்கிற விதையிலிருந்து விதை மாதிரியை எடுத்து விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்பணும் பொங்கொடி. ஒரு ஒரு பயிருக்குமே மாதிரி எடுத்து அனுப்ப வேண்டிய அளவு மாறுபடும். கூடுதலா இன்னொரு விவரமும் சொல்றேன் பாரு.
1: அது என்ன?
2: இப்ப நம்ம திருவாரூர் மாவட்டத்துல உள்ள பெரிய மில் தெரு விஜயபுரத்துல விதை பரிசோதனை நிலையம் இருக்குல்ல, அங்க கூட இப்ப இந்த விதை பரிசோதனை செய்யறதுக்காக விவசாயிகளை அழைக்கிறாங்க.
1: அப்படியாக்கா? இந்த பரிசோதனை செய்யறதுக்கு என்னென்ன விவரங்கள்லாம் எடுத்துட்டு போகணுங்கா?
2: யாரு விதை பரிசோதனை செய்யறாங்க, அவங்களோட முகவரி, என்ன பயிரு, அது என்ன ரகம், குவியல் எண், இது மட்டும் இருந்தா போதும் பூங்கொடி.
1: ஏன் சுபாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: திருவாரூர் மாவட்டத்துல உள்ள தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் தூ சிவவீர பாண்டியன் அவங்க, அப்புறம் திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் கா புவனேஸ்வரி அவங்க, அப்புறம் வேளாண்மை அலுவலர் ரா அனந்தகுமார் இவங்க அனுப்புன தகவல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் பூங்கொடி.
1: சுபாக்கா, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாம உங்களால நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் விதை பரிசோதனை பத்தி.
0: கேட்டது உழவர்களுக்கு. காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான்.

0: சூப்பர் கோல்டுபுரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு KMT மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது,
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान। अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: நேர்களை இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில ஒரு நேரலை நிகழ்ச்சியிலேயே ஒவ்வொரு வியாழன் அன்றும் இன்று குறுவைக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உதவி வேளாண்மை அலுவலர் பொன் சி எம்பி ஜீவன்ராஜ் அவங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்காங்க. குறுவை அந்த சாகுபடிக்கு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அந்த தொழில்நுட்பங்கள்ல அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். கேட்க வேண்டிய அலைபேசி எண்கள், கேட்க அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 0436 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311231 அல்லது 2994 அல்லது 2995 அப்படிங்கிற தொலைபேசி எண்கள், 9566427231 அப்படின்ற எண்களில் அழைத்து நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வரலாம். குறுவை அப்படின்னாலே நெல் தாங்க ஐயா. பாருங்களேன், உங்ககிட்ட பேசணுன்ற அவசரத்தில் ஒரு வணக்கம் சொல்றதை விட கேள்வி வந்து சீக்கிரம் கேட்கலாம், ஏன்னா நமக்கான நேரம் வந்து குறைவாக இருக்கு அப்படின்றதுனால. வணக்கம் ஐயா.
7: வணக்கம். வணக்கம்.
6: நேர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கு மேல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நெல் அதுங்கிறதா குறுவைக்கு அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் நிலக்கடலையோ இல்லை உளுந்தோ கூட எடுப்பாங்க, ஆனா நம்ம பகுதியில பெரும்பாலும் வந்து நெல் தான். இப்போ இந்த குறுவைக்கு ஏற்ற நெல் ரகம்னா எந்த ரகத்தை வந்து நம்ம பகுதியில் தேர்ந்தெடுக்கலாம்?
7: இப்போ அதிகமாக விவசாயிகள் நெல் ரகங்களை தேர்வு செய்யக்கூடிய விதம் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்போ ஒரே ரகங்களை போடுவாங்க. இப்போ விவசாயிகள்லாம் தொலைக்காட்சி, வானொலி, கைபேசின் வாயிலாக அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளிடம் ஆலோசனை பெற்று அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்களை கேட்டு அறிந்து வாங்கிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ அண்மையில் கண்டுபிடித்த புதிய ரகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ADT 59 அந்த மாதிரி ரகங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. TPS 5 நெல் ரகங்களை பயன்படுத்துகிறாங்க. டிபிஎஸ் நெல் அதாவது பார்த்தீங்கன்னா சாயமாக இருக்கணும், நல்லபடியாக மகசூல் கொடுக்கணும், பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும், அப்படிலாம் பார்த்து தான் விவசாயிகள் இப்போ கேட்குறாங்க. முன்பெல்லாம் ஒரே ரகங்களை போடுவாங்க, இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ தொலைக்காட்சி, வானொலி, கைபேசி அதெல்லாம் பார்க்குறதுனாலையும் அதிகமான பயிற்சிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள் வேளாண்மை துறை கொடுக்கப்படுது.
6: அதுவும் இல்லாமல் இந்த குறுவை அப்படிங்கும் போது 80 ஒரு 100 ஒரு அறுவடையை பார்த்துடலாம்.
7: ஆமாம்.
6: அது இப்போ எல்லாருமே எப்படி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 1 minute 2 minutes வீடியோஸ் பார்க்கறதுன்னு மாறினாங்களோ, அது மாதிரி விவசாயிகளும் வந்து ஒரு ஷார்ட்ஸ், ஒரு சின்ன கால அளவில் வந்து ஒரு வருமானம் பார்க்கணுன்றதுக்காகவே குறுவைக்கும் நிறைய பேர் வந்து ரெடி ஆயிடுறாங்க. ஆற்றுல தண்ணி வரும்போது சம்பாக்கு போய்ப்போம் அப்படின்னு சொல்லி குறுவைக்கு வந்து இருக்கிற தண்ணி பாசன வசதி இருக்கும்போது வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க
7: நீங்கள் ஷார்ட்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை ஷார்ட் டூரேஷன் தான் சொல்லுவோம். அது ஷார்ட் டூரேஷன் அதாவது குறைந்த கால நெல் பயிர், மத்திய கால நெல் பயிர், நீண்ட கால நெல் பயிர்னு சொல்லுவோம். அது குறுவைக்கு பயன்படுத்தக்கூடிய நெல் ரகங்களை ஷார்ட் டூரேஷன் சொல்லுவோம். அதாவது 105-110 வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்துவோம்.
6: சரிங்க. நெல்லுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ADT சொன்னீங்க, TPS அப்படின்ற ரகம் சொன்னீங்க. உளுந்துக்கு போகிறவங்களா இருந்தால் எந்த ரகம் நல்லாயிருக்கும்?
7: உளுந்துக்கு அதிகமாக விவசாயிகள் வம்பன் 8 பயன்படுத்துகிறாங்க. உளுந்துக்கு வம்பன் 8 பயன்படுத்துகிறாங்க.

0: சாம்பன் 11 இருக்குது அதிகமாக. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடுதுறை 3 இட்லிக்கு நல்லா இருக்கும். அதை என்ன விவசாயிகள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பயிரும் அதே மாதிரி, பயிர் அதே மாதிரி ADT3 அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ADT3 அதிகமாக நாகப்பட்டினம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ADT3 நெல் ரகம் பச்சைப்பயிர் பயன்படுத்துவாங்க. அதுக்கு மானியமும் அரசு கொடுக்குது,
1: மானியமும் உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த குறுவைக்கு ஏற்ற அரசிடமிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்கணும்னு நானும் விரும்புகிறேன். ஆனால் நேயர்கள் வந்து இணைப்பில் வந்து ரெடியா வந்துகிட்டே இருக்காங்க. சோ அவங்களுடைய கேள்விகளையும் நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். கிமாத்திர கருப்பையாமா?
1: கருப்பையா ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: சார் வணக்கம். சார்
0: ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: சார் நல்லா இருக்கீங்க சார்.
0: நன்றிங்க, நலமா இருக்கீங்க.
2: 45 லட்சம் பயிர்களா அது?
0: சரிங்க.
2: அது இந்த முட்டை பாசி இருக்குல்ல, அது பாசி கொஞ்சம் என்ன காரணம் சார்?
0: 45 நெல் ரகம் போட்டிருக்கீங்க.
2: ஆமா.
0: சரி, ஏன்னா மெஷின் நடுவா கை நடுவுங்களா?
2: ஆள் நடுவுதாங்க.
0: சரி, 15 நாத்துக்கு வயசு என்னங்க ஐயா நடும்போது? எத்தனை நாட்கள் நட்டீங்க? 35 வயதுடைய நாளை நட்டீங்களா இல்லை மொத்தமாக 35 சொல்கிறீங்களா?
2: மொத்தம் வயசு அதாவது 20 நட்டேன்.
0: ஆ, அப்போ நான் சேர்த்து 35 இல்லையா நாத்தாங்கலேன்னு சொல்கிறீங்க கணக்கு?
2: இல்லை வயசு மொத்தம் வயசே வந்து 32 தான், 20 நட்டேன்.
0: அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நாற்றுக்கு வயசு உதாரணத்துக்கு ஒரு 20 வச்சுக்கோங்களேன். நீங்கள் நடவு நட்டு 15 சொல்கிறீங்க, அப்போ 35 இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, 75 பயிர் முழுவதும் பூத்துரும், அடுத்த 30 அறுவடை. அப்போ நாட்களை நீங்கள் கணக்கு பண்ணி தான், இப்போ உதாரணத்துக்கு 35 ஆகுது. இன்னும் உங்களுக்கு எல்லா பயிரும் பூக்கிறதுக்கு எத்தனை நாள் இருக்கும்? அது ஒரு 40 இருக்குது கையில். இந்த 40 பயிரை நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மகசூல். அப்போ நீங்கள் அதை கணக்கு பண்ணி உரம் இடுறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் களை எடுக்கிறதா இருக்கட்டும், பயிர் பாதுகாப்பு முறையை மேற்கொள்றதா இருக்கட்டும், அதை வகுத்து நீங்கள் அந்த நாட்களில் கணக்கு பண்ணி நீங்கள் சாகுபடி செய்யணும். அப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த பாசிக்கு பார்த்தீங்கன்னா, பாஸ்போ பாக்டீரியா நம்ம அரசு விரிவாக்க மையங்களில் பாஸ்போ பாக்டீரியா கிடைக்குது. அந்த பாஸ்போ பாக்டீரியா வாங்கி நீங்கள் குப்பை எடு இல்லைன்னா மணல் இதில் கலந்து, உதாரணத்துக்கு ஒரு 20 அல்லது 10 குப்பை எரு இல்லைன்னா மணல் இதில் கலந்து நீங்கள் அள்ளி விசிறி விட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்போ பாக்டீரியா என்ன செய்யும், அந்த பாசி என்ன செய்யணும், அதை சிதைக்கும். சிதஞ்ச பிறகு அது அப்படியே பழுத்து போய் சிதஞ்சி உடஞ்சி போகும். அப்புறம் அந்த ரொம்ப பயிருக்கு வளர்வதற்கு ஏதுவாக பின்னாடி இருக்கும், உடஞ்சி போன பிறகு. இப்போ என்ன செய்யணும், பயிருடைய தூர் பகுதியில் அடிப்பகுதியில் போய் அப்படியே குவியலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கரும்பச்சையில் இருக்கும். பாசிகளில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாசி இருக்குது, தீமை செய்யக்கூடிய பாசி இருக்குது. அப்போ என்ன செய்யும், இப்போ அந்த மாதிரி நீ பாஸ்போ பாக்டீரியெலாம் வாங்கி பயன்படுத்தும் போது அது செதஞ்சி உடஞ்சி போகும். சூப்பர் பாஸ்பேட் நீங்கள் பயன்படுத்தலாம். முதல்ல இயற்கையை நீங்கள் பயன்படுத்துங்க, அதுக்கு அடுத்து சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் காப்பர் சல்பேட் ஏக்கருக்கு 2 ஒரு 5 குப்பை எரு இல்லைன்னா மணலில் கலந்து கூட நீங்கள் போடலாம். அந்த பாசிக்கு செதஞ்சி உடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி நன்றி.
1: இப்போது இந்த பாசி அப்படிங்கிறது வந்து தண்ணினால கிடையாதுங்களா? இந்த மாதிரி பாசி வயலில் உருவாகிறது அப்படிங்கிறது
0: அதாவது பாசி வயலில் ஏற்படுவதற்கு காரணம், எங்கெல்லாம் வடிகால் வசதி இல்லையோ அங்கெல்லாம் பாசி இருக்கும். இப்போ நம்ம அந்த சில குளங்களில் பார்த்துருப்போம், குளங்கள் ரொம்ப கரும் பச்சையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வாய்க்கால் ஆறு ஓடுகின்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பாசி இருக்காது. அப்போ தண்ணி நின்னபடியே இருக்கக்கூடிய இடங்களில் பாசி வரும். தண்ணி ஓடுற இடமா இருந்துச்சுன்னா பாசி வராது. நிலங்களும் அப்படிதான், சமம் இல்லாத இடமா இருக்கும். வடிகால் அதாவது நிலம் ரொம்ப சமம் இல்லாத இடங்கள ஒரு இடத்துல பள்ளமா இருக்கும், அந்த இடத்துல எப்போதுமே தண்ணி வடிவதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப அந்த இடத்துல பாசி தேங்கி தேங்கி என்ன செய்யும் அப்படின்னு நம்ம வயலுக்கு பரவிடும். வாய்க்கால்ல மற்ற வயல்களில் பாசி இருந்தாலும் கொஞ்சம் பாசி வந்துச்சுன்னா போதும், பரவிடும், வயல் முழுவதும் பரவிடும்.
1: சரிங்க சரிங்க. அடுத்து ஒரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம். ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திரன் ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
3: ஐயா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ற கருங்குருவை.
0: ஐயா வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கையா.
0: நன்றிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: இயற்கை விவசாயம் கருங்குருவை நட்டு 45 ஆகுது.
0: கருங்குருவை, சரிங்க.
3: நட்ட பிறகு இப்ப சூழ்நிலை ஏறுதுனே அது மாதிரி மேட்ரேட்ல பிரச்சனையே கிடையாது. பஞ்சகாய ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன், பூச்சி வாட்டி ஒரு வாட்டி
0: அடிச்சிருக்கேன்.
3: அதுக்கு பிறகு பயிர் சூட்டினாப்ல இருக்க ஒரு தெளிவு இல்ல,
0: ஒரு தெளிவு இல்ல. பயிர் கருங்குருவை நல்லா தான் இருக்கும், நல்லா வளர்த்தியாவும் வரும், நல்லா இருக்கும் பயிர், கரும் பசுமையாக இருக்கும். அப்போ அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெட்டா சைடு அதாவது எப்படின்னா இயற்கை, அது வந்து இயற்கை முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது, இயற்கை சார்ந்து அது ஒரு

0: நுண்ணுயிரியது. அது நீங்கள் மெட்டாசைடில் இருக்கக்கூடிய அதை வாங்கி அதை நம்ம அரசு விரிவாக்க மையங்களில் கிடைக்கிது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் அது கிடைக்கிது. அதை வாங்கி ஒரு டேங்க்கு 50 கிராம், 50லேருந்து 100 கிராம், வயசுக்கு தகுந்த மாதிரி, வயசு குறைவாக இருந்துச்சுன்னா 50 கிராம் பயன்படுத்திக்கலாம், வயசு கூட உள்ள பயிராக இருந்துச்சுன்னா 100 கிராம் பயன்படுத்திக்கலாம். ஒரு டேங்க் போட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த மெட்டாசைடு புழுவிலையோ அல்லது பூச்சிலே மேலப்பட்டு அதுக்கு நோய் வந்து இறந்து போகும். ஆமாம், மெட்டாசைடு வெவ்வேறு சைடு மெட்டாசைடுலாம் கிடைக்கிது, நீங்கள் அரசு விரிவாக்க மையங்களில் கிடைக்கிது. தங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டு நீ வாங்கிக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கிது.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.
2: காரைக்கால் பண்பலை 100.3 கிசான் வாணி.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: தரங்கம்பாடி தாலுக்கா மாத்தூர் படிகள் இருந்து அறிவுக்கரசன் பேசுறேன்.
2: பேசுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு
0: சொல்லுங்க. ஐயா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
3: இப்ப நான் வந்து குருவை வந்து ஜோதிங்கிற நெல் நட்டு இன்னைக்கு 20 நாள் ஆகுங்க.
2: என்னதுங்க ஐயா?
3: ஜோதிங்கிற நெல் அது நட்டு 20 நாள் ஆகுது. நான் என்ன பண்ணனு கேட்டீங்கன்னா வந்து களை மண்டாம இருக்கிறதுக்காக தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தாங்க வயல்ல, தெரியாம அது என்ன பண்ணி இந்த வெயில் அப்படியே என்ன பண்ணிச்சு, அப்படியே இந்த சைடுல உள்ள இதெல்லாம் நாட்டெல்லாம் அப்படியே கருக ஆரம்பிச்சுட்டு இப்ப அப்படியே என்ன பண்ணிட்டேன் தண்ணி அப்படியே காய விட்டு தான் தண்ணி
0: வைக்கிறேன்.
3: அதுல களை மண்டுதுங்க. இப்ப அதுல களைய எப்படி ஆள் விட்டு எடுக்கலாமா இல்ல களைக்கொல்லி பயன்படுத்தலாமா?
0: இல்லங்க, நீங்க இப்போ நீங்க ஒரு நெல்லு பயிர் வளருது, வளர்ந்த பிறகு அந்த நெல்லு பயிரானது வளர்ந்து தழைந்து அந்த தரையை மறைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணும், தண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு களை வளர்வதற்கு ரொம்ப சூட்டபுளானது எதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி
3: தான்.
0: சூரிய ஒளி அதிகமா இருந்துச்சுன்னா உடனே களை மண்டிடும். நீங்க பாக்கலாம், சில இடத்துல தண்ணி நல்லபடியா இருக்கிற இடங்களை களை மண்டாது, தண்ணி இல்லாம கொஞ்சம் மேடு பகுதியா இருக்கிற இடத்துல களை அதிகமா மண்டிடும். இப்ப களை அதிகமா வந்துச்சுன்னா களை எடுக்கிற செலவும் நமக்கு சிரமமா இருக்கும், இன்னொன்னு பயிரும் சரியா வளராது, அழுத்தமாடும் அந்த இடம், அழுத்தமாயிடும். அப்ப என்ன ஆகும், அழுத்தமாயிடுச்சுன்னா இருக்கிற சத்துக்களை களை பயிர் தான் எடுக்கும், பயிர் அந்த இடத்துல தூறி வெடிக்காது. ஒரு பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா கீரை வேறு நல்லா வளரணும், வேறு நல்லா போகணும்னா மண்ணு கொஞ்சம் லூசா இருக்கணும்,
3: பொலப்பொழப்பா
0: இருக்கணும், காற்றோட்டெல்லாம் இருக்கிற மாதிரி பொலப்பொழப்பா இருக்கணும். நீங்க ஆட்களை விட்டு நீங்க களை எடுக்கிறது தான் சிறந்த முறை. எல்லா இடத்துலயும் ஆட்கள் நடந்து போவாங்க, பயிர் நல்ல முறையில மகசூல் கொடுக்கும். நீங்க ரசாயனத்தை குறைச்சிட்டு ஆட்களை பயன்படுத்தீங்கன்னா நிலமும் தன்மையா இருக்கும். களைகள் பாத்தீங்கன்னா அந்த களைகள் மக்கி அது பயிருக்கு உரமாயிடும். பாத்தீங்கன்னா களைகள்ல கோரைகள்லாம் பாத்தீங்கன்னா சிலிக்கான் செத்து எல்லாம் இருக்கும், அது பயிருக்கு நல்ல உரமா கிடைக்கும்.
3: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
2: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம் ஐயா. ஆஹா, வணக்கம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம பண்பலையில தான் இனிப்பு கிடைச்சதா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. சரிங்க, நம்ம ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது, அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்போ 7:47 ஆகுது. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நேரலை நிகழ்ச்சியில் குறுவைக்கேற்ற தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சி MP ஜீவன்ராஜ் அவங்க நம்ம அரங்கத்தில் இருக்காங்க. நேர்களுக்கு வந்து இந்த குறுவையில் என்னென்ன சந்தேகங்கள்

0: இருக்கோ அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்து ஒரு நேயருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், அதம்பார் ராமன். வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அதாவது சார், இப்போ ஒரு மாதம் ஆகுது.
2: சரிங்க.
1: சிம் பெண் அக்கம் பக்கம்லாம் நிறையா வந்து அப்படியே சருவு மாரி காஞ்சி போயிடுது சார் நாத்தெல்லாம்.
2: சரிங்கய்யா.
1: அது இப்போ சில பேரும் மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க, கேட்குதா என்னன்னு தெரியல. அப்படியே கலைக்குழி மாரி அடித்து சுத்தமாக சருவாக போயிடுச்சு. திரும்ப எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரல, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. தற்காப்பாக என்ன மருந்து அடிக்கலாம் இருக்கு? இப்போ புதுசாக இதுமாரி ஆரம்பிச்சிருக்கு சார் இது.
2: அதாவதுங்கய்யா, செம்பேன் அப்படி இருந்துச்சுன்னா சிவப்பு கலரு புள்ளி புள்ளியாக இருக்கும். அதுக்கு அடுத்து அது செம்பேன் முற்றி இருந்துச்சு அப்படின்னா பயிர் வெளுத்து இருக்கும். நம்ம எடுத்த உடனே நீங்கள் அது அதுவும் அந்த செம்பேன் தானு பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும்.
1: ஏவோ வந்து பார்த்தாங்க, செம்பெண்ணை பக்கத்தில் வந்து பார்த்து சொன்னாங்க. நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு தற்காப்பாக என்ன மருந்து அடிக்கலாம் இப்படின்னு கேட்டேன்.
2: வராமல் இருக்கிறது வேம்பு சார்ந்த பூச்சி வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா? வேம்பு சார்ந்த பூச்சி வெரைட்டி.
1: வேப்பங்கொட்டை வச்சிருக்கேன் சார்.
2: வேப்பங்கொட்டை, வேப்பங்கொட்டை கரைசல பயன்படுத்தலாம்.
1: எதில் கலந்து அடிக்கலாம், எதில் கலந்து அடிக்கலாம்?
2: நீங்கள் தனியாக நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்களை தனியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே கிடைக்கிது. வேம்பு சார்ந்த லிக்யூட் ஃபார்மில் கிடைக்கிது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: நீங்க இயற்கை முறையில் நம்ம சொல்லலாம் ரசாயன முறையிலையும் சொல்லலாம் நீங்க இயற்கை முறையை பயன்படுத்துங்க நிலம் நல்லா தன்மையா மண்ணு நல்லா சத்துக்கள் மிகுந்த நிலமா இருந்துச்சுன்னா அதுல பூச்சி தாக்குதல் இருக்காது. உரங்கள் போடும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க வேப்ப புண்ணாக்கு நிச்சயமா கலந்து போடுங்க. அதான் சார், வேப்பங்கொட்டை தூள் பண்ணி கலந்து தான் சார் அடிக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க இயற்கை முறையிலேயே நம்ம சொல்லலாம், ரசாயன முறையிலையும் சொல்லலாம். நீங்க இயற்கை முறையை பயன்படுத்துங
0: காரைக்கால் பன்மலை 100.3 கிசான் வாணி. வணக்கம். வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனம். நலமா இருக்கலாமா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. சேவியர் ஐயா சொல்லுங்க உங்களுடைய கேள்வி.
3: நடு மட்டுமா ஒரு சில பக்கம்லாமா அப்படியே காட்டி போயிருக்குமா, அதுக்கு என்ன எருவு அடிக்கலாம், அது வளர்ச்சி அடையறதுக்கு என்ன மருந்து போடுறது,
0: என்ன ரகம், என்ன ரகம் வந்து நீங்க பயிரிட்டு இருக்கீங்க இப்போ?
2: அது வெயில் நாளில் கருகுதா, அல்லது தண்ணி சரியா நிலத்துல இல்லாம இருக்கிறதுனால கருகுதா, தண்ணி இருந்தும் கருகுது அப்படின்னா அது நுனியில கருகுதா, புள்ளி புள்ளியா இருக்குதான்னு பாக்கணும். பார்த்துட்டு
3: என்னங்கய்யா
2: வெயிலாலையும் கருகும், இல்லைன்னா கருகி இருக்கும், அப்புறம் புள்ளியா இருக்கும். இது மாதிரி அது ஒவ்வொரு நோய் இருக்கு. அது நீங்க கடைசியா மேடை எனக்கு என்னுடைய கைபேசி என்ன சொல்லுவாங்க, அது புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அது பாக்கிய நோயா
3: என்ன மருந்து அடிக்கலாம்னு கேட்கணும்.
2: அதுதான் சொல்றேன், பூஞ்சான நோய் பூஞ்சான குழியா இருந்தேன்னா இயற்கை முறையில சொல்லட்டுமா இல்ல ரசாயன முறையில சொல்லுமா? இயற்கை முறையில் நீங்க பயன்படுத்தலாம். இயற்கை முறையில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நோய்களுக்கு என்ன பண்ணலாம், ட்ரைகோட்டமா விரடி பயன்படுத்தலாம், அப்புறம் சூடோமோனஸ் பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து பூஞ்சான வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அது இயற்கை இடுபொருட்கள், அதெல்லாம் அதை பயன்படுத்தலாம். அப்போ ட்ரைகோட்டமா விரடி நம்ம அரசு உருவாக்கமைங்களா, ட்ரைகோட்டமா விரடி கிடைக்குது, பேசிலஸ் கிடைக்குது, வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். வரும் வரும் வரும், நிச்சயமா வரும் வரும். நீங்க கூடுதல் தகவல் வேணும்னா கடைசியா மேடம் என்னோட கைபேசி எனக்கு கொடுப்பாங்க. அது என்ன, அது நோயா பூச்சியான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நீங்க கட்டுப்படுத்த முறைகளை செஞ்சீங்கன்னா நிச்சயமா 100% சரியாயிடும். மேடம் மேடம் அறிவிப்பாங்க, குறிச்சுக்கோங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஐயா உங்களுடைய எண்கள் வந்து தருவோங்க ஐயா. நீங்க வந்து அப்படியே நீங்க வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்களுடைய கைபேசி எண்ணை வாங்கிட்டு உங்கள் வயலின் நெல்லினுடைய அந்த புகைப்படத்தை எடுத்து அனுப்புங்க. எதனால் கருகி இருக்கு அப்படிங்கிறத ஐயா அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கான ஆலோசனைகளையும் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம வந்து காரைக்கால் பண்பலையில் அடுத்து ஒரு நேயரை வந்து சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இனிப்பு வந்து இல்லை. ஐயா நீங்கள் சொன்னீங்க குருவைக்கு ஏற்ற நெல் ரகங்கள் எடுத்தால் நல்ல மகசூல் எடுக்கலாம்.

0: அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இப்போ இயற்கை விவசாயம் கூட இப்போ நிறைய பேர் வந்து மாறி வந்துகிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மகசூல் வரலை அப்படின்னு கூட அவங்களுக்காக ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அதுக்கு என்ன காரணமுங்க ஐயா?
1: இப்போ குருவிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களில் குருவி பருவத்திற்கு சாகுபடி செய்வதற்கு உள்ள ரகங்கள் இருக்குது. அதை நாம் அதை செலக்ட் பண்ணி அதை பயன்படுத்தலாம். இப்போ பூங்கார் இருக்குது, பூங்கார் குருவிக்கு பயன்படுத்தலாம். ரத்தசாலையுமே இந்த குருவை சீசனில் போட்டிருக்காங்க. அப்புறம் 60 குருவை போட்டிருக்காங்க, கருங்குருவை போட்டிருக்காங்க. இப்போது விவசாயிகள் குருவைக்கு அப்படின்னா சாப்பாட்டுக்கு எந்த நெல் நல்லாயிருக்கும், அதாவது சாப்பாட்டு சமையலுக்கு இட்லிக்கு எந்த நெல் ரகம் போடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து தேர்வு பண்ணி போடுறாங்க. இது ரெண்டும் நல்லா செயலாகுது. பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்யக்கூடிய நெல்கள் விலையை கூடுதலாக கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதை சரியாக பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம விற்பனை செய்யலாம். சிறுசாக இருக்கக்கூடிய மைசூர் மல்லி, மைசூர் மன்னர்கள்லாம் அந்த மைசூர் மல்லி நெல் ரகங்களை தான் சாப்பிட்ருக்காங்க 200 முன்பு.
0: பேர் அதனாலதான் மல்லி.
1: இப்போ நம்ம பகுதிக்கு அந்த நெல்லாம் வந்துருச்சு. நம்மளவர் வந்த பிறகு வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் வெவ்வேறு மாநிலத்தில் இருந்தாலும் எல்லா பகுதியுமே இப்போ அந்த நெல் சாகுபடி செய்யப்படுது.
0: நல்ல ரகங்களை வந்து நம்ம பகுதிக்கும் வந்து
1: வருது.
0: அந்த மகசூல் அதிகமாக எடுக்கிறதுக்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்?
1: மகசூல் எடுக்கிறதுக்கு இயற்கை உரங்களை நாம் ஒன்றும் இல்லை மேடம், நம்மள்ட்ட இருக்கிறதே இப்போ மக்கின சாணயிறு இருக்கும், அப்புறம் தக்கப்பூண்டு, அப்புறம் சணப்பு, இது மாதிரியான உரங்களை நம்ம மடக்கி உழுது உரங்களாக நம்ம பயிருக்கு கிடைக்கும். பசுந்தால் உர பயிர்கள்னு சொல்லுவோம். ஆமாம், கொளஞ்சி, தக்கப்பூண்டு, சணப்பு, இதெல்லாம் இது பசும் தால் பயிர், உரப்பயிர். பசும் தழை அப்படின்னா நீங்கள் இந்த மரங்களில் கிடைக்கக்கூடிய புங்கன், கிளரிசீலியா, அதை வெட்டி போட்டு அது பசும் தழையில் வந்துடும். அதை மடக்கி விழும்போது நைட்ரஜன், இயற்கை சத்துக்கு பயிர்கள் நல்லா கிடைக்கும். இயற்கை சத்துக்கள் இல்லாமல் மற்ற சத்துக்களும் கிடைக்கும். அப்போல்லாம் அந்த மாதிரி இயற்கை முறையில் சாப்பிட்டு செஞ்சோம், நிலம் நல்லா தன்மையாக இருக்கும்போது, இப்போ நமக்கே இந்த சத்து பற்றாக்குறை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே நோய் தொற்றுலாம் வந்துடும், காய்ச்சல் உடனே வந்துடும், சளி தொற்று வந்துடும். அப்போ வந்து சத்து பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு உடனே வந்துடும். அதே மாதிரி நிலமும் அப்படி தான், சத்துக்களாக இருந்துச்சுன்னா எந்த நோய் சீக்கிரம் வந்துக்காது. அதுக்காக நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். பசுந்தாள் பசுந்தழை உரங்களை பயன்படுத்தணும், சாண உரங்களை பயன்படுத்தணும், மக்கின உரங்களை பயன்படுத்தணும், அப்புறம் ரசாயன உரங்களை போடுறத குறைச்சிக்கணும். இது மாதிரி சத்துக்கள் நிறைவா இருந்துச்சுன்னா.
0: இப்போ இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிருக்கீங்க, இல்ல என்னால ரசாயன விவசாயம் தான் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்களுக்கு, என்னால் அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியல அப்படிங்கிறவங்களுக்கு குருவைக்கு என்ன?
1: அதாவது ஒரு பயிருக்கு அப்படின்னா, ஒரு பயிருக்கு நம்ம வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போது தழைச்சத்து, மணிச்சத்து, அப்புறம் நுண்ச்சத்துக்கள், இது மாதிரிலாம் பயிருக்கு தேவை அத்தியாவசியமாக. தழைச்சத்துனா அது நைட்ரஜன், யூரியா தழைச்சத்து கிடைக்குன்னா யூரியா பயிர் போடுவோம். மணிச்சத்துனா சூப்பர் பாஸ்பேட் இருக்கக்கூடிய சத்துக்களாக உரத்தப்படுவோம். சாம்பல் சத்துனா பொட்டாசு உரங்களை பயன்படுத்துவோம். இப்போ விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, ரசாயன உரம் அதிகமாக போடுறதுனால தான் நிலம் விளையுதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம நிலத்தில் நுண்ணுயிர்கள் அதிகம் இருக்கிறதுனால தான் நல்லா நிலம் விளையும். இப்போ கடலுக்கும் அந்த மண்ணுக்கும் நிலத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, கடற்கரைக்கும் கடற்கரை ஊருக்கும் அந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் மண் கொண்டு வரும்போது ஆய்வின் முடிவில் அதில் ஒவ்வொரு நிலமாக இருக்கிறதா தன்மையாக நமக்கு ரிசல்ட் வரும். காரணம் என்னன்னா, ரசாயன உரங்களை போட்டு அதிகமாக பயன்படுத்தி மண்ணுடைய தன்மை, சத்துக்கள்லாம் குறைவாயிடும். அதனால இடையில நம்ம வேப்ப முன்னாக்கு இயற்கை உரங்களை நிச்சயமாக பயன்படுத்தணும். ரசாயன உரங்கள் கொடுக்கலாம், ரசாயன உரம் கொடுக்கறதா தான் அதிகமாக விளையுது, நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது.
0: சரிங்க சரிங்க. இப்போது இணைப்பில் இன்னும் ஒரு நேயருக்கு வந்து நம்ம வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நேயர்கள் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம குருவைக்கு என்ன தொழில்நுட்பம் கேட்குறது மாதிரி ஒரு நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். ஆஹா, அவங்களுடைய இணைப்பு வந்து நமக்கு கிடைக்கல. இப்போ இந்த குருவைக்கு ஏற்ற அரசு திட்டங்கள் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அரசு திட்டங்கள் அந்தந்த பகுதி உதவி வேளாண்மை அலுவலர்கள் அவர்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும். அப்பப்போ திட்டங்கள் அறிவிப்பாங்க. விதையிலேருந்து அறுவடை வரைக்கும், விதையில் ஆரம்பித்து அறுவடை முடிக்கும், விதையில் மானியத்தில் கொடுக்கறத துவங்கி அறுவடைக்கு நம்ம மானியத்திலே அறுவடை அறுத்து கொடுக்குற கருவிகள்லாம் இருக்குது, அரசு கொடுக்குது. எல்லா சலுகைகளும் கிடைக்குது. நான் டெய்லி விவசாயிகளை பார்க்குறேன்.
0: ஒரு விவசாயி வந்து குருவைக்கு போக போகிறோம், அந்த குருவை சாகுபடி பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து அரசு என்ன திட்டங்கள் வச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் இருக்கக்கூடிய அலுவலர்களை வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கான அந்த திட்டங்களை வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: நிச்சயமா.
0: என்ன ஒரு இயந்திர நடவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் மானியம்
1: அறிவிப்பு கொடுப்பாங்க. அப்பப்போ அறிவிப்பு கொடுக்கக்கூடிய தகவலை நிச்சயமா அந்தந்த பகுதி வேளாண்மை அலுவலர்கள், உதவி வேளாண்மை அலுவலர்கள் விவசாயிகள் தகவலும் கொடுத்துறாங்க.
0: அதுக்கு ஏதாவது ஆப் வந்து இருக்குங்களா? ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியல.
1: உழவன் செயலி இருக்கு, உழவன் ஆப் இருக்கு. அதுல அதுலயும் போய் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன திட்டங்கள் வருது அப்படின்னு, அதுல பதிவு செஞ்சிடறாங்க.

0: அதையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ விவசாயிகள்லாம் ஒவ்வொரு உதவி வேளாண்மை அலுவலர்கள்லாம் வாட்ஸ்அப் குழுவே வச்சிருக்காங்க, என்னென்ன திட்டங்களும் அதில் போட்டுறாங்க,
1: ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிமாறிக்கிற
0: தகவல் போயிடுது.
1: சரிங்க சார், அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன அறிவிப்பு வருது அப்படிங்கிறத வந்து காத்துக்கிட்டு இருந்துட்டு கவனமாக தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம் அந்த உழவன் ஆப்பில். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இயந்திரத்துக்கு கூட மானியம் கொடுக்கலாம், இல்லை ஒரு உரங்களோ ஒரு இடுபொருட்களோ அதுக்கும் கொடுக்கலாம், விதைகளுக்கும் கொடுக்கலாம். சான்று பெற்ற விதைகள் வந்து கூட கிடைக்கும் இல்லையா?
0: கிடைக்குது கிடைக்குது, சான்று விதைகள், அப்புறம் அந்த சான்று விதைகள்லாம் கிடைக்குது, அரசுக்கு கிடைக்குது.
1: சரிங்க, அதே போல ஒரு திரவ உரவங்களோ இல்லை இந்த சூடாமோனஸ் அப்படின்ற பயிர் அந்த மாதிரி இதுக்கான தேவையான உரங்களோ எதுவாக இருந்தாலும் நமக்கான உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
0: நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும்.
1: சரிங்க, இணைப்பில் ஒரு நேயர் வராங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ ஐயா வணக்கம், சொல்லுங்க உங்க பேருங்க?
2: பாடல்
1: இல்லைங்க, இல்லைங்க, கிசான் வாணி. இது வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சி, நேயர்களுக்கு வந்து நம்ம காரைக்கால் பண்பலையின் பாடல்கள் மீது அவ்வளவு பிரியம் போல இருக்கு. சரிங்க, அடுத்து சரி அவங்களும் வந்து இணைப்பை வந்து துண்டடிச்சுக்கிட்டாங்க. சரிங்க, எல்லாம் பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு ஓய்வு எடுக்கணுன்ற அந்த மோடுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த குருவைக்கு ஏற்ற நெல் ரகங்கள் சொன்னீங்க, மகசூல் வந்து எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க, என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு, அந்த உழவன் ஆப் அந்த செயலியை வந்து நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவையான திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்ல நல்ல தகவல்கள் வந்து கொடுத்தீங்கய்யா. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி. நேர்களே, இன்று நம்ம கிசான் வாணி நிகழ்ச்சியில் குருவைக்கேற்ற தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கீழ்வேளூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சே எம்பி ஜீவன்ராஜ் அவர்கள் வந்து பங்கேற்று விளக்கங்கள் கொடுத்தாங்க. அவங்களுடைய கைபேசி எண்களை வந்து நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான சந்தேகங்களை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அவர்களுடைய கைபேசி எண்கள் 9751949416. மீண்டும் ஒரு முறையினர்களே, பொன்சே எம்பி ஜீவன்ராஜ் அவர்களின் கைபேசி எண்கள் 9751949416. நன்றி ஐயா.
0: நன்றி மேடம். நன்றி, மிக்க நன்றி.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

0: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு அழைத்து இல்லம் அமர்ந்து கேட்டு ரசிக்கும் எந்த நிகழ்ச்சி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி

0: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
9: இன்றைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அதில் ரிமோட்டை தட்டினா வேலை செய்யும், இது போல் வேறு ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் பேட்டரியை கொண்டு போய் வெயிலில் வச்சோம்னா அது திரும்ப சார்ஜ் ஆகும்னு நம்ம ஒரு நினைப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டியை லைட்டாக சாய்ச்சோம்னா அது ஸ்டார்ட் ஆகும். அது போல் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் சார்.
9: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
10: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாக்கத்துல கமலகண்ணன் பேசுறேன்.
9: சொல்லுங்க கமலகண்ணன் சார், எந்த படத்துல பாடல் உங்களுக்கு?
10: முதல் மரியாதை படத்துல சார், வெட்டி வேறு வாசம், அந்த பாடல ஒளிபரப்புங்க.
9: வருகிறது பாடல்.
10: ஆ, நன்றி.
9: மலேசியா வாசன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் அறிவியல் கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் என் சொல் அமுது.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
12: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோர் பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவையனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியான பிரிவு வழங்கும் ஊரும் உறவும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
13: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
13: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
15: வணக்கம் சார்.
6: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
15: திருவாரூர் மாவட்டம் வடவேற்குடி வசந்த்.
6: சொல்லுங்க வசந்த், இந்த படத்துல பாடல் உங்களுக்கு
15: படம் வச்சும் பாடல் முதல் கணக்கு. நன்றி, வணக்கம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்

0: பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதிலை விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லி செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலியர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
11: வெள்ளிப்பொருட்களுக்கு வாங்க.
1: அதாவது இன்றைக்கி நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் ரிமோட்டை தட்டினா வேலை செய்யுங்க, இது போல் வேறு ஏதாவது உங்களுடைய அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்திருக்கிறாங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் இறைய இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்ததில்லை போல இருக்குது. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழைய சிஆர்டி தொலைக்காட்சி சிக்னல் கிடைக்காமல் ஸ்க்ரீன் கோடுகளாக ஓடும்பொழுது அதன் பக்கவாட்டில் ஒரே தட்டு தட்டுனா படம் தெளிவாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் செல்வி வந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அசோக் ராஜ், ஐயாவாடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனிமொழி அசோக் ராஜ் கனிமொழி, பழைய ரேடியோ மாடல் சில நேரங்களில் ஓடாது, லேசாக ரெண்டு தட்டினா மறுபடியும் ஓடும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, என் வீட்டில் பழைய எஃப்எம் ரேடியோ இருந்தது, நல்லா பாடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நிற்கும், தாலையில் ஒரு தட்டு தட்டினோன்னு வச்சுங்க நல்லா ஓடும். அரியலூர் மாவட்டம் அமர்ராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்கிறார். இப்படி நனிலம் சுகுணா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பழைய ரேடியோ இருந்தது, சில சமயங்களில் அது பாடாது, ஆனால் ரேடியோவின் மேல் லேசாக தட்டினால் மீண்டும் பாட தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் ஆண்டிமடம் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, யோசிக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அலிவலம் சக்தி முருகானந்தம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிமோட்டில் கூட ஃபேன் வேலை செய்யுதுங்க, ரிமோட்டுக்கில் கார் கதவு கூட திறக்குதுங்க, எல்லாம் வந்து டெக்னிக்கல் ரொம்ப வளர்ந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழைய பேட்டரி எடுத்து வெயிலில் வைத்து போட்டால் மிக அருமையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் எங்கள் வீட்டில் வெள்ளை கருப்பு டிவி இருக்கும், நல்லா படம் தெரியுங்க, திடீர்னு பார்த்தா அது பாட்டுக்கு மக்கர் பண்ணும், அப்போ தலையில் ஒன்று வச்சோன்னு வச்சுங்க பக்காவாக வேலை செய்யுங்க. இந்த மாதிரி கேள்விலாம் எப்படிங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் வீட்டில் ஃபேன் சரியாக ஓடாதுங்க, சுவிட்சியை போட்டுட்டு சுற்றி விடுவேன் அப்புறம் தான் ஓடும். அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை, அதுதான் இதுமாரி கேள்விகள் தான் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பைக்கு ஹெட்லைட் எரியலன்னு வச்சுங்க, ஒரு தட்டு தட்டினா எரியும், சமயத்தில் குழப்பமான நேரத்தில் மறதியாக இருந்தால் மண்டையிலே ஒரு தட்டு தட்டினா கூட ஞாபகம் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் ரிமோட் கருவியையும் பின்னுக்கு தள்ளி முன்னேறி வருகிறது புது புது கண்டுபிடிப்புகள். கூகுளில் குரல் கொடுத்தாலே போதும், எல்லா வேலையும் அதுவே செய்யுது, நமது கைவிரல் வைத்தாலே லாக் எடுக்கலாம். நவீன அலைபேசியில் உள்ள புளூடூத் தொழில்நுட்பம், அதுபோல் கடிகாரம் கூட ரிமோட்டாக செயல்படும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் 19

0: புதுசாக கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது சார். இதில் நீங்கள் பேசுகிற நீங்கள் சொன்னதை நான் என்னத்தையே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், என்னிடம் டேப் ரெக்கார்டர் இருந்தது, அது திடீர்னு நின்றுவிடும், அது தலையில் தட்டினா ஓடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து புஷ்பன விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்கேன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். பொதுத்துறை செல்வகுமார், முதலில் உங்களுக்கு இருந்து உனக்கு ரிமோட் மட்டும் இல்லை சார், குழந்தைகளையும் காலையில் இரண்டு தட்டு தட்டினா சார் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. நானும் அதில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுனாக்கா நீங்கள் பீரங்கி குண்டு போட்டாலும் வேலைக்கு ஆகாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலூர் துறைமுகம் சுரேஷ்னு சொல்லியிருக்காருன்னா, நான் சிறுவயது ஸ்கூல் படிக்கும்போது பெல் 4:30 அடிக்கிங்க தட்டினால் வீட்டுக்கு போகலாம், அதே போல் வீட்டுக்கு வந்தால் தட்டை தட்டினால் சாப்பாடு தானாகும். இப்போ அது மாதிரிலாம் கேட்க முடியாதுங்க. கதிராமங்கலம் கணேசன் சொல்லியிருக்காரு, டிவி ரிமோட்டுக்கு பதிலாக சென்சார் சிக்னல் வைப்ரேஷன் மூலம் டிவியை ஆஃப் ஆன் செய்யும்படி நான் செட் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தத்தாக்குடி தெற்கு கலையரசன், எங்கள் வீட்டில் டைம் பீஸ் அப்படி தாங்க இருக்குது, ஒரு தட்டு தட்டினா தாங்க ஆஃப் ஆகுது அப்படின்னு இருக்கிறாரு. அதுபோல் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், திருமணம் செய்தவர்கள் ரிமோட் மனைவி என்றும் ரூபத்தில் இருக்கிறாள், ஆகா அவர்கள் தட்டினால் அசையும் ஓடு உட்காரும். இந்தமாரி கேள்விகளே பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3
3: ஆகாஷ்வாணி ஹே. 12 விஸ்வாஸ் கே விகாஸ் கே ஜன் கல்யாண் கே விசேஷ ஸ்ருங்கலா கே அந்தர்கத் ஆஜ் சுனியே கிருஷி ஆர் கிசான் கல்யாண் மந்திரி சிவராஜ் சிங் சௌஹான் கே சாத் விசேஷ சாக்ஷாத்கார். சாக்ஷாத்கார் கர் ரஹி ஹை ரீமா பாராஷர்.
4: நமஸ்கார். அப் உபலப்தியோ கி பாத் ஹோதி ஹை தோ சால் தர் சால் பாத் ஹோதி ஹை. 12 சால் எக் லம்பா சமய ஹோதா ஹை. கேந்திர மே நரேந்திர மோடி கி சர்க்கார் நே 12 சால் பூரே கர் லியே ஹை. एक के बाद एक कई रिकॉर्ड भी बन रहे हैं. एक रिकॉर्ड जिसकी चर्चा हो रही है वो ये कि जवाहरलाल नेहरू का रिकॉर्ड भी अब अगर हम बात करें कि कितने समय के लिए और कितने दिन नरेंद्र मोदी प्रधानमंत्री के तौर पर रहे तो वो रिकॉर्ड भी टूट रहा है. लेकिन सिर्फ बात इन रिकॉर्ड्स की नहीं है बल्कि बात हो रही है क्या ये नया भारत कुछ विकास लेकर आया, विकसित भारत का नारा जो है वो साकार हुआ. और किसानों के लिए बहुत बात हो रही है, क्या किसान वाकई में खुश हैं, क्योंकि किसानों से सीधे जो जुड़ाव रखते हैं वो खास मंत्री इस वक्त हमारे साथ मौजूद हैं, जिनको मामा भी कहते हैं लोग, अब आप पहचान ही गए होंगे. केंद्रीय मंत्री शिवराज सिंह चौहान जी, बहुत बहुत स्वागत है आपका.
5: धन्यवाद आपका.
4: अब मैं आपको मामा जी तो नहीं कहूं लेकिन मैं आपको नेता के तौर पर पहले शुरुआत करती हूँ. गर्मी बहुत है, किसान खुश है?
5: किसान खुश रहे इसके लिए सरकार दिन और रात काम कर रही है. प्रधानमंत्री श्रीमान नरेंद्र मोदी जी ने तीसरी बार शपथ ग्रहण की थी, उनको बहुत बहुत बधाइयां, उनका अभिनंदन. एक वैभवशाली गौरवशाली संपन्न समृद्ध शक्तिशाली आत्मनिर्भर और विकसित भारत का निर्माण उनके नेतृत्व में हो रहा है. और मैं अभी 2 से उनके साथ मंत्री हूं, मेरे जैसे कार्यकर्ता का सौभाग्य है कि उनके साथ काम करने का अवसर मिला. उनको बहुत बहुत बधाई.
4: अब क्योंकि आपने नरेंद्र मोदी जी से ही शुरुआत की है, मैं अपने हाथ में आपकी किताब भी लेकर आई थी, अपनापन. ये किताब आपने नरेंद्र मोदी संग आपके अनुभव, तो 2 से तो प्रधानमंत्री के तौर पर आप उनको देख रहे हैं, आप उनके कैबिनेट का हिस्सा है, सरकार में एक अहम पद पर हैं आप, लेकिन आपने जो इस किताब में अपनापन बताया है, आजकल अपनापन ये शब्द ही इस्तेमाल होना ऐसा लगता है खत्म हो गया है. कोई रणनीति की बात करता है, भारी भरकम शब्दों की बात होती है, ये अपनापन क्या जुड़ाव है मोदी जी के साथ?
5: भारतीय संस्कृति का मूल है एक ही चेतना हम सब में है, इसलिए दूसरा कोई है ही नहीं, आत्मवत सर्वभूतेषु. और यह भाव मैंने सदैव आदरणीय नरेंद्र मोदी जी के मन में और उनके काम में देखा. अपनापन अपने सहयोगियों के लिए, अपनापन अपने कार्यकर्ताओं के लिए, अपनापन देश की संपूर्ण जनता के लिए, अपनापन पीड़ित विश्व मानवता की सेवा के लिए. और इसलिए जब कोविड जैसी महामारी आती है तो वैक्सीन केवल भारत की जनता को नहीं लगती, 100 अलग अलग देशों के लोगों को भी लग जाती है. अगर प्राकृतिक आपदा किसी दुनिया के दूसरे देश में आती है तो सबसे पहले भारत प्रधानमंत्री जी के नेतृत्व में अपने हाथ आगे बढ़ाता है सहायता और सहयोग के लिए. लेकिन ये अपनापन केवल मनुष्य मात्र के लिए नहीं है, प्राणियों

0: also featured the same two sides. Here is more from football's biggest stage. This edition of the World Cup will be the biggest in history, with an expansion from 32 to 48 teams. A record 104 matches will be played, with 72 in the group stage and 32 in the knockout rounds, across host nations, United States, Canada and Mexico. The three host nations qualified automatically, while 45 teams earned their places through a demanding two-year qualification journey. The competition features 12 groups of four teams each. The top two teams from every group, along with the eight best third-place teams, will advance to the round of 32. This expands the knockout stage to 32 teams for the first time in tournament history. The grand final is scheduled for 19th of July, promising a thrilling conclusion to football's greatest celebration. Shagun Chopra from Sports Desk.
1: In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's singles quarterfinals of the Australian Open in Sydney today. Two-time Olympic medalist Sindhu defeated compatriot Isharani Barua in the round of 16. She will next face Chen Su Yu. In another All-India pre-quarterfinal clash, Tanvi Sharma overpowered Malvika Bansal. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's growth story continues to inspire the world as major economies are facing uncertainty. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Centre and governments of Assam and Nagaland ink an MOU for exploration and production of crude oil and natural gas. New Delhi strongly condemns US strikes on oil ship which killed three Indian sailors off the coast of Oman. Summons U.S. Chargé d'Affaires to lodge protest. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to women's singles quarterfinals of Australian Open, and FIFA World Cup 2026 to kick off tonight. Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. That is all in the news at 9. Good night.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரா.
1: மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரிசலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கிப் போய்க் கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்லச் செலுத்திக் கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழ வளநாடு பூரண பொலிவுடன் விளங்கிற்று. இயற்கை அரசி பச்சை பட்டாடை உடுத்தி நவ யௌவன சௌந்தர்யத்துடன் திகழ்ந்தாள். அந்த பச்சை பட்டாடையில்தான் எத்தனை விதமான பசுமைச் சாயங்கள்! கழனிகளில் கதிர் விடுவதற்குத் தயாராக இருந்த நெற்பயிர்கள் ஒரு சாயல், நடவு நட்டு சில காலமாக இருந்த இளம்பயிர்கள் இன்னொரு சாயல், அப்போதுதான் நடவாகியிருந்த பசும் பொன்னிற பயிர்கள் வேறொரு சாயல், ஆலமரத்தில் தழைத்திருந்த இலைகள் ஒரு பசுமை, அரசமரத்தில் குலுங்கிய இலைகள் இன்னொரு வித பசுமை, தடாகங்களில் கொழுகொழுவென்று படர்ந்திருந்த தாமரை இலைகளில் மோகனப் பசுமை, வாழை இலைகளின் கண்கவரும் பசுமை, தென்னங்குருத்துக்களின் தந்தவர்ணப் பசுமை, பூமியில் இளம்

புல்லின் பசுமை, ஓடைகளில் தெளிந்த நீரின் பசுமை, நீரில் அங்குமிங்கும் தத்திப்பாய்ந்த தவளைகளின் பசுமை, இவ்வளவு விதவிதமான சாயல்கள் வாய்ந்த பச்சை பட்டாடையின் அழகை தூக்கிக் காட்டுவதற்கென்று நட்சத்திரப் பொட்டுகள் பதித்தது போல குவளைகளும் குமுதங்களும் செந்தாமரை செங்கடுநீர் பூக்களும் ஆங்காங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தன. இந்த அழகையெல்லாம் வந்தியத்தேவன் இருகண்களாலும் பருகிக் கொண்டு பிரயாணம் செய்தான். ஆடி மாதத்தில் அந்த வழியாக அவன் சென்றபோது பார்த்த காட்சிகளுக்கும் இப்போது காணும் காட்சிகளுக்கும் உள்ள வேற்றுமையை அவன் உணர்ந்திருந்தான். ஆடி மாதத்தில் ஆற்றில் புதுவெள்ளம் நொங்கும் நுரையுமாகப் பொங்கிப் பெருகிக் கொண்டிருந்தது. இப்போதோ பிரவாகத்தின் வேகமும் கோபமும் தணிந்து செந்நிறம் மாறி பளிங்கு போல தெளிந்து உல்லாசமாக பவனி சென்றது. புதுவெள்ளத்தின் ஹோ என்ற இறைச்சலும் மேலக்காற்று மறைக்கிளைகளைத் தாக்கியபோது உண்டான பேரோசையும் ஆயிரமாயிரம் புள்ளினங்களின் கோலாகல துனிகளும் அப்போது ஒரு மாபெரும் திருவிழாவின் ஆரவாரத்தைப் போல கேட்டன. இன்றைக்கோ குளிர்ந்த வாடைக் காற்றில் இலைகள் அசைந்த மாமரச் சத்தமும் மடைகளில் தண்ணீர் பாய்ந்த சலசலப்பு ஓசையும் மழையை எதிர்பார்த்த மண்டூகங்களின் சுருதிபேதக் குரல்களும் பலவகை செல்வண்டுகளின் ஸ்வரபேத ரீங்காரங்களும் சேர்ந்து இயற்கை மாதரசியின் சோக சங்கீத கோஷ்டிகானத்தைப் போல ஒலித்துக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலும் அப்போது ஏதோ ஒரு வகையான இனம் தெரியாத சோகம் குடிகொண்டிருந்தது. இதன் காரணம் என்னவென்று யோசித்து யோசித்து பார்த்தும் புலப்படவில்லை. உண்மையில் அவன் அபரிமிதமான உற்சாகம் கொள்வதற்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன. இந்த வழியாக 2 மாதங்களுக்கு முன்னால் போனபோது என்னென்ன மனோராஜ்யங்கள் செய்தானோ அவ்வளவும் நிறைவேறிவிட்டன. அவன் கனவிலும் நடக்கும் என்று கருதாத காரியங்களும் நடந்தேறிவிட்டன. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை தரிசித்தாகிவிட்டது. தஞ்சாவூர், பழையாறை, மாதோட்டம், அனுராதபுரம் முதலிய மாபெரும் நகரங்களை பார்த்தாகிவிட்டது. சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணாக விளங்கிய பொன்னியின் செல்வனுடைய சிநேகிதம் கிடைத்துவிட்டது. அந்த வீர இளவரசனுக்கு உதவி புரியும் பேறு கிடைத்துவிட்டது. தமிழகத்தின் அழகு தெய்வமும் சோழர்குல விளக்குமான அரசளங்குமரி குந்தவையை ஒருமுறை பார்ப்பதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும். இப்படி இருக்க அவளுடைய தூய இதயத்தின் நேயத்தைப் பெறுவதென்பது எத்தகைய பிறர்க்கரும் பாக்கியம்! அதை எண்ணியபோது அவன் உள்ளம் பெருமிதத்தினால் பொங்கியது. ஆனால் அந்த பெருமித குதூகலத்துடனே ஏதோ ஒரு வேதனையும் தொடர்ந்து வந்தது. அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் உண்மையில் உரித்தவன்தானா? அது நிலைத்து நிற்குமா? கை கெட்டியது வாய்க்கெட்டுவதற்குள் எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அல்லவா? ஆஹா, தடங்கல்களுக்கும் என்ன குறைவு? உலகமே தடங்கல் மயம்தானே. ரவிதாசனைப் போன்ற மாய மந்திரவாதிகளும், நந்தினியைப் போன்ற மாய மோகினிகளும், பழுவேட்டரையர்களைப் போன்ற சதிகாரர்களும், கந்தமாறனையும் பார்த்திவேந்திரனையும் போன்ற சிநேக துரோகிகளும், பூங்குழலியையும் வானதியையும் போன்ற பித்துக்கொள்ளிப் பெண்களும், வீர வைஷ்ணவ ஒற்றர்களும், காலாமுக சைவர்களும், குள்ளிவாய்ப்பைகளும், ஆழந்தெரியாத புதைசேற்றுக் குழிகளும் நிறைந்த உலகமல்லவா இது? கடவுளே முன்னர் சொன்ன அபாயம் ஒவ்வொன்றிலுமிருந்தும் எப்படியோ இதுவரை தப்பித்துவிட்டேன். அவை எல்லாவற்றையும் விட பெரும் அபாயகரமான காரியத்தில் இப்போது முதன் மந்திரி அனிருத்தர் என்னை ஏவியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் எளிதில் மூர்காவேசம் கொள்ளக்கூடிய ஆதித்த கரிகாலர், மற்றொரு பக்கத்தில் பெரிய பழுவேட்டரையரை பொம்மை போல ஆட்டி வைக்கும் மாயசக்தி வாய்ந்த மோகினி. இவர்களுடைய நோக்கத்துக்கு குறுக்கே நின்று நான் தடை செய்து வெற்றி பெற வேண்டுமாம். இது நடக்கக்கூடிய காரியமா? அந்த பிரம்மராயர் தமது மனதில் என்னதான் உண்மையில் எண்ணியிருக்கிறாரோ தெரியாது. அரசளங்குமரியிடமிருந்து என்னை பிரித்தே விடுவது அவருடைய நோக்கமாயிருக்கலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்து கொள்வான் என்று இருவரும் சொன்னார்கள். அவனையும் இதுவரையில் காணோம். அந்த வீர வைஷ்ணவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் இதுவரையில் எனக்கு ஒரு கெடுதலும் செய்ததில்லை. பலமுறை உதவிதான் புரிந்திருக்கிறான். அவனுடன் சேர்ந்து பிரயாணம் செய்தால் ஏதாவது உற்சாகமாக பேசிக் கொண்டு வருவான். பிரயாணத்தில் அலுப்பு தட்டாமல் இருக்கும். இனி எங்கே வந்து அவன் நம்முடன் சேர்ந்து கொள்ள முடியும்? அவனுக்காக எத்தனை நேரம்தான் இந்த குதிரையை இழுத்து பிடித்து மெல்லச் செலுத்திக் கொண்டு போவது?

0: அதோ கும்பலாயிருக்கும் மரங்கள், நதிவெள்ளத்தில் முதலைகளைப் போலக் கிடக்கும் அந்த வேர்கள், இங்கேதான் பொம்மை முதலை மீது வேல் எறிந்த படலம் நடைபெற்றது. வாரிணியும் தாரகையும் செந்திருவும் மந்தாகினியும் நம்முடைய வீரச் செயலை பார்த்து கலகலவென்று சிரித்தது இவ்விடத்தில்தான். அரசிளங்குமரி நமக்கு பரிந்து அந்த பெண்களை அதட்டியதும் இதே இடத்தில்தான். சற்று இங்கு நின்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி நதிக்கரையில் ஓரமாக சென்று நின்றான். மரத்தின் வேர்களைச் சுற்றி சுற்றி சுடலவிட்டு கொண்டு ஓடிய தெளிந்த நீர்ப்பிரவாகத்தை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்தச் சுழலில் ஒரு முகம் தெரிகிறது. அது யாருடைய முகம் சொல்ல வேண்டுமா? அரசிளங்குமரி குந்தவை பிராட்டியின் இன்பப் பொன்முகம்தான். கண்டேன், கண்டேன், கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன் என்று பாடிய குரலைக் கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான். உன்னதமான மரத்தின் உச்சாணிக் கிளை ஒன்றில் ஆழ்வார்க்கடியான் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஓஹோ வீர வைஷ்ணவரே, நான் உம்முடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு இனியவனாக இருக்கிறேனா? நான் உம்மை சிறிது நன்றாக பார்க்கிறேன், கீழே இறங்கி வருக என்று சொன்னான் வந்தியத்தேவன். வீர வைஷ்ணவன் மரத்திலிருந்து இறங்கிய வண்ணம்,
1: நான் உன்னை சொல்லவில்லை அப்பனே. உடையில் வாளும் கையில் வேலும் ஏந்திய நீ என் கண்ணுக்கு பயங்கரமானவனாக அல்லவோ புலப்படுகிறாய்
0: என்றான். பிறகு யாரை பற்றி சொன்னீர் வைஷ்ணவரே?
1: முழுமுதற் கடவுளாகிய திருமால் வாமனாவதாரம் எடுத்து வானத்தை அளப்பதற்காக ஒரு பாதத்தை தூக்கிய போது உங்கள் சிவபெருமானுடைய கண்களுக்கு.
0: வைஷ்ணவரே நிறுத்தும், இம்மாதிரியெல்லாம் சிவனை தாழ்த்தி கூறுவதை நிறுத்திவிடும். இல்லாவிடல் பெரிய அபாயத்துக்கு உள்ளாவீர்.
1: என்ன அபாயம் அப்பனே? முதலையை கொண்டு யானையை காத்த பெருமானின் சக்கரம் இருக்கும் போது என்னை யார் என்ன செய்ய முடியும்?
0: நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அப்புறம் உமதை இஷ்டம்.
1: எனக்கு என்ன அபாயம் வருகிறது என்று சொல் தம்பி.
0: பழையாறையில் ஜனங்கள் கொந்தளித்து அரண்மனை வாசலுக்கு வந்தார்கள் அல்லவா, அப்போது சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன்.
1: என்ன பேசிக் கொண்டார்கள்?
0: சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுத்து அவர்களுடைய மண்டை ஓடுகளை குவித்து அடுக்கி அவற்றின் பேரில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
1: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முதன்முறையா பெருமிதமும் வேதனையும் கலந்த ஒரு விசித்திரமான மனநிலையில போய்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். தான் தஞ்சைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நந்தினி தான்னு ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திரனிடம் சொன்னது நேயர்களுக்கு நினைவிருக்கும். வந்தியத்தேவனை பொறுத்தவரை அவனுடைய எஜமானர் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். கடம்பூருக்கு அழைப்பு நிருப வடிவிலும் வாய்ச்சொல்லாகவும் வந்திருக்குது, அவர் அசையமாட்டார். ஆனால் தம்பியை பற்றின செய்தி அவரை எட்டி இருந்தா நிச்சயம் இந்நேரம் புறப்பட்டிருப்பார். பாட்டன் மலையமானையும் அழைச்சிக்கிட்டு ஒரு பெரும் படையோடு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாம் ஏன் அவசரப்படணும்? இந்த பகுதியில் கருத்தை கவரும் பல தொடர்கள், சிலவற்றை பார்க்கலாம். ஐப்பசி மாத தொடக்கம், ராப்பொழுதும் பகற்பொழுதும் ஏறத்தாழ சமமாக தராசில் இருப்பதைப் போல இருக்கும் துலா மாதம், அக்டோபர் மத்தியிலிருந்து நவம்பர் நடுப்பகுதி வரை ஷரத் ருத்து என்கிற பருவம், ஆடி மாதம் அல்லது கட்டக மாதம், பகற்பொழுது கூடுதலாக இருக்கிற முதுவேநீர் பருவம், கிரீஷ்ம ருத்து எனப்படும், ஜூலை நடுவிலிருந்து ஆகஸ்ட் நடுவரை, மண்டூக்கம் தவளையை குறிக்கும் வடமொழி சொல், இதிலிருந்து பிறந்தது மாண்டூக்கியம் என்கிற தொடர். மனித மனம் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணு நிலைகளில் மாறி மாறி தாவிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் படிப்படியாக தாண்டினா ஆன்ம வெளி என்கிற நாலாவது, அதாவது துரிய நிலையை அடைய முடியும். இந்த தவள அடிப்படையிலான கருத்தை விளக்கிற உபனிஷதம் மாண்டூக்கிய உபனிஷத். இது அதர்வண வேதத்தோட பகுதி. சில்வண்டு வெட்டுக்கிளி இனத்தைச் சேர்ந்த இதை பெரிய ஈன்னு சொல்லலாம்.

0: தடிச்ச உடல், நீண்ட உணர்கொம்புகள் அதாவது ஆண்டனி கொண்டது. ஆண் சில்வண்டின் இறக்கைகளில் இருக்கிற கடினமான பகுதிகள் ஒன்று ஒன்று உரசும் போது ஹ்ரீங்கார ஒலி கேட்குது. ஆழ்வார்க்கடியான அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கு வருகன்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். வருக, வியங்கோள் வினைமுற்று. தமிழ் இலக்கணத்தில் வினைமுற்றுகளின் வகைகளில் ஒன்று வியங்கோள் வினைமுற்று. மரியாதையா வேண்டல், ஏவுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும். ஒருமை பன்மைங்கிற பாகுபாடு கிடையாது. மூவிடங்கள்னு சொல்லப்படும் தன்மை, முன்னிலை, படர்க்கை மூன்றுக்கும் பொது. நல்லது. உட்கார்ந்தபடி நாலா பக்கமும் பார்க்கறதுக்கு மரத்தின் உச்சாணிக்களை ஏற்றது தானே. வந்தியத்தேவனை பார்த்ததும் இறங்கி வரான். இதுவரை எதையெல்லாம் கண்காணிச்சிட்டு இருந்தான் சொல்கிறானா பார்க்கலாம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 9:29. நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இன்றைய இசை ஊஞ்சலில் ஒரு பட பாடலாக உலாவர காத்திருக்கிறது பாரதிராஜா அவர்கள் நடிப்பிலும் இயக்கத்திலும் உருவான கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடலாக வருகிறது இளையராஜா, மலேசிய வாஸ்தவன், எஸ்பி சைலஜா ஆகியோர் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை கங்கை அமரன். இளையராஜா பாடல்கள் வரி கங்கை அமரன்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இன்றைய இசை ஊஞ்சலில் நாம் கல்லுக்குள் ஈரம் என்ற திரையிலிருந்து ஒரு பட பாடலாக பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து வருகிறது இளையராஜாவும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல்.

0: நினைவிருக்கு. நாளை காலை 8:30 பைக்கிங் பணியின் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமுது தார்ப்பாய்கள் கிரினைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்று இசை ஊஞ்சலில் நாம் கல்லுக்குள் ஈரம் என்ற திரையில் இருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அந்த வகையில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, கங்கை அமரன் வரிகளுக்காக வருகிறது கல்லுக்குள் ஈரம் என்ற திரைக்காக.

0: நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு, கோடை காலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் தண்ணீர் விநியோக நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் மாலை 4 மணிக்கு பதிலாக 4:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை தண்ணீர் விநியோகம் இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனித்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் நகராட்சியின் முக்கிய அறிவிப்பு, மத்திய மாநில அரசுகளின் முடிவின்படியும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படியும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய மாநில நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நில அளவைத்துறை ஆகியவை ஒன்றிணைந்து சாலை எல்லைகள் மற்றும் அவற்றின் மீதான ஆக்கிரமிப்புகளை அளவை மற்றும் குறியீடுகள் செய்யும் பணி ஏறக்குறைய நிறைவடையும் நிலையில் உள்ளது. அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கப்பட்டு உள்ளது. ஆகவே சாலை மற்றும் நடைபாதைகள், சாக்கடைகள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் பொதுமக்கள், வணிகர்கள், அங்கீகரிக்கப்படாத அடையாளமற்ற சாலை ஓர வியாபாரிகள், தங்களால் ஏற்படுத்தப்பட்ட அசையாத கட்டுமானங்கள், விளம்பர வளைவுகள் மற்றும் பதாகைகளை உடனடியாக அகற்றி பொருள் சேதத்தை தவிர்த்து கொள்ளுமாறும் அரசின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் காரைக்கால் நகராட்சி ஆணையர் கேட்டுக்கொள்கிறார். கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆத்தோரான் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, காத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி, தாலி கொடி போட்டு வைப்பா மாமே மாமே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இன்று கல்லுக்குள் ஈரம் என்ற திரையிலிருந்து ஒரு பட பாடலாக உலா வந்தது நேயர்களே. ஆகாஷ்வாணிக்கு அரைக்கல் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:55.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: திருவாரூர் ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
1: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக்க வரும் 14 தேதி வரை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ் FZS FZX R15 V4 MT15 பைக்குகள் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
0: ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லீலம் நீடாமங்கலம் ஏறவாஞ்சேரி குதன்னலூர்.
1: செல் 6385657335.
2: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்ப்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வீலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பாரி, பரம்பு மலையை ஆட்சி செய்து வந்தான். ஈகை திறம்,

0: கொடைத்திறம், வீரம் முதலியவற்றில் சிறந்து விளங்கினான். பாரி பாரி என்று பலையெத்தி ஒருவர் புகழ்வர் சென்னாப்புலவர். பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்ற பாடல் கபிலரால் பாடப்பட்டது. மாரி என்றால் மழை. மாரியை விட பாரியே சிறந்தவன் என அந்த பாடல் கூறுகின்றது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் கெடுக்கும், தேவையில்லாத நேரத்தில் பெய்தும் கெடுக்கும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்பார் வள்ளுவர். ஆனால் பாரியோ என்னாலும் எல்லோர்க்கும் எப்போதும் கொடுப்பான். அதனால் மாரியை விட பாரியே சிறந்தவன் என்று கபிலர் கூறுவார். பாரி சிறந்த வீரனாகவும் கொடைவள்ளலாகவும் திகழ்ந்திருக்கின்றான். பாரிக்கு இரண்டு பெண்கள் இருந்தனர். அவர்களை பெண் கேட்டு மூவேந்தர்களும் வந்தனர். பாரி பெண் தர மறுத்ததால் அவமானம் அடைந்தனர். ஒவ்வொருவராக பாரியிடம் போரிட்டு தோல்வியுற்றனர். இந்நிகழ்வுகளை கபிலர் பார்த்தார். நீங்கள் படையுடன் போரிட முயன்றால் பாரியை உங்களால் வெல்ல முடியாது. நீங்கள் இரவலராக வந்து கேட்டால் பாரி தன்னுடைய நாட்டையும் மலையையும் தந்துவிடுவான் என்று கூறுகின்றார். ஆகையால் மன்னர்களாகிய நீங்கள் ஆள் இசைத்து கொண்டு முன்வர உங்களுடைய மகளிர் விரலியர் கோலம் கொண்டு பின்னால் வர ஆடுவோரும் பாடுவோருமாக நீங்கள் சென்றால் அவன் தன் நாட்டையும் குன்றையும் உங்களுக்கே கொடுத்து விடுவான் என்று கூறுகிறார். இறப்பவர்க்கு அவன் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டான் என்று பாரியினுடைய கொடைத்திறனை கபிலர் அழகாக விளக்குகின்றார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய என் சொல்லமது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 10:02. இந்த இனிய இரவை மேலும் இதமாக்க வருகிறது.

0: நேயர்களே கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியை இப்பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

இரவும் மலரும். இன்று இரவும் மலரும் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக வரும் பாடல் 1968 வெளிவந்த தில்லானா மோகனம்பாள் என்ற திரைக்காக எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் எஸ் சி கிருஷ்ணன் அவர்கள் குரலில் வந்த பாடல் இது. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளுக்காக.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இரவும் மலரும் காரைக்கால் பண்பலை பாடல்களை கேட்டார். அடுத்து வருகிறது கண்ணன் என் காதலன் படத்திற்காக பாடல்.

0: நேயர்கள் நினைவிற்கு, நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: அடுத்து வருகிறது எதிர்நீச்சல் படத்திலிருந்து பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எமியம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளியர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரிய சட்டு வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: இரவும் மலரும் கலாட்டா கல்யாணம் என்ற திரைக்காக டிஎம் சௌந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளுக்காக 1968 வெளிவந்த படம் இது.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. குடியிருந்த கோயில் படத்திற்காக வருகிறது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளுக்காக பாடல்.

0: பழங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பழங்குடி நாகப்பட்டினம்.
2: இரவு முழுவதும் நிகழ்ச்சிகள் அடுத்து வருகிறது. முகராசி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் இணைந்து பாடிய பாடல் இசை கே வி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரகசிய போலீஸ் 115 என்ற படத்திற்காக வருகிறது.

0: சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீர்வேன். போய் தான்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஷபாஷ் மீனா படத்திற்காக டி ஏ மௌலி பி சுஷிலா இணைந்து பாடிய பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா.

0: வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரினட் வாஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவும் மலரும் இந்த இனிய இரவை மேலும் இதமாக்கி கொண்டிருக்கிறது இசை சரளாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். அடுத்து வருகிறது சிவந்தமன் படத்திற்காக TM சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல் இது. MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகள். 1969 வெளிவந்த படம் இது.

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: காரைக்கால் மின்துறை அறிவிப்பு 110/11 கேவி பிள்ளைத்திருவாசல் துணைமின் நிலையத்தில் அவசரகால பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் நாளை 12/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என பிள்ளைத்திருவாசல் துணை மின் நிலைய உதவி பொறியாளர் தெரிவித்துள்ளார். மின்தடை ஏற்படும் பகுதியில் அரசலாறு முதல் பழைய பேருந்து நிலையம் வரை காரைக்கால் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் காரைக்கால் பொது மருத்துவமனை மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் பீச் ரோடு தருமபுரம் பச்சூர் சுற்று வட்டார பகுதிகள் மேலும் மண்டபத்தூர் பகுதி பிள்ளை தெருவாசல் உள்ளிட்ட பகுதிகள் மேற்கண்ட பராமரிப்பு பணிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள இம்மின் தடை அவசியமாகிறது. எனவே பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர்கள் தங்களது ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி, நாகப்பட்டினம். பனங்குடி, நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இரவு மடம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது பரிசு என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய பாடல், கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் கண்ணதாசன் வரிகளுக்காக.

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், கண்ணதாசன் வரிகள், டி எம் சவுந்தரராஜனும் பி சுச்சலம் இணைந்து பாடிய பாடல் இது. வியட்நாம் வீடு திரைக்காக.

காற்றலையில் தவழ்ந்து உங்கள் செவி வழி நுழைந்து இதயத்தை இதமாக்கியது. காரை பண்பலை 100.3 இரவும் மலரும் இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நேரும் 10:59. காற்றலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம், பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்க உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீரு டீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லுவது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் சி வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் நிகிதா. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூரின் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காலை காம்போ. நிகழ்ச்சியினிடையே பொது அறிவு வினாவிடையும் சேவை செய்திகளும் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 சொல்லி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமியன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 நடையின் நின்றுயர் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம். 11:00 உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி காரைக்கால் தொழிலாளர் துறை அலுவலர் சி சம்பத்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை. மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி எஸ் நிகிதா. 12:55 பன்னிசை. 1:00 தேன்மழை. நாளை பிற்பகல் 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம். கறவை மாடுகள் மேலாண்மை குறித்து திருவாரூர் விளமல் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வினோதினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் எல்எஸ்சி. 4:00 பணங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் ஊரும் உறவும். நாளைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கடைவீதியில் நேரலையாக உலாவரும். 4:30 பைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். மாலை 5:00 திரை இசை. 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. 5:30 விளக்கேற்றும் விலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டேசி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மன நல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். காலத்திற்கேற்ற காடை வளர்ப்பு. காரைக்கால் மாவட்டம் மேலக்காசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜூலியரின் காட்டில் வரும் காணம். 8:30

2025 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்ல வந்து, 10 மணிக்கு பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலைகள் நாளை, 11:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும்.

0: Organized by ASSOCHAM in New Delhi, the minister highlighted that Biopharma Shakti initiative envisages the launch of 100 biologics by 2047, contributing to the vision of Viksit Bharat and Swasth Bharat. Ms. Patel said the government has created strong funding and policy pathways across the pharmaceutical value chain. She further highlighted the growing importance of advanced therapies and noted that initiatives such as the PRIP scheme, National Biopharma Mission, are helping create a robust ecosystem for innovation, research and manufacturing. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's single quarterfinals of the Australian Open in Sydney today. Sports fans across the world are set for a month-long football spectacle as the 2026 FIFA World Cup kicks off tonight at the historic Estadio Azteca in Mexico City. In the opening match, hosts Mexico will take on South Africa in a Group A clash. The match begins at 12:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. துயிலும் முன் பதர் நீக்கி நெல் கொள்வதைப் போல பேசப்படுவனவற்றில் பயனற்றதை நீக்கிவிட்டு பயனுள்ளதை கொள்ள வேண்டும் என்ற அறிஞர் அண்ணாவின் பொன்மொழியோடு இன்றைய இனிய நாளை நிறைவு செய்யலாம் நேயர்களே. நேர்நிலையத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை அலைவரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இணைந்த நிறைவு பெறுகிறது. எமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் இணைய ஆரம்பமாகும். அதுவரை நன்றியுடன் விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.